நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கியிருக்கும் இந்த குரல்கள் கண்டசாலா, பி லீலா, பி சுசீலா ஆகியோர் பாடிய பாடல். படம் லவகுசா.

நேரம் 5:36. பண்பலை 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. இந்நிகழ்ச்சியில் அடுத்து ஒலுக்கியிருக்கும் இந்த குரல் டி எம் சௌந்தரராஜன், படம் அருணகிரிநாதர்.

அன்னை வேளாங்கண்ணி என்ற படத்திற்காக உரித்த அந்த குரல் டி எம் சௌந்தரராஜன். அதே குரல் மீண்டும் உங்களுக்காக படம் பட்டினத்தார்.

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை. 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை, 102.6 மெகா ஹெட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 29 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவரிடம் வைகாசி மாதம் 5 நாள், 19 தேதி மே மாதம் 2026 ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

தெய்வத்தை நம்பாமல் கணவனையே நம்பி இல்லறம் நடத்துகிற பெண் வேண்டும் போது பெய்து காக்கிற மழைக்கு சமமானவள். குறள் எண் 55, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாபநாசம் தாமிரபரணி ஆற்றுப்பகுதிகளில் துணி கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் மிருகூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கி கொன்ற வழக்கில் சக மாணவர் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை ஒழித்தல் தொடர்பாக பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப்

சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேர்கள் கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேர்கள் இனி கேட்கலாம் இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. 6:10 என வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள் வளம் வரும். 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜெயரூஜன் அவர்கள், 7:00 to 7:30 வணக்க பரணி, 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி விளம்பரம், 7:50 இன்றைய குறுஞ்செய்தி, 8:02 8:30 8:55 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சி, சுதந்திரம் என்பது நினைத்ததை செய்வதா அல்லது சரியானதை செய்வதா, இந்த தலைப்பில் தான் நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போறீங்க. 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள் வளம்பெறும். 11:02 வெளிச்சம் நாரி அதால திட்டம் குறித்த தகவல்கள் வளம்பெறும். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி, விடுமுறையில் செய்ய நினைத்த பயனுள்ள செயல், அதை பற்றி தான் தோழிகள் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், மண்ணின் மைந்தர் பழங்குடியின ஊரக பகுதி மேம்பாட்டு இயக்கம், 1:10 தொடர்ந்து நலந்தன நிகழ்ச்சியில் பசலைக்கரையின் மருத்துவ குணங்கள், 1:55 நலந்தன நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கான உடல்நல ஆரோக்கிய குறிப்புகள், வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவர் ராஜ்கபூர் அவர்கள், தொடர்ந்து 2:15 மணித்திறனாடு நிகழ்ச்சியில் நாளந்தா பல்கலைக்கழகம் குறித்த தகவல்கள் விளம்பரும், 3:02 நேர் விருப்ப பாடல்கள், 4:02 புதிய தும்பி, 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1983 வருஷத்தில் வெளிவந்த படத்துடைய பாடல்களை பற்றி தான் கேட்டு ரசிக்க போகிறீங்க. 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 6:40 பக்தி மலை, 7:00 திரைசை, 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலைக்குமார், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் விளம்பரும், 9:15 திரையிசை, 9:30 கிழக்கிய சாரல் அகநானூற்றில் இல்லற விழுமியங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம், 10:00 தலட்டம் தண்டல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரைக்கு கேட்டீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு.

அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பிலிருந்து வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. இறைவன் எங்கோ தூரத்தில் கிடையாதாம், அவர் நமக்குள்ளேயே இருக்கிறாராம். நம்மை நாமே அறிவதே உண்மையான ஆன்மீகமாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
4: வணக்க பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. கோபத்திலும் ஆரவாரத்திலும் இறைவனை காண முடியாதாம். அமைதியான நதியில்தான் வானம் பிம்பமாக தெரிவது போல அமைதியான மனதில்தான் ஆன்மீகம் எப்பொழுதும் மலருமாம்.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் இருந்து வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. நடந்தவையாவும் நன்மைக்கே, நடப்பவையாவும் நன்மைக்கே, நடக்க போபவையாவும் நன்மைக்கே என்று இறைவனிடம் உங்களை முழுமையாக ஒப்படைத்து விட்டால் வாழ்வில் இனிமையாக இருக்கலாமா?

வணக்க பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 6:28 ஆயிட்டு இருக்கு. கோபத்தில் உங்களிடம் இருக்கக்கூடிய சிறிய விஷயங்களுக்கும் நன்றி செலுத்தி எதிர்பார்ப்புகள் குறையும் போதுதான் உண்மையான மகிழ்ச்சி தொடங்குமா.

0: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவதே உண்மையான பக்தியாம். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கே இறைவன் வாழ்கிறாராம்.
1: வானத்து மேகமே தூது நீ செல்லு, வள்ளல் நபிக்கெந்தன் அலவாத்தை சொல்லு, மதீனத்து மண்ணுக்கு மேல் நீ தவழ்ந்து, அந்த மக்கத்து மலருக்கு என் தல

வானத்து மேகமே தூது நீ செல்லு, வள்ளல் நபிக்கெந்தன் சலவாத்தை சொல்லு. வானத்து மேகமே தூது நீ செல்லு, வள்ளல் நபிக்கெந்தன் சலவாத்தை சொல்லு. மதீனத்து மண்ணுக்கு மேல் நீ தவழ்ந்து, அந்த மக்கத்து மலருக்கு என் சலாம் சொல்லு. வானத்து மேகமே தூது நீ செல்லு, வள்ளல் நபி

0: ஒன்றாயிருந்த மக்கத்து மலருக்கு என்னெல்லாம் சொல்ல, வானத்து மேகமே தூது நீ செல்லு.
1: நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவேற்றது வணக்க பூக்கள். நேரம் 6:35 நேர்களை இனி கேட்கலாம்.
2: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: ரேடியோ தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: கோடைக்காலம் தொடங்கிவிட்டால் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க மனிதர்களே அச்சம் கொள்வர். அப்படி இருக்கையில் பயிர்களின் நிலை என்னவாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். பல ஆண்டுகளாக விவசாயம் செய்து வரும் விவசாயிகளுக்கு கோடையில் இருந்து பயிர்களை பாதுகாப்பது எப்படி என்பது பற்றி ஓரளவு தெரிந்திருக்கும். இருப்பினும் காலநிலை மாற்றத்தால் இனிவரும் காலங்களில் கூடுதல் வெப்பநிலை நிலவும் என வானிலை ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றனர். அதற்கேற்றவாறு நாமும் தயாராக இருக்க வேண்டியது அவசியமாகும். இயல்பான வெப்பநிலை

0: ஏ காட்டிலும் தொடர்ந்து 3 நாட்கள் அல்லது அதற்கு மேல் கூடுதலான வெப்பம் வீசினால் அதனை வெப்ப அலை என்கிறோம். இந்நேரத்தில் விவசாய பயிர்கள், மாடித்தோட்ட பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை பாதுகாக்க வேண்டியது அவசியம். கோடைக்காலத்தில் காலை மற்றும் மாலை வேளைகளில் நீர்ப்பாசனம் செய்வது சிறப்பு. அதிலும் சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறையை கையாள வேண்டும். இதன் மூலம் தண்ணீர் நேரடியாக பயிர்களின் வேர்களுக்கு சென்றடையும். இதனால் நீர் ஆவியாவது தடுக்கப்படும். வெப்ப அலை வீசும் காலத்தில் பயிர்களுக்கு அடியில் உரமிடுவதை தவிர்க்க வேண்டும். அப்படி உரமிட்டால் அதிக வெப்பத்தால் தண்ணீர் கிடைக்காத சூழலில் பயிர்களின் திசு வளர்ச்சியானது பாதிக்கப்படும். இதனால் பயிர்கள் கருகிவிடும். இந்நேரத்தில் இலைவழி தெளிப்பாக உரங்களை இடுவதுதான் சிறந்தது. மாடித்தோட்ட பயிர்களை காக்க தற்காலிகமாக நிழல் வலைகளை அமைக்கலாம். இதன் மூலம் செடிகளின் மீது வெப்பம் நேரடியாக விழுவது தடுக்கப்படும். நிலத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாவதை தடுக்க வைக்கோல் கொண்டு மூடாக்கு போடலாம். இதன் மூலம் நிலத்தில் ஈரப்பதம் தக்க வைக்கப்படுவதோடு களைகள் ஏதும் முளைக்காமல் இருக்கும். கயோலின் என்ற களிமண்ணை 5% அளவு எடுத்துக்கொண்டு தண்ணீரில் கலந்து பயிர்களின் மீது தெளித்தால் பயிர்களின் மீதான வெப்ப தாக்கம் குறையும். மெத்தேலோ பாக்டீரியா உரத்தை 1 லிட்டர் தண்ணீரில் 20 மில்லிலிட்டர் அளவுக்கு கலந்து காலை மற்றும் மாலை வேளைகளில் பயிர்கள் மீது தெளிக்க வேண்டும். இதனால் வறட்சியில் இருந்து பயிர்கள் பாதுகாக்கப்படுவதோடு 10% கூடுதல் மகசூலும் கிடைக்கும். வெப்ப அலை காலத்தில் பயிர்களை பாதுகாப்பதே கடினம் என்பதால் புதிய பயிர்களை சாகுபடி செய்வதை தவிர்க்க வேண்டும். தோட்ட வேலைகள், பூப்பறித்தல் மற்றும் களையெடுத்தல் போன்ற வேலைகளை அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் மேற்கொள்வது சிறப்பு. கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்ல காலை மற்றும் மாலை நேரங்களே உகந்தவை. அதிக வெப்பம் கால்நடைகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் பகல் நேரங்களில் மேய்ச்சலை தவிர்க்கலாம். பொதுவாக வெப்ப அலை வீசும் காலத்தில் பயிர்களுக்கு உரமிடுவதை தவிர்க்க வேண்டும். ஈரப்பதம் இருக்கும்போது மட்டுமே உரமிட வேண்டும். அதிக வெப்பத்தில் 1 லிட்டர் தண்ணீரில் 10 மில்லி மாலத்தியான் மருந்தை கலந்து தெளிக்க வேண்டும். வறட்சி காலத்தில் பயிர் இழப்பை தவிர்க்க பயிர் காப்பீடு செய்து கொள்வது அவசியம். இந்த மேலாண்மை முறைகளை சரியாக கடைபிடிப்பதன் மூலம் அதிக வெப்பத்திலும் விதைப்பண்ணை பயிர்களை பாதுகாத்து நல்ல மகசூல் மற்றும் தரமான விதைகளை பெற முடியும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 43 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 73 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மிதமான காற்றாக தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 43% முதல் 72% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்த

சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய் கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

தலைவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 48 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 23 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 62 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 20 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 56 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 75 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்திய நார்வே வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இந்த முன்னேற்றம் காணப்படுவதாக பாராட்டு தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு இலக்கை அடைவதற்கும் அதன் காரணமாக இந்தியாவில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் சம்பந்தப்பட்ட இருதரப்பினரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். கப்பல் கட்டுமானம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதார தொழில்நுட்பம், முக்கிய கனிம வளங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றில் இந்தியாவில் நார்வேயின் முதலீடுகளை அதிகரிக்குமாறு அவர் ஊக்கப்படுத்தினார். இரு நாடுகளின் வர்த்தகர்களும் புதிய கூட்டாண்மைகளை ஏற்படுத்தவும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் திரு

0: மோடி வலியுறுத்தினார். இந்த உச்சிமாநாட்டில் இந்தியா நார்வே நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளிடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள், இந்தியா நார்வே நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட வர்த்தகம் மற்றும் ஆராய்ச்சித்துறை பிரதிநிதிகளும் மாநாட்டில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் தமது நார்வே பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைகிறார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் தமது துறை பொறியாளர்களுடன் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். மக்கள் நலத்திட்டங்களுக்கு தேவையான புதிய பணிகளை கண்டறிந்து பரிந்துரைக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீர்வளம் தொடர்பான அனைத்து பணிகளையும் விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அவர் வலியுறுத்தியதாகவும், இத்துறையில் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகளில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறையில் மாநில அரசின் பங்களிப்புடன் கூடிய மத்திய அரசு திட்டங்கள் குறித்து அத்துறையை சார்ந்த உயர் அலுவலர்களுடன் அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நிதிக்குழு மானியம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வான்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை, சரக்கு போக்குவரத்து, சிறப்பு தொழிற்பூங்காக்கள், நகர எரிவாயு விநியோக திட்டம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். சிப்காட் நிறுவனத்திற்கு தொழிற்பூங்காக்களுக்கான நில எடுப்பு பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்குமாறு செல்வி கீர்த்தனா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்கள் கேட்டுக் கொண்டதற்கிணங்க ஈரான் மீதான ராணுவ தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக்குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. கிழக்கு

இந்திய வேளாண் மாநாடு புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரியாக திரு சௌரப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். பாபநாசம் தாமிரபரணி ஆற்றுப்பகுதியில் துணி கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் இரண்டு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் இருகூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கி கொன்ற வழக்கில் சக மாணவர் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை ஒழித்தல் தொடர்பாக பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 ஓவரில் 5 விக்கெட்களை இழந்து இந்த இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் ராஜஸ்தான் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் மூன்றாவது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 கோலும் ஆகாஷ்தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பஹூத்ரா ஆகியோர் தலா ஒரு கோலும் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வென்று சமநிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் எம்.ஆர். அர்ஜுன் இணை பிரான்ஸ் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் அஸ்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேரம் 6:55 நேர்களை நீ கேட்கலாம்.
3: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். மழைநீர் சேகரிப்பு இந்தியாவில் நீர் பற்றாக்குறையை சமாளிக்க உதவும் ஒரு முக்கியமான முறையாக உருவெடுத்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் பருவமழை காலங்களில் அதிக மழைப்பொழிவு பெய்தாலும் அதன் பின்னர் நீண்ட கால வறட்சி நிலை ஏற்படுகிறது. இந்தியாவின் பல மாநிலங்களில் மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதிகளில் ரீசார்ஜ் கிணறுகள் மற்றும் பெர்குலேஷன் குழிகள் அமைக்கப்பட்டன. இவை நிலத்தடி நீரை நிரப்பவும் நீர்மட்டத்தை சீராக வைத்திருப்பவும் கனமழையின் போது நகர வெள்ளத்தை குறைக்கவும் உதவின. தமிழ்நாட்டில் பசுமை பள்ளி திட்டத்தின் கீழ் பல பள்ளிகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் அமைக்கப்பட்டன. பள்ளி கட்டிடங்களின் கூரைகளில் உள்ள மழைநீரை சேகரிக்கப்பட்டு

ரீசார்ஜ் குழிகள் மூலம் நிலத்திற்குள் ஊடுருவ செய்யப்பட்ட. இது நிலத்தடி நீரின் அளவை அதிகரிக்க பெரிதும் உதவியாக இருந்தது. இந்த திட்டம் மாணவர்களிடம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. தண்ணீரை பாதுகாப்பதன் அவசியத்தை மாணவர்கள் சிறு வயதிலேயே கற்றுக்கொள்ள உதவியாக இருந்து வருகிறது. பெங்களூர் நகரம் அடிக்கடி நீர் பற்றாக்குறை சந்திக்கும் நகரமாகும். இதனை சமாளிக்க கர்நாடக அரசு வீடுகள் மற்றும் கட்டிடங்களில் கூரை மழைநீர் சேகரிப்பு முறையை அறிமுகப்படுத்தியது. பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு மக்கள் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் நிறுவதற்கு ஊக்கத்தொகையை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இதன் மூலம் பல வீடுகள் மற்றும் வணிக கட்டிடங்கள் மழைநீரை சேகரித்து பயன்படுத்த தொடங்கின. இதனால் வறட்சி காலங்களில் மாநகராட்சி நீர் விநியோகத்தின் மீதான சார்பு குறைந்து, நிலத்தடி நீர் மீதான அழுத்தம் குறைந்து, நீர்த்தரம் மேம்பட்டு, தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கும் குறைந்தது. ராஜஸ்தான் அல்வார் மாவட்ட பகுதிகளில் தருண் பாரத்

0: சந்திக்கும் நகரமாகும். இதனை சமாளிக்க கர்நாடக அரசு வீடுகள் மற்றும் கட்டிடங்களில் கூரை மழைநீர் சேகரிப்பு முறையை அறிமுகப்படுத்தியது. பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு மக்கள் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் நிறுவதற்கு ஊக்கத்தொகையை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இதன் மூலம் பல வீடுகள் மற்றும் வணிக கட்டிடங்கள் மழைநீரை சேகரித்து பயன்படுத்த தொடங்கின. இதனால் வறட்சி காலங்களில் மாநகராட்சி நீர் விநியோகத்தின் மீதான சார்பு குறைந்து, நிலத்தடி நீர் மீதான அழுத்தம் குறைந்து, நீர்த்தரம் மேம்பட்டு, தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கும் குறைந்தது. ராஜஸ்தான் அல்வார் மாவட்ட பகுதிகளில் தருண் பாரத் சங் என்ற அமைப்பு பாரம்பரிய மழைநீர் சேகரிப்பு முறையான தலாப் அல்லது சிறிய அணைகளை மீண்டும் உயிர்ப்பித்தது. இந்த சிறிய அணைகள் சிறிய ஆறுகள் அல்லது நீரோடைகளை உள்ளூரில் கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்தி கட்டப்படும் அணைகளாகும். பருவமழை காலத்தில் இவை மழைநீரை சேகரித்து பாதுகாக்க பயன்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் வறண்ட நிலங்கள் வளமான விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டன. மேலும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து குடிநீர் பாதுகாப்பு மேம்பட்டு அந்த பகுதியில் உயிரின வளமும் பாதுகாக்கப்பட்டது. மகாராஷ்டிரா விதர்பா பகுதியில் விவசாயிகளின் அடிக்கடி வறட்சியையும் மழை மாற்றங்களையும் சந்தித்து வந்தனர். இதனை சமாளிக்க அரசு மற்றும் சமூக அமைப்புகளின் உதவியுடன் விவசாயிகளின் பண்ணை குளங்கள் அமைக்கப்பட்டது. இந்த குளங்கள் மழைநீரை சேமிக்கின்றன. சேமிக்கப்பட்ட நீர் வறட்சி காலங்களில் பாசனத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதனால் மண்ணில் ஈரப்பதம் அதிகரித்து பல்வேறு பயிர்களை வளர்க்க முடிகிறது. இதன் மூலம் விவசாய உற்பத்தி அதிகரித்து விவசாயிகளின் பொருளாதார நிறையும் மேம்பட்டது. குஜராத் கச் மாவட்டத்தில் மக்கள் ஒன்றிணைந்து நீர்பிடிப்பு மேலாண்மை முறைகளை செயல்படுத்தினர். செக் டேம்கள், காண்டூர் பள்ளங்கள் மற்றும் பெர்குலேஷன் தொட்டிகள் போன்ற அமைப்புகள் கட்டப்பட்டன. இவை மழைநீரை சேகரித்து மண்ணரிப்பை குறைக்க உதவின. இதன் மூலம் வறண்ட நிலங்கள் பயிரிடக்கூடிய நிலங்களாக மாறின. உள்ளூர் சூழல் அமைப்புகள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு விவசாய உற்பத்தி அதிகரித்து மக்கள் வாழ்வாதாரமும் மேம்பட்டது. மழைநீர் சேகரிப்பு என்பது தண்ணீர் வளங்களை பாதுகாக்கும் மிக முக்கியமான மற்றும் எளிய முறையாகும். மழையாக கிடைக்கும் இயற்கை நீர்வளத்தை சரியாக சேமித்து பயன்படுத்தினால் தண்ணீர் பற்றாக்குறையை நிச்சயமாக குறைக்க முடியும். இது நமது சுற்றுச்சூழலையும் எதிர்கால தலைமுறையையும் பாதுகாக்கும் ஒரு சிறந்த முயற்சியாக இருக்கும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேரம் 7 மணி ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க பண்பலை 102.6 தமிழை அமுதி நிகழ்ச்சி. தமிழை அமுதியில் நம்ம ஒவ்வொரு நாளும் தமிழோட சிறப்புகள் பற்றி தெரிஞ்சிட்ருக்குறோம். இன்றைக்கி குறுந்தொகையில் தலைவன், தலைவி, தோழி எப்படியெல்லாம் அவங்கள வந்து சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழுக்கும் அவதென்று பேர். அந்த தமிழென்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வானொலி வழியே உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் தமிழ் தேனி பாய்ச்சக்கூடிய இன்றைக்கி நம்ம தமிழை அமுதிய நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத, காதலால் கனிந்த சங்க தமிழ் இலக்கியமான குறுந்தொகை கடலுக்குள்ளே முத்தெடுக்க போகிறோம். அகப்பொருள் பாடல்களில் கருவூலமான இந்த குறுந்தொகையில் காதலோட முக்கோண வடிவங்களாக திகழக்கூடிய தலைவன், தலைவி, தோழி இந்த மூன்று பேருடைய உன்னதமான உறவு பிணைப்பை பற்றி தான் இன்றைக்கி நாம் சுவைக்க போகிறோம். முதல்ல கதையோட நாயகன் தலைவன். இவன் வெறும் காதலன் மட்டும் கிடையாது, தலைவியோட தலைவியின் மீது அளவு கடந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு காதலனாக சித்தரிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் காதலோட தவிப்பை, பிரிவோட துயரத்தை அணுவாக ரசிக்கக்கூடியனாகவும் காதலின் நாயகனாக சித்தரிக்கப்பட்டிருக்குது. தலைவியை கண்ட கணத்தில் தன் நெஞ்சை அவள்கிட்ட பறிகொடுத்து விட்டு அவளோட நினைவாக வாழக்கூடியவனாகவும், அவர்களுடைய காதல் எப்படிப்பட்டது அப்படின்றது யாயும் யாயும் யாரோ கியாரோ அப்படின்ற அந்த பாடல் ஆரம்பிக்கக்கூடிய வரிகள் மூலமாக நமக்கு வந்து தெரியும். உன் தாயும் என் தாயும் யார் யாரோ, உன் தந்தையும் என் தந்தையும் என்ன உறவோ, நீயும் நானும் இதற்கு முன் எப்படி அறிவோம்.

0: ஆனா செம்மண்ணில் பெய்த மழைநீர் எப்படி அந்த மண்ணோடு ஒன்றாய் கலந்து விடுறதோ அதே மாதிரி அப்படிப்பட்டதுதான் நம்மளுடைய அன்புடைய நெஞ்சங்கள் வந்து கலந்துட்டுது அப்படின்னு தலைவன் பாடும்போது தமிழ் அமுதாக நம் காதுகளில் வந்து பாயக்கூடியதாக நம்ம வந்து உணரலாம். நாணமும் மடமும் நிறைந்த நம்முடைய தலைவி சங்க கால பெண்ணின் இலக்கணமாக திகழக்கூடியவளா இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் தலைவனோட பிரிவை தாங்க முடியாம தன்னுடைய உடம்பெல்லாம் பசலை நோய், அதாவது காதல் நோய் படர, கைகளில் வளையல்கள் கலன்று விழும் நிலையில கூட தன் காதலை பிறர் அறியா வண்ணம் காக்கக்கூடியவளா இருக்கிறாளாம் காதலி. காதல் வயப்பட்ட தலைவி ஒரு நாரியை பார்த்து பேசுவதாக ஒரு கவிதை இருக்கிறது. நாரியே, நீ என் தலைவன் வாழும் ஊரில்தானே மீன் பிடிக்கிறாய், என் நிலைமையை போய் அவரிடம் சொல்லக்கூடாதா என்று தன் காதலை இயற்கையோடு பகிர்ந்து உருகக்கூடிய மென்மையான உள்ளம் கொண்டவளாக தலைவி சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். தோழி சொல்லப்போனால் காதலின் காப்பாளர்களாக வருகிறாள். குறுந்தொகையின் மிக முக்கியமான ஆகச்சிறந்த பாத்திர படைப்பிற்கு வருவோம். அவள்தான் தோழி. தலைவியின் நிழல் அவளது உயிர் தோழி. சங்க இலக்கியத்தில் தோழி என்பவள் வெறும் தோழி கிடையாதாம், காதலை வளர்க்கக்கூடிய நந்தவனம் கூட சொல்லலாமா, காதலர்களை சேர்க்கக்கூடிய பாலமாகவும் இருக்கிறாள். தலைவன் தலைவியை திருமணம் செய்து கொள்ளாமல் காலம் கடத்தினால் தோழி சும்மா இருக்க மாட்டாளாம். தலைவனே, பகலில் வராதே, இரவிலும் வராதே, காட்டுவள்ளி ஆபத்தானது, என் தோழியை திருமணம் செய்து கொண்டு அவளை முறைப்படி உன் ஊருக்கு அழைத்துச் செல் என்று உரிமையோடு தலைவனை நெறிப்படுத்துவாளாம். இதைத்தான் இலக்கியத்தில் வரைவு கடாதல் என்று கூட சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாது தலைவன் பிரிந்து சென்ற காலத்தில் அவர் வருவார் கலங்காதே என்று தலைவியின் கண்ணீரை துடைக்கக்கூடிய தாயாக மாறுவாளாம் தலைவிக்கு ஆறுதலாய் தோழி. வீட்டு செரிப்பில், அதாவது காவலில் இருக்கும் தலைவியின் காதலை அவளது பெற்றோருக்கு மிக நாசுக்காக புத்திசாலித்தனமாக உணர்த்தி ஊர் பேச்சு எழாமல் காதலை திருமணத்தில் முடித்து வைப்பது இந்த தோழிதானாம். நேர்களை பார்த்தீர்களா? குறுந்தொகை காட்டும் காதல் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு நாகரிகமாக இருக்கிறது. அங்கே வெறும் காமம் கிடையாது, உன்னதமான காதலும் அதற்கு அரணாக நிற்கக்கூடிய நட்பும் இருக்கிறதை நாம் பார்க்கலாம் குறுந்தொகையில். இன்று தமிழை அமுதை நிகழ்ச்சியில் குறுந்தொகையில் தலைவன் தலைவி தோழி இவங்க மூணு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து திவாகர் கல்பனா ராகவேந்தர் பாடியிருக்கிறாங்க, டி இமான் இசையமைச்சிருக்கிறாங்க, யுகா பாரதி வரிகளில் பாடலை கேட்டு ரசிங்க. பாடல் இதோ
1: தும்பி

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
6: நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புல இருந்து வணக்க பரணி நிகழ்ச்சி. விழித்தள்ளக்கூடிய விடியலோட மென்மையான ஒளியோடு உங்களுடைய புத்தம் புதிய கனவுகள் பூக்கக்கூடிய இந்த இனிய காலை பொழுதுல உங்களுடைய மனதையும் நாளையும் புத்துணர்ச்சியால நிரப்புவோம் சொல்லிட்டு இசை சிரிப்பு சுவாரஸ்யங்கள் நல்ல எண்ணங்கள் எல்லாவற்றோட இந்த நாளை ரொம்ப அழகாக தொடங்க தயாராக வரவேற்க ரெடியாக இருங்க. காலை நேரம் ரொம்ப அழகாக இருக்கலாம், ஆனால் அதை இன்னும் அழகாக்குவது நம்மளுடைய புன்னகை மட்டும்தான். எப்போவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. வணக்க பரணி நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீ வைகோமதி. நிகழ்ச்சியில் நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி பாடல் கேட்க போகிறீங்க. வீரம் திரைப்படத்திலிருந்து மகிழினி பாடியிருக்கிறாங்க, புஷ்பவனம் குப்புசாமி இணைந்து பாடியிருக்கிறாங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் பாடல் இதோ கேட்டு ரசிங்க.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து இணையலாம் வணக்க பரணி நிகழ்ச்சியில்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணை குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி செல்கிறார். அங்கு அவர் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜோ மாட்டரெல்லாவையும் அவர் சந்தித்து பேச உள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, போக்குவரத்து உள்ளிட்டவை குறித்து பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுக்களில் பிரதமர் பங்கேற்க உள்ளார். இந்தியா இத்தாலி இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் வர்த்தக தலைவர்களுடன் திரு மோடி விவாதிக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் திறன், வலிமை மற்றும் நம்பிக்கைக்கான சான்றாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர் அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்றும் எந்தவொரு எதிர்த்தாக்குதலுக்கும் தக்க பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா விரைவாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதி, வளர்ச்சி மற்றும் செழுமைக்காக இந்தியாவுடன் இணைந்து செயல்படுமாறு சர்வதேச சமூகத்திற்கு அவர் அழைப்பு விடுத்தார். நாட்டை கட்டமைப்பதற்கான பணிகளில் பங்கேற்குமாறு இந்திய வம்சாவளியினரை திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வர்

0: இன்று நடைபெறுகிறது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பது குறித்தும் வேளாண் துறையின் வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் பல்வேறு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. அத்துடன் தோட்டக்கலைத் துறையில் உள்ள வாய்ப்புகள், வேளாண் கடன் அட்டை தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதங்கள் நடைபெறவுள்ளது. தாய்லாந்து, ஈரான், நெதர்லாந்து, ஸ்வீடன், மொரீஷியஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், டிஜிட்டல் சுகாதாரம், மருந்து உற்பத்தி, உலகளாவிய சுகாதார மேம்பாடு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து தாம் அவர்களுடன் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பு புதுமை கண்டுபிடிப்பு, சுகாதாரத்துறையில் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் இந்தியாவுடனான கூட்டாண்மை மேலும் வலுப்படுத்தியிருப்பதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கோடைகால பயிர் சாகுபடி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடும்போது சராசரியாக 3.07% அதிகரித்துள்ளது. இதுகுறித்து மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பருப்பு வகைகள் 24.97 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கும், சிறுதானியங்கள் 16.1 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கும் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பயிர்களும் நடப்பாண்டில் இதுவரை 83.08 லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. நீதிபதி விசாரணைக் குழு தலைவரும் உச்சநீதிமன்ற நீதிபதியுமான அரவிந்த் குமார், மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசேகர், கர்நாடக உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு பி வி ஆச்சாரியா ஆகியோர் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தனர். இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்திய குடிமை பணி முதல்நிலை தேர்வுக்கு பின் விடை குறிப்பு வெளியிடப்படும் என்று மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணைய தலைவர் டாக்டர் விஜயகுமார் அறிவித்துள்ளார். தேர்வில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் முதல் முறையாக நடப்பாண்டு முதல்நிலை தேர்வு முடிந்தவுடன் தற்காலிக விடை குறிப்பு வெளியிடப்பட இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக முறையீடுகள் ஏதேனும் இருப்பின் இம்மாதம் 31 தேதி வரை மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணைய இணையதளத்தில் முறையிடலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்குவதற்கு உச்சவரம்பு விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவு கையிருப்பு இருப்பதாகவும், எரிபொருள் விற்பனையில் எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்றும் சண்டிகர் நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. இடூரி மற்றும் வடக்கு கிவு மாகாணங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சுமார் 300 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. காங்கோ நாட்டின் அண்டை நாடான யுகாண்டாவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றொருவரை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக நிபுணர் குழுவை உலக சுகாதார அமைப்பு காங்கோ நாட்டிற்கு அனுப்பப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கம்போடியாவில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக பொய் வாக்குறுதிகளை அளித்து பணம் பெற்று மோசடி செய்ததாக தமிழகத்தில் மதுரையைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூரை சேர்ந்த பாதிக்கப்பட்ட ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக அவர் இந்த மோசடியில் ஈடுபட்டதும், 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை சட்டவிரோதமாக கம்போடியாவிற்கு அனுப்பி வைத்ததும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் இந்த இளைஞர்கள் கம்போடியாவில் சைபர் குற்றத்தில் ஈடுபடும் கும்பலிடம் சேர்க்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் சென்னையில்

0: நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா ஆகிய பகுதிகளிலும் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று கூறியுள்ளது. நாட்டின் வடமேற்கு பகுதியில் அடுத்த 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியின் கேத்தன்ஸ் குஷ்வாகா 2 கோலும், ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகுத்ரா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வென்று சமநிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 ஓவரில் 5 விக்கெட்களை இழந்து இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக்குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
3: இன்று ஒரு தகவல்.
4: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: 80 வருடங்களாக சைபால்.

0: நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க களக்காடு ராஜேந்திரன் அவங்க. இன்றைக்கி நம்ம வானொலியோட அவங்களுக்கான அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. கேட்கலாம். வணக்கம் ராஜேந்திரன் சார்.
1: நெல்லை வானொலியின் நிலைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், தொகுப்பாளர் தொகுப்பாயினிகளுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கும், நம் பாசங்க நேயர்களுக்கும் ஒரு இனிய காலை வணக்கம்மா.
0: வணக்கம். சொல்லுங்க, வானொலியோட உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை.
1: ஆமா, வானொலியோட எனக்கு ஏதாவது சொல்லுறேன்னா, வானொலி என் உயிர் மூச்சு. ரெண்டாவது வானொலி எனக்கு ஒரு ரெண்டாவது மனைவி மாதிரி. அந்த அளவுக்கு வானொலி என்னோட உயிரோட கலந்ததுமா. அதான் நான் 5 வயசுல இருந்து 10 வயசு வரை விவரம் தெரியாம வானொலி கேட்டேன். அதுக்கப்புறமாட்டு 10 வயசுக்கு அப்புறம் இன்னைக்கு இப்ப வந்து எனக்கு வயசு 68 ஆகுது. இந்த வருஷம் வர எனக்கு வானொலி

0: நிகழ்ச்சி வந்து நம்ம நெல்லையில இருந்து தனியா ஒளிபரப்பாகுது. அதாவது சென்னை வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் இந்த வானொலியின் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செஞ்சாங்க. அதுலயும் சில நல்ல தகவல்கள், நல்ல பயனுள்ள நிகழ்ச்சிகள் எல்லாம் தந்தாங்க. ஒரு கால கட்டத்துக்கு பிறகுதான் நம்ம வானொலியில தனியா நிகழ்ச்சி தயாரித்து தந்தாங்க. அளவிற்கு ஒண்ணு இருக்கும் போது நம்ம வானொலி அதுல வந்து பல நல்ல நிகழ்ச்சிகளை கேட்டாங்க. குறிப்பா அப்ப வந்து செவ்வாய்க்கிழமை தானே அந்த அறிவுத்திறம், அதாவது விந்தை உலகம்னு ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க. அந்த விந்தை உலகத்துல வந்து உரையாடல் மூலம் அந்த கண்டுபிடிப்புகளை தரும்போது அது கேட்டது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அத மெயினா நமக்கு தந்தது நம்ம முன்பு உள்ள தொகுப்பாளரா இருந்த நண்பர் சுரேஷ் அப்படின்றவர் உண்டு. அவரு மேலப்பாவூர் ராமகிருஷ்ணன் ஒருத்தர், இவங்க ரெண்டு பேரும் நகைச்சுவையாகவே அந்த தகவல்களை தருவாங்க. அந்த தகவலை கேட்கும் போது நமக்கு உண்மையிலேயே அது வந்து அந்த கண்டுபிடிப்பாளர் கேட்டு நமக்கு அறிவுபூர்வமா அதை கேட்டது நல்லா இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர்.
0: ரெண்டாவது வந்து கற்றலின் கேட்டலே நன்றுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி போருக்கு ஒரு கட்டுரையோ ஒரு கண்டுபிடிப்போ நம்ம புக்குலயோ பேப்பர்லயோ வாசிக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும், ஆனா மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த வானொலி வந்து ஒரு டீ கடையில பத்து பேர் நிக்காங்கன்னா ஒரு அஞ்சு பேராக அந்த வானொலியை கேட்பாங்க. அதுல சொல்ல கருத்துக்கள் என்னன்னு யாராவது ஒரு ரெண்டு பேர் தெரிஞ்செடுப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு பயன்பெறும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. தொலைக்காட்சி மொபைல் வந்த பிறகும் இந்த ரேடியோ எப்படி இன்னும் கூட உயிர் பெற்று இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன காரணமா இருக்கும் மக்கள் மனசுல?
0: தொலைக்காட்சி வந்து நமக்கு கண்ணும் காதும் தான் ரெண்டு வேலை வேலை செய்யணும். இது அப்படி இல்ல, வானொலி வந்து நம்ம என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் நம்ம கேட்டுட்டே நம்ம வேலைக்கு இடையூறு இல்லாமன்னா இந்த வானொலி கேட்கறது நல்லா இருக்கும்.
1: ஏன்னா
0: ஆரம்ப காலத்துல நான் வேலைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நான் இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தோமா, அப்ப வீட்டுல இருந்து வானொலி கேட்க முடியாது. அதனால ஒரு சின்ன பாக்கெட் ரேடியோ, அப்ப அந்த பாக்கெட் ரேடியோ அது வந்து எப்படின்னா இந்த டைனமோ ஷேப்ல இருக்கும். அந்த டைனமோ ஷேப்ல இருந்து அந்த சைக்கிள் ஹேண்ட் பேர்ல அதை ஃபிட் பண்ணிடுறேன்.
1: சூப்பர்.
0: ஃபிட் பண்ணிட்டு சைக்கிள்ல போகும்போதே வானொலி ஆன் பண்ணிட்டு தான் கேட்டுக்கிட்டே தான் போக
1: முடியும். இந்த பாட்டு என்னால மறக்கவே முடியாதுன்னா என்ன பாடல் சொல்லுவீங்க?
0: ஆமா, நான் முதல்ல நம்ம வானொலியில கேட்ட பாடல் வந்து நேற்று இன்று நாளை படத்துல பாடும் போது நான் செந்தல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீட்டு அந்த பாட்டுமா.
1: சூப்பர் சூப்பர்.
0: அப்போ நேயர் வெப்பம்னு தபால் அட்டை மூலம் கேட்பாங்க. இப்ப நீங்க பேர்கள் எல்லாம் சொல்லிட்டு போறீங்க, அப்ப பேர்லாம் சொல்றது கிடையாது. அப்போ ஒரு நாள் அந்த பாட்டு ஒளிபரப்பானதோட எனக்கு அட்டற்ற மகிழ்ச்சி ஆயிடுச்சு. நான் எழுதி போட்ட பாட்டு வந்துட்டு எங்க வீட்டுல எல்லாத்தையும் சொல்லி, தெருவில் எல்லாத்தையும் சொல்லி ஆனந்தப்பட்டது உண்டுமா.
1: எப்படி இன்னைக்கு கூட உங்களுக்கு ரேடியோ கேட்டாலே அப்படி மனசு அமைதியாயிரும் அப்படின்ற மாதிரி?
0: உண்மையிலுமா? உண்மைமா. அதாவது ரேடியோன்றது வந்து பொழுதுபோக்கு சாதனம் மட்டும் இல்லமா, பயனுள்ள நல்ல தகவல்களை தந்துட்டு இருக்கு. இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ அந்த இப்போ வந்து நமக்கு விஞ்ஞானம் வளர்ந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி கைபேசியிலே உலகமே அடங்கி போச்சு. அப்போ வந்து நம்ம ஒன்லி நமக்கு ஒரு பொழுதுபோக்கு வந்து பயனுள்ள பொழுதுபோக்கு வானொலி தான். மழை காலங்களானாலும் புயல் காலங்களானாலும் தேர்தல் காலங்களிலும் அப்பப்ப செய்திகள் தந்து வானொலி தான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: தேர்தல் காலங்கள் எல்லாம் இந்த விடிய விடிய டீ கடை முன்னாள் ரேடியோ இருக்க வீடுகள்ல தான் மக்கள் கூடுவாங்க. ஏன்னா அந்த வேட்பாளர் யார் வெற்றி பெற்றுக்கா அப்படின்ற ஆர்வத்துல கேக்குறதுக்கு. அந்த மாதிரியெல்லாம் வானொலி ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுமா.
1: சூப்பர் சூப்பர். அந்த காலத்துல ஆண்டனா எல்லாம் திருப்பி பார்த்து சிக்னல் கிடைக்குதா கிடைக்கலையா அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்கா?
0: அப்படி இல்லம்மா, நான் இந்த ஏரியெல்லாம் எடுத்து போட்டுதான் நல்லா கேட்பேன்.
1: சரி சரி.
0: பெரும்பாலும் இந்த சில இந்த சில ரேடியோ காலத்துல வந்து எடுத்து கிடைக்கலாம் சரியா கிடைக்காது. பட் நான் அங்க வீட்டுல அங்க இங்கெல்லாம் ஒயர் போட்டு பொதுவாக எங்க வீட்டுல சுத்தில ரேடியோவா தான் வச்சிருப்பேன். அதான் ரேடியோ ஒரு மெயினா இருக்கும். பாக்ஸுகள், அதான் வறண்டாவில ஒரு பாக்ஸ் தான், சாப்பிடுற இடத்துல ஒரு பாக்ஸ், பின்னாடி போனோம்னா பின்னாடி ஒரு சவுண்ட் பாக்ஸ், இப்படி வச்சுதான் கேட்பேன். எங்க வீட்டுல எல்லாருமே ஒண்ணு ரேடியோ பைத்தியமா, வீடெல்லாம் உயரா சுத்தி போட்டிருக்கானே அப்படின்னு எங்க அண்ணா எங்க அக்கா எல்லாம் எல்லாருமே ஏசுவாங்க.
1: சூப்பர்.
0: அந்த அளவுக்கு ஒரு அலாதி எனக்கு ஒரு விருப்பமா வானொலி.
1: சூப்பர். அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க வானொலி கேக்குற அனுபவம்?
0: அடுத்த தலைமுறை எத்தனை தலைமுறை விஞ்ஞானம் எப்படி வந்தாலும் வானொலி தாமா மெயினா இருக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அதான் இப்ப நம்ம வயக்காட்டு வேலைக்கு ஒருத்தர் போராட்டம்னு வச்சுக்காங்கன்னா வயக்காட்டு வேலையில போனா இப்ப செல்லுல பாக்கலாம், தொலைக்காட்சி செய்தி எல்லாமே பாக்கலாம். ஆனா இந்த வானொலி ஒரு வேலை செய்யும் போது இந்த ஒரு வானொலி ஆன் பண்ணி விட்டுட்டு அவங்க வேலையே பார்த்தா எந்த இடையூறுமே இருக்காது. சொல்லுவாங்க ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி இது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கும், அந்த வேலைக்கு ஒரு சோர்வு கிடைக்காது.
1: சூப்பர் சூப்பர். உங்களுடைய அனுபவத்தை ரொம்ப அழகா எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய நேரத்தை எங்க கூட செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கலக்காடு ராஜேந்திரன்.
0: எனக்கு வாய்ப்பு வந்து பேச தந்த நிலையை

0: ஜோதிகாரி அவர்களுக்கும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்களுக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி.
1: நன்றி நன்றி. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

7:35 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. வணக்க பரணி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்குறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெரிஞ்சுக்க போகிறீங்க, காய்கள் பழங்கள்லாம் சந்தையில் என்னென்ன விலைக்கு விற்கிது அப்படின்றத சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாயில் கிடைக்குது, 48 ரூபாயில் கிடைக்குது. கத்திரிக்காய் 52 ரூபாய், வெண்டைக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 34 ரூபாய், சுரைக்காய் 14 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 20 ரூபாய், தடியங்காய் 12 ரூபாய், அவரைக்காய் 145 ரூபாயில் கிடைக்குது, கொத்தவரை 24 ரூபாயில் கிடைக்குது, பச்சை மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 48 ரூபாயில் கிடைக்குது, முருங்கைக்காய் 30 ரூபாய், பெரிய வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 25 ரூபாயில் கிடைக்குது, சின்ன வெங்காயம் 62 ரூபாய், கோவக்காய் 50 ரூபாய், தேங்காய் கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாயில் கிடைக்குது, இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 135 ரூபாயில் கிடைக்குது, உருளைக்கிழங்கு 25 ரூபாய், கேரட் 58 ரூபாய், ரிங் பீன்ஸ் 136 ரூபாய், சவுச்சவு 44 ரூபாய், முட்டைக்கோஸ் 38 ரூபாய், பீட்ரூட் 35 ரூபாயில் கிடைக்குது, வெள்ளைப்பூண்டு கிலோ ஒன்றுக்கு 200 ரூபாயில் கிடைக்குது, கிழங்குகளில் சேனைக்கிழங்கு 30 ரூபாயில் கிடைக்குது, சீனிக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாயில் கிடைக்குது, கருணைக்கிழங்கு 100 ரூபாய், பனங்கிழங்கு 60 ரூபாயில் கிடைக்குது, பழவகைகள் வாழைப்பழம் செவ்வாழையாக இருந்தால் 100 ரூபாய், நாட்டு வாழைப்பழமாக இருந்தால் 60

ரூபாய், எலுமிச்சை 90 ரூபாய், ஆப்பிள் கிலோ ஒன்றுக்கு 240 ரூபாய், மாதுளை 240 ரூபாய், சப்போட்டா 60 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், திராட்சை 120 ரூபாய், சாத்துக்குடி 100 ரூபாய், கமலா ஆரஞ்சு 120 ரூபாய், மாம்பழம் 80 ரூபாயில் கிடைக்குது கிலோ ஒன்றுக்கு. காய்கள் பழங்கள்லாம் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருங்க. இப்போ வருது பாடல் உங்களுக்காக, அந்தோணிதாசன் பாடியிருக்கிறாங்க தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல். ஏதோ கேட்டுருசிங்க.

0: பகுதி.
1: உருவாக்கி அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

7:41 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பதிவு புதுப்பிக்கிறது, வேலைவாய்ப்புற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம், இந்த மாதிரி எல்லா பணிகளுக்கும் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையங்களால் எந்தவித கட்டணமும் இல்லாமல் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இது உங்களுக்கு எல்லா சேவைகளையும்

நேரலையில் கூட நீங்கள் இணையதளம் வாயிலாக மனுதாரர்கள் வந்து சீக்கிரமாகவே எளிமையாக வசதிகள் வந்து செஞ்சுருக்கிறாங்க. பயன்படுத்துகிற மாதிரி இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். www.tnvelaivaipu.gov.in இந்த இணையதளத்தில் போயிட்டு எந்தவித கட்டணமும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. பொதுமக்கள் எவரும் இதுபோன்ற போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தனிப்பட்ட விவரங்களை அல்லது பணத்தையோ கொடுத்து தயவுசெய்து ஏமாறாதீங்க அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. யான் திரைப்படத்திலிருந்து கானா பாலா பாடியிருக்கிறாங்க, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைச்சிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்கள் கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேர்களே, அடுத்த தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழே 22 அரசு சிறப்பு பள்ளிகள் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்குது. இந்த பள்ளியில தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வந்து வழங்குறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் வந்து செயல்பட்டு இருக்குது. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை இப்போ நடைபெற்று இருக்குது. உங்கள் குழந்தையோட திறமையை வளர்க்கறதுக்கு இந்த அரிய வாய்ப்பை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். தேவைப்பட்டவங்க அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்க, உங்களுடைய குழந்தையோட எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அரசு செவித்திறன் குறையோடருக்கான மேல்நிலைப் பள்ளி வந்து தருமபுரி, தஞ்சாவூர், விருதுநகர், ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. அதே போல் அரசு செவித்திறன் குறையோடருக்கான உயர்நிலைப் பள்ளி சேலம், காஞ்சிபுரம், நீலகிரி, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் இருக்குது. அரசு செவித்திறன் குறையோடருக்கான நடுநிலைப் பள்ளி செங்கல்பட்டு, கடலூர் இந்த மாவட்டங்களில் இருக்குது. ஸோ தேவைப்பட்டவங்க இந்த பள்ளிகளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. சாமி 2 திரைப்படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத் வரிகளில் அவரை இசையமைச்சிருக்கிறாரு. சியான் விக்ரம், கீர்த்தி சுரேஷ் பாடியிருக்கிறாங்க. பாடல் இதோ.

0: நேர்களை இனி கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் விந்தே.
2: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே. ஆஹா, மறுபடியும் மெசேஜ் வந்து விட்டது.
1: ஊருக்கு போயிருக்கும் ராஜமாதா மெசேஜ் அனுப்பி இருக்கிறார் போல.
2: மந்திரியாரே, இவர்களின் அன்பு தொல்லை தாங்க முடியவில்லை.
1: அன்பு தொல்லையா?
2: என்ன மந்திரியாரை பார்க்கிறீர்? இங்கு இருக்கும் ஒருத்தருக்காவது என் மீது அக்கறை இருக்கிறதா? இவர்கள் எத்தனை அக்கறையாய் மெசேஜ் அனுப்பி கேட்கிறார்கள்.
1: அக்கறையா? யாராக இருக்கும்? தெரிந்து கொள்ளாவிட்டால் என் மண்டை விடுத்து விடுமே. மன்னர் வேண்டே, தங்களுக்கு அடிக்கடி மெசேஜ் அனுப்பி இப்படி அக்கறையுடன் அன்பு தொல்லை அளித்துக் கொண்டிருப்பவர் யார் என்றுதான் தெரிந்து கொள்ளலாமா? ஒருவேளை ஏதாவது அயல் நாட்டு இளவரசியாக இருக்குமோ?
2: மந்திரியாரே, அதீத கற்பனை வேண்டாம்.
1: சரி வேண்டாம், அப்போ தாங்களே கூறிவிடுங்கள்.
2: ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் கம்பெனியில் இருந்துதான் மெசேஜ் அனுப்பி இருக்கிறார்கள். வெளியே பெய்யும் மழைக்கு சூடாக உங்களுக்கு விருப்பமான மஷ்ரூம் சூப் வேண்டுமா? கூடவே காலிஃபிளவர் ஃப்ரை.

0: இருக்கிறது. வாங்கி ருசித்து சாப்பிட்டு என்ஜாய் செய்யுங்கள் என்று அக்கறையாய் மெசேஜ் அனுப்பி இருக்கிறார்கள். இதோடு 10 மெசேஜ் வந்து விட்டது.
1: ஓஹோ, அப்படியெனில் இதே கிழமை இதே நேரம் போன சில பல வாரங்களாக தாங்கள் இந்த இரண்டையும் ஆன்லைனில் ஆர்டர் செய்து யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டு இருக்கிறீர்கள். அப்படித்தானே மன்னர்வேந்தே?
0: அதுதான் மந்திரியாரே, எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. யாருக்கும் தெரியாமல் நான் வாங்கி சாப்பிட்டது இவர்களுக்கு மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கிறது? அதுவும் கரெக்டாக அதே நேரத்தில் மெசேஜ் அனுப்பி இருக்கிறார்கள்.
1: மன்னா, ஆன்லைன் ஃபுட் டெலிவரி கம்பெனிகள் என்பது நமக்கு ஆன்லைனில் உணவை டெலிவரி செய்யும் கம்பெனிகள் மட்டுமல்ல, அவை ஒரு டேட்டா கம்பெனியும் கூட, புள்ளி விவர கணக்கு எடுக்கும் ஒரு கம்பெனியும் கூட என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
0: என்ன இது புது விஷயமாக இருக்கிறது? புது கதையை கூறிக்கொண்டிருக்கிறீர் நீர்.
1: இது கதை இல்லை மன்னா, இதுதான் உண்மை. ஒரு உணவகம் நடத்துபவருக்கும் உணவகத்தில் சாப்பிடுபவருக்கும் இடையில் இருப்பவர்கள் தான் இந்த ஆன்லைன் ஃபுட் டெலிவரி கம்பெனிகள் என்கிற டேட்டா கம்பெனிகள். நீங்கள் எப்போது பிரியாணி சாப்பிடுவீர்கள், எப்போது இட்லி சாப்பிடுவீர்கள், எப்போது பஜ்ஜி பக்கோடா சாப்பிடுவீர்கள் என்பது குறித்து இவர்கள் கையில் புள்ளி விவரங்கள் வைத்திருப்பார்கள். ஒரு உணவகத்தில் நுழைந்து உங்களுக்கு உங்களது வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் உணவை டெலிவரி செய்கிறோம் என்று நுழைந்த உடனேயே அவர்கள் புள்ளி விவரத்தை கணக்கெடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். யாரெல்லாம் எந்தெந்த விழா காலங்களில் எந்தெந்த நேரங்களில் எதை எதை ஆர்டர் செய்கிறார்கள், எந்தெந்த நாட்களில் ஒரு உணவகத்தில் எத்தனை இட்லிகள் தயாராகின்றன, எத்தனை வகைகளில் தயாராகின்றன, எந்தெந்த நாட்களில் எத்தனை இட்லிகள் டெலிவரி ஆகின்றன, எத்தனை இட்லிகள் விற்காமல் இருக்கின்றன என்பது வரை இவர்கள் புள்ளி விவர கணக்கை வைத்திருப்பார்களா?
0: அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய புள்ளி விவர லிஸ்டை வைத்திருக்கிறார்களா? உணவக உரிமையாளருக்கு கூட இந்த விஷயம் தெரியுமோ என்னவோ?
1: உண்மைதான் மன்னா, உணவக உரிமையாளருக்கு கூட இது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு உணவகத்தில் எத்தனை இட்லிகள் மீதம் இருக்கிறது என்பதை கணக்கில் வைத்துக் கொண்டு ஒரு மணி நேரத்தில் மீதம் இருக்கும் இட்லிகளை பாதி விலைக்கு ஆஃபரில் தந்தால் விற்பனை செய்து தருகிறோம் என்று கூறி விற்பனையும் செய்து விடுவார்களாம்.
0: அப்படி என்றால் ஒரு மணி நேரத்தில் எல்லாம் விற்பனை ஆகிவிடுமே. உணவக உரிமையாளருக்கு மீதம் இருப்பதை வீணாக்குவதை விட வீட்டு தீர்ப்பது அவருக்கு லாபம் என்றுதானே கருதுவார்?
1: மிக சரியாக கூறினீர்கள் மன்னா, உண்மைதான் மன்னா.
0: அப்போ எனக்கு இந்த ஆஃபரில் வந்திருக்கும் காலிஃபிளவர் பக்கோடா அப்படி வந்ததாகத்தான் இருக்குமா?
1: அதெல்லாம் தெரியாது. ஆனால் தாங்கள் கடந்த சில பல வாரங்களாக யாருக்கும் தெரியாமல் மஷ்ரூம் சூப்பும் காலிஃபிளவர் ஃப்ரையும் ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறீர்கள் என்ற விஷயம் மட்டும் பிடிபட்டு இருக்கிறது.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. காற்றின் அலைகளில் காவியம் பேசி 90 ஆண்டுகளாய் தொடரும் பாசம், தலைமுறை தாண்டியும் அழியா ராகமாய் அகிலத்தை ஆளும் ஆகாஷ்வாணி நாதம். 90 வருட மக்கள் பணியில் ஆகாஷ்வாணி. இவ்வளோ நேரம் வணக்க பரணி நிகழ்ச்சி கேட்டீங்க. நிகழ்ச்சியில் சொன்ன தகவல்கள் கேட்ட பாடல்கள் ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் உள்ள நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன், உங்க பிரியமான தோழி ஸ்ரீவைகுமதி. அடுத்ததா 82 திரையறிவி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. திரை சார்ந்த கேள்விகளோட நாங்கள் தயாரா இருக்கிறோம். பதில் தெரியும்னா நீங்க எங்களுக்கு கால் பண்ணலாம். இப்போ நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. நாணயம் திரைப்படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியிருக்கிறாங்க, ஜேம்ஸ் வசந்தன் இவங்க இசையமைச்சிருக்கிறாங்க. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருந்தேன், உங்க பிரியமான தோழி ஸ்ரீவைகுமதி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். இந்தியா நார்வே இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கம்போடியாவில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக பொய் வாக்குறுதிகளை அளித்து பணம் பெற்று மோசடி செய்ததாக மதுரையைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி காவனூர் பகுதியில் விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் உறவினர் அனுமதியுடன் தானமாக வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவர்கள் இரண்டு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: உயிரோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 8:03 திரையரு நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நிகழ்ச்சியில் உங்க கூட பேசுறக்கா காத்துட்டு இருக்கும் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன், மற்றும்
2: நான் உங்க பிரியமான தோழி ஸ்ரீவே கோமதி. ஜெமிமா, இன்னைக்கு வந்து திரையருவி நிகழ்ச்சியில செவ்வாய்க்கிழமை எப்படி கொண்டு வந்திருக்கீங்க க்வெஸ்சன்ஸ் எல்லாம்?
1: அது செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. நமக்கு வந்து 80s 90s எல்லாம் கலந்து ஒரு இசையை கொடுக்க போறோம்.
2: இசையை கொடுக்க போறீங்க நேயர்கள், அதை அட்டகாசமா இன்னைக்கு கண்டுபிடிச்சு அசத்த போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிகழ்ச்சியில எனக்கு பதில் தெரியும் அப்படின்னா உடனே ஓடி வாங்க கால் பண்றதுக்கு. 0462251 இந்த எனக்கும், 2561 1 அழைக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: பாட்டு வருது கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: இது மகன் ரேவதி நிலாவே வா அந்த பாட்டு.
0: நிலாவே வா. ஓகே, என்ன படம்?
1: படம் இது இந்த கோயிலா
2: இல்லையே, அமைதியாவே இருக்காது அப்படின்னு சொல்லுவோம்ல.
0: நன்றி. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: சிவகாசியிலிருந்து தேவிஸ்ரீயம்மா.
3: ஆமா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
2: காலை வணக்கம். உங்களுக்கான ஆடியோ வந்துட்டே இருக்கு, கண்டுபிடிச்சிருங்களா?
3: போடுங்க.
2: அதனால
3: மனப்பாடாயிடுச்சு.
0: குருவி
2: திரைப்படத்தான் கபிலனுடைய பாடல் வரிகள்ல வித்யாசாகர் ராஜலட்சுமியுடைய குரல்ல வித்யாசாகருடைய இசையில பாடல கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: எட்டு மணி 10 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்காக சொல்கிறேன், தூத்துக்குடி உழவர் சந்தையில் காய்கறி பழங்கள்லாம் கிலோ ஒன்றுக்கு எவ்வளோக்கு விற்குது அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாயில் கிடைக்குது. பாகற்காய் வந்து 50 ரூபாயில் கிடைக்குது. சுரைக்காய் 20 ரூபாய். கத்திரிக்காய் 50 ரூபாயில் கிடைக்குது. தேங்காய் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாயில் கிடைக்குது. வெள்ளரி 40 ரூபாய். சேனைக்கிழங்கு 40 ரூபாயில் கிடைக்குது. பூண்டு 220 ரூபாயில் கிடைக்குது. மாங்காய் 30 ரூபாயில் கிடைக்குது. பல்லாரி 35 ரூபாயில் கிடைக்குது. பூசணிக்காய் 20 ரூபாய். சிறுகிழங்கு 60 ரூபாய். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாயில் கிடைக்குது. பீன்ஸ் 140 ரூபாயில் கிடைக்குது. பீட்ரூட் 60 ரூபாயில் கிடைக்குது. கோவக்காய் 50 ரூபாயில் கிடைக்குது. இஞ்சி 160 ரூபாயில் கிடைக்குது. காலிஃப்ளவர் 40 ரூபாயில் கிடைக்குது. ஆப்பிள் கிலோ ஒன்றுக்கு 270 ரூபாயில் கிடைக்குது. ஆரஞ்சு 80 ரூபாய். மாதுளை 200 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் மாம்பழம் 70 ரூபாயில் கிடைக்குது. காய்கறி பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இப்போ திரை எருவி நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இன்றைக்கி திரை சார்ந்த கேள்விகள்லாம் நேர்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறோம். அடுத்த நேயர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாடல் கேட்க போகிறோம்.
3: ஆமாம், பாடலும் வந்துகிட்டே இருக்குது. KGF 1 திரைப்படத்துலேருந்தால் பாடல் கேட்க இருக்கிறோம். ரவி பருஸ்கருடைய இசையில் மதுரை கவியுடைய பாடல் வரிகள், அனன்யா பட், மோகன் கிருஷ்ணா, சந்தோஷ் வெங்கியுடைய குரலில் பாடல் வந்திருக்கு. பாடலை தொடர்ந்து 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் தான் கேட்க இருக்கிறோம். தொடர்ந்து நினைச்சிருங்க. 8:30 மறுபடியும் திரையரு நிகழ்ச்சியில் நம்ம இணையலாம்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 8:30 நிமிடத்தில் திரையர் நிகழ்ச்சி மறுபடியும் தொடங்கியாச்சு. நீங்கள் அணிஞ்சிருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6 இன்னைக்கு வந்து திரையர் நிகழ்ச்சியில் ஆடியோ கட் தான் கொடுத்து கேட்டுருக்கிறோம். பாடல் வந்து இதுக்கு மாதிரி இசையை கொடுத்தோம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, இனி வரிகளை கொடுத்து கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கறக்காக நாங்களும் காத்துட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து நீர் யாருங்கன்னு கேட்டுலாமா?
2: வணக்கம்
3: அனைவருக்கும், நீங்கள் காலை வணக்கம்.
2: வாங்க, யாரங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் மதுரை சுந்தரம்.
2: சோ சண்முக சுந்தரம் சார், கொடுக்கலாமா பாடல்?
3: கொடுக்க முயற்சிக்கிறேன்.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: பழைய படமா மேடம்?
0: கொஞ்சம் 80ஸில் உள்ளதுதான்.
1: இளையராஜா பாட்டு மாதிரி இருக்கு.
0: ஆ, இளையராஜா பாட்டு மாதிரி இருக்கா?
1: 80ஸ் பாட்டு கொஞ்சம் ஞாபகம் இல்லை மேடம்.
0: ஞாபகம் இல்லை. சரி, நம்ம அடுத்ததாக வரக்கூடிய நேயர்கிட்ட கேட்டுடலாம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. அடுத்ததாக வரக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வாங்க.
2: சென்னையிலேருந்து வாணிதேவி பேசுகிறேன்.
0: வாணிதேவி, கண்டுபிடிச்சிங்களாம்மா?
2: இல்லை, நான் ஆன்லைனில் லேட்டர் தானே வரும்.
0: ஓகே, மறுபடியும் அப்ளை பண்ண சொல்கிறீங்க. மறுபடியும் கொடுத்துடலாம், ஆனால் கவனமாக கேட்டு கண்டுபிடிச்சிருங்க. கண்டிப்பாக நீ கண்டுபிடிச்சிங்கன்னு தோணுது.
2: சரி.

0: மாலிதேவி அம்மா.
1: காத்திருந்தார்.
0: ஆ
1: தட்டு வர மாட்டேங்குது, வர மாட்டேங்க.
0: டியூன புடிச்சிட்டீங்க
2: இப்ப பாடல் வந்துட்டே இருக்குது.
0: வல்லவன் திரைப்படத்துல இருந்து வாலியுடைய பாடல் வரிகள்லாம் பாடலை கேட்க இருக்கிறோம். யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில விஜய் யேசுதாஸ் பாடின பாடல் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
1: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6
4: 8:39 ஆயிட்டு இருக்குது. கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6 திரையருவி.
5: திரையருவி நிகழ்ச்சியில இன்னைக்கு திரை சார்ந்த கேள்விகள் கேட்டுட்டே இருக்கிறோம். அடுத்ததான் வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
6: நான்
5: வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து
6: சந்திரசேகர் பேசுறேன்.
5: நல்லா இருக்கிறோம் சந்திரசேகர் சார். இப்ப உங்களுக்காக பாடல் பிளே பண்றோம், கண்டுபிடிக்கிறீங்களா?

0: கேட்டீங்களா?
1: கேட்டேன், இப்பவும் கண்டுபிடிச்சிட்டேனே. இது வந்து தனி ஒருவன் இந்த திரைப்படம். அதுல இருந்து காதல் கிரிக்கெட் விழுந்துருச்சு விக்கெட் அந்த
2: பாட்டையே கவிதை மாதிரி சொல்றாங்க. சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ தேங்க்யூ.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம், வந்துட்டீங்க? யார், எங்கிருந்து?
3: ஆரந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
2: ஐயப்பன் சார், உட்காந்து ஆடியோ கொடுத்துடலாமா?

0: கேட்டிங்களா?
1: ரொம்ப பழைய பாட்டா கொடுத்துட்டீங்களே.
0: அடடா, ஏன் கண்டுபிடிக்க முடியாதா? ஈஸி தானே.
1: இல்ல கொஞ்சம் 80s கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: 80s கொடுத்தோம்னா நல்லா இருக்குமா? இந்த பாட்டு
1: அடுத்த
0: புடிச்சிட்டீங்களே.
2: தெரிஞ்சிட்டே தெரியலங்கிற மாதிரி இந்த சஸ்பென்ஸ் ரோல நான் எதுவுமே படிக்கல பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி
0: படம் பேர் தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல, பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
1: நன்றி.
2: இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் அப்படிங்கிற திரைப்படத்தில் வந்து ஃபஸ்ட் தெரியலனாலும் இந்த பாட்டு தெரியலன்ட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் பரவாயில்ல,
0: ஒரு பாட்டு பரவாயில்ல கண்டுபிடிச்சாங்க. நன்றி சொல்லிக்கலாம் நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. அடுத்ததான் நேரம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டே இருக்குது.
2: ஸோ பாடல் பார்த்தீங்கன்னா ஜி திரைப்படத்தில் இருந்தால் கபிலனுடைய பாடல் வரிகளில் கே கேயோடைய குரலில் வித்யாசாகருடைய இசையில் பாடலை கேட்டு இணைச்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
5: மணி 46 ஆயாச்சு. திரையறிவி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட கேட்டரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம். திரையறிவி நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி, மற்றும்
6: நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியில பாடலும் வந்துட்டே இருக்குது. விஷ்ணு எட்வினுடைய பாடல் வரிகளில், சத்யநாராயணுடைய குரலில், ஜென் மார்ட்டினுடைய இசையில பாடலை கேட்டு நினைச்சிருங்க. டாடா திரைப்படத்திலிருந்து

0: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் திரையறிவு நிகழ்ச்சி. இனி கேட்கலாம்
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிலங்கா சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: எனக்கு இது மட்டும்தான் சார் தெரியும், இதை தவிர வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே காலம் தள்ளுறவங்க ரொம்ப பேர். அவங்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஒருத்தர் தன்னுடைய தொழிலில் ரொம்ப கெட்டிக்காரராக இருக்கலாம், அதுக்காக எப்பவும் அதே ஞாபகத்தில் இருந்துக்கிட்டு உலகியல் அறிவு இல்லாமல் இருந்துடக்கூடாது, அது ஆபத்து. இதுக்காக நம்ம தாத்தா பாட்டிலாம் ஒரு கதை சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சமயம் ஒரு நாலு பேர் சேர்ந்து வெளியூருக்கு பிரயாணம் போனாங்களாம். அந்த நாலு பேரும் எப்படி தெரியுமா? ஒருத்தர் வந்து வேதாந்தி, இன்னொருத்தர் சங்கீத வித்வான், மூணாவது ஆள் வைத்தியர், நாலாவது ஆள் ஜோசியர். இவங்க நாலு பேரும் நண்பர்கள், அதனால் சேர்ந்து புறப்பட்டாங்க. வழியில் ஒரு ஊரில் தங்கினாங்க, இருட்டி போச்சு. அதனால் இன்றைக்கி ராத்திரி இங்கேயே தங்கி இருந்துட்டு நாளைக்கு புறப்படலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, அங்கேயே கடைத்தெருவுக்கு போய் சாமான்லாம் வாங்கியாந்து சமைச்சு சாப்பிட்லாம்னு முடிவு பண்ணாங்க. நாலு பேர் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு காரியமாக செய்யலாம் அப்படின்னு வேலையை பிரிச்சுக்கிட்டாங்க. வைத்தியர் வந்து கறிகாய் வாங்க போனார், வேதாந்தி வந்து எண்ணெய் வாங்க போனார், ஜோசியர் வந்து பலசரக்கு வாங்க போனார், சங்கீத வித்வானுக்கு சமைக்கிற வேலை. எல்லாம் சரி, ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? கடைத்தெருவுக்கு காய்கறி வாங்க போனார்ல வைத்தியர், அங்கே போய் மார்க்கெட்டில் பார்த்தார், ஒவ்வொரு கறிகாயாக எடுத்து பார்த்தார். இது பித்தம் உடம்புக்கு ஒத்துக்காது, இது வாயு உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு ஒவ்வொன்றா தள்ளினார். கடைசியில் ஒன்றுமே தேரல, வெறுங்கையோடு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். எண்ணெய் வாங்க போனார் வேதாந்தி, அவர் ஒரு தொன்னையில் எண்ணெயை வாங்கினார், பேசாமல் அதை எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே, முடியல. அவருடைய வேதாந்த மூளை சிந்திக்க ஆரம்பிச்சுட்டுது, இந்த தொன்னைக்கு எண்ணெய் ஆதாரமா அல்லது எண்ணெய்க்கு தொன்னை ஆதாரமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இறங்கினார். என்னாச்சு தெரியுமா? அப்படி கவுத்து பார்த்தார், வாங்கின எண்ணெய் பூராவையும் வழியில் கொட்டிவிட்டு வெறும் தொண்டையோடு வந்து சேர்ந்தார். பலசரக்கு வாங்க போனார் ஜோசியர், அவர் ஒரு வழியில் பார்த்தார், வழியில் வந்தவங்களெல்லாம் அங்கங்கே ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் ஆர்வடம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்படி ஒவ்வொருத்தராக சொல்லி முடிச்சுட்டு கடத்தருக்கு போய் சேர்ந்தார். இவர் அங்கே போய் சேர்றதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகிட்டுது, கடையெல்லாம் பூட்டிவிட்டு போயிட்டாங்க. என்ன செய்கிறது, அவரும் வெறுங்கையோடு திரும்பி வந்து சேர்ந்தார். சரி, இவங்க கதை தான் இப்படி ஆச்சு. அங்கே சமைக்கிறதுக்காக உட்காந்துருந்தார் சங்கீத வித்வான், அவர் கதை

0: என்னாச்சு தெரியுமா? அங்கே அவர் அடுப்பை பற்ற வச்சு ஒலையை கொதிக்க வச்சார். அதாவது ஒரு பானையில் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சார். அது கொதிக்க ஆரம்பிச்சிது. தண்ணி கொதிக்கிற சத்தம் இருக்குதுல்ல, அது இவருக்கு தாளம் போடுறது மாதிரி இருந்தது. ஒரே குஷி, பாட ஆரம்பிச்சிட்டார். பாடிக்கிட்டே உற்சாகமாக கையில் இருந்த கரண்டியால் அந்த பானையில் தட்டினார். தாளம் போடுறதா நினச்சிக்கிட்டு அவ்வளவுதான், பானை பட்டுன்னு உடஞ்சி போச்சு. தலையில் கையை வச்சுக்கிட்டு அவரும் உட்காந்துட்டார். எந்த தொழில் தெரிஞ்சாலும் சரி, அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த தெரியலன்னா ஆபத்து தான். அதுக்காக தான் இந்த கதை. ஒரு பஸ்ஸு டிரைவர் ரொம்ப கெட்டிக்காரர், பஸ்ஸை ரொம்ப திறமையாக ஆபத்து இல்லாமல் ஓட்டினதுக்காக பரிசுலாம் வாங்கினவர். அவரே ஒரு படகு ஓட்டுறதுக்காக அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, மோட்டார் படகு. அதையும் ரொம்ப திறமையாக தான் ஓட்டிகிட்டு போயிருக்கிறாரு. நடுக்கடலில் போனதும் படகு நின்று போச்சு, மோட்டாரில் ஏதோ கோளாறு. என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த டிரைவரை கேட்டிருக்கிறாங்க படகுல இருந்தவங்கெல்லாம். அப்போ அவர் சொன்னாராம், கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்கி பின்னாடி தள்ளுங்க, மோட்டார் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னாராம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவார் சைபால்,
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேயர்களே, இன்னும் சிலருடைய கேட்கலாம். 9 மணிக்கான சேச்சிருக்கும் தொடர்ந்து 9:02 அனந்த பூங்கா நிகழ்ச்சியில் சுதந்திரம் என்பது நினைத்ததை செய்வதா அல்லது சரியானதை செய்வதா தான் பேச இருக்கிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா நார்வே இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிபணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே இன்று அதிகாலை வேளாண் தோட்டத்திற்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதிக்கு விரட்டினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாயக்கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் சீல் வைத்தனர். 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி காவனூர் பகுதியில் விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் உறவினர் அனுமதியுடன் தானமாக வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கேள்வியே தோணுச்சு. அப்படி என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பிள்ளைங்கிட்ட அதை பண்ணு இதை பண்ணு சொன்னால் எனக்கு பிடிச்சதை பண்ண விடுங்களேன், ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ தாங்க ஏழாவது மூளை வேலை பார்த்துச்சு. இப்போ கேள்வி ஏழாவது மூளைங்கிறது இல்லை, விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க இந்த மாதிரி யோசிக்கிறாங்க இல்லையா, அதாவது எனக்கு பிடிச்சதை நான் செய்ய விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உண்மையான சுதந்திரம் தான் என்னது அப்படின்னு எனக்கு வந்து ஒரு கேள்வி வந்துச்சுங்க. அதை அப்படியே உங்ககிட்ட விட்டலாமே அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ இன்றைக்கா நேர்கள் வந்து நீங்கள் எதை பற்றி என்கிட்ட பேச போகிறீங்க அப்படின்னா, சுதந்திரம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிறது என்னது? நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்கிறதா, அப்படி இல்லைன்னா சரியான விஷயத்தை செய்கிறது தாங்க சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கால் பண்ணி சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை. அழைக்க வேண்டிய எண்கள் 0462256113132, அப்படி இல்லைனா 0462256113133 அப்படிங்க எங்களுக்கு. பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆ ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நீங்க கூட பேசுறதுக்கு வந்திருக்க முதல் நேயர் யார், இங்கிருந்து வணக்கம்.
1: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன். வணக்கம்.
0: வணக்கம் சார், முதல் நேயரா வந்துட்டீங்க, சொல்லுங்க உங்களை கருத்து என்னவா இருக்குது?
1: நினைச்சதெல்லாம் செய்யறது சுதந்திரம் தாம்மா, ஆனா அது நமக்கு சுதந்திரமா இருக்குது, அடுத்தவங்களுக்கு அது இறஞ்சல இருக்குமே.
0: அப்படி ஒண்ணு இருக்குதுன்னு
1: அப்படி ஒண்ணு இருக்குல்லம்மா, அது நமக்கும் நல்லதா இருக்கணும், பிறனுக்கும் நல்லதா இருக்கணும், நம்ம சேர்ந்தவங்களுக்கும் நல்லதா இருக்கணும், அதுதான் முழு சுதந்திரங்கிறது என்னுடைய கருத்து.
0: சோ ரெண்டுமே கிடையாங்க, இல்ல யாரையும் பாதிக்காத மாதிரி சரியானதா சுதந்திரம். சூப்பர் சார், நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியெல்லாம் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் கல்விகாமன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
0: அப்படியே சொல்லிருங்க சார்.
2: என்னம்மா சுதந்திரம் என்பது நினைத்ததை செய்வதா அல்லது சரியானதை செய்வதா? ஒரு அருமையான தலைப்பு, அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுதந்திரம் என்பது எல்லாமே நினைச்சதை செய்யறது இல்லம்மா, நாடும் போற்ற அளவுக்கு நம்ம நடந்து கிடலாம். நாம நினைச்சதை செய்தாச்சும் உண்டுமானா நமக்கு சரியா தெரியும், ஆனா பிறருக்கு சரியா தெரியாது. ஆகையினால சரியானதை தேர்ந்தெடுத்து நல்லதை செய்து தேர்ந்தெடுத்து போல் எடுப்போம் என்று கூறி என்னுடைய ஒரு நெல்ல ரெண்டு நிறைவேறமா
3: கிடைச்சிருக்கு. அதனால வந்து நம்ம யோசிக்கணும், யோசிச்சு பார்த்து செய்யலாமா வேண்டாமாங்கிறத ஒரு தரைக்கு ரெண்டு தரம் நம்ம யோசிச்சு பார்த்துட்டு நம்ம செய்யணும். அதே மாதிரி அடுத்தவங்களையும் கேட்கணும், எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, சுதந்திரம் நம்மளுக்கு ஃபுல்லா கொடுத்துட்டாங்க, நம்ம எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நம்ம போனோம்னா நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல வந்து நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. அதனால வந்து பார்த்து செய்யணும், பார்த்து செஞ்சோம்னா வாழ்க்கை சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி வணக்கம்.
0: நன்றி சார், நன்றி. இப்ப பேசின மூணியர்கள் ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா, சரியானது செய்யணுங்க, சுதந்திரங்கிறது நினைச்சதெல்லாம் செய்யறது கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிகமா நம்ம ஆசைப்படுறது எனக்கு தோன்றதை செய்ய விடுங்களேன் அப்படின்னு மாதிரி தான் கேட்போம் யாரா இருந்தாலுமே. ஆனா உண்மையான சுதந்திரம் என்னது? நினைச்சதை செய்யறதா இல்ல நம்ம சரியானதை செய்யறதா? உங்களுடைய கருத்துக்களை கால் பண்ணி சொல்லுங்க. நிகழ்ச்சி அதுக்கு முடி பாடலும் வந்துட்டே இருக்கு. தாமரையுடைய பாடல் வரிகள்ல சின்மை தேவனுடைய குரல்ல ஏறகுமானுடைய இசையில வினை தாண்டி வருவாயா திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்க இருக்கிறோம். விளம்பரத்தை தொடர்ந்து பாட கேட்கலாம், தொடர்ந்து அணிஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பளிஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். 9:03 ஆயிட்டு இருக்குது. நீங்கள் கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு விதமான தலைப்பில் தான் நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்கூட பகிர்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் கூட எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற பிள்ளைங்க கிட்டலாம் பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா லீவ் டைமில் இருக்கிறதுனால குட்டீஸ் எல்லாம் பேசுகிற ஒரு வார்த்தையை தான் எனக்கு டக்குன்னு எனக்கு

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:13 ஆயாச்சு. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். சுதந்திரம் அப்படிங்கிறது நினைச்சதையெல்லாம் செய்கிறதா இல்லை சரியானதை செய்கிறதா அப்படின்னு. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார், எங்கேருந்து கேட்டலாம்? வணக்கம்.
1: வணக்கம், பாலையிலிருந்து காமராஜ்.
0: காமராஜ் சார் சொல்லுங்க.
1: எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா.

0: இல்லங்கையில தான் மனஸ்தாபங்கள்லாம் வருது. பிள்ளைகள் வந்து சுதந்திரமா இருக்கிறது வந்து கண்டிப்பா அந்த பிள்ளைகளுக்கு வரணும். அப்போ அது நாளைக்கு வந்து பயம் இல்லாம எல்லா காரியங்களையும் செயல்படுத்துவாங்க. அந்த பயம் இல்லாம செயல்படுறதெல்லாம் வந்து வெற்றி தோல்வினா என்னென்ன சமாளிகளுடைய திறமை வரும், இல்லைன்னா இந்த திறமை வராது. நம்ம எதுல நம்ம வந்து அதுக்கு கட்டளை போட்டு போட்டு செய்யல பாத்தீங்கன்னா அந்த பயத்து சுதந்திரம் நிறைய வரும்.
1: சோ அதனால சுதந்திரம் அப்படிங்கிறது சரியானது செய்யணுங்கிறீங்களா இல்ல நினைச்சதெல்லாம் செய்யலாம்னு சொல்றீங்களா?
2: வணக்கம் சார் சொல்லுங்க உங்களை கருத்து என்ன வருது
3: ஆமா சரி சார், செஞ்சாத்த அதில் ஒரு பாடத்தை கத்துக்குவாங்க. ஏன்னா இப்பெல்லாம் யார் சொன்னா கேட்கறது இல்லைங்கம்மா. அதனால கூட மருந்து புதி தூச்சாத்தே அவங்களுக்கு எந்த பக்கம் உள்ள அவ்வளோ அவங்களா ஒரு சரியான முடிவு எடுத்துக்குவாங்க.
1: நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: தூத்துக்குடி மாவட்டம்
1: சிவகலையிலிருந்து
4: கே கே தாமஸ் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
4: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜமீமா ஜெபஸ்டியான் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் அம்மா.
1: நன்றி சார்.
4: எனக்கெல்லாம் நல்ல சுதந்திரம் இருக்கம்மா,
1: நினைச்சதெல்லாம் செய்யறதுக்கா சரியானதை செய்யறதுக்கா
4: வாய்ப்பே இல்லைனால சரியானதான் செய்வேன். சும்மா நினைக்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும் எனக்கு செய்யறது வந்து அது ஒரு எனக்கு எனக்கான உடன்பாடு இல்லம்மா. அதாவது சும்மா நம்ம மனசுதான், அதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது நம்ம மனசுதான். இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்க மாதிரி சந்திரனுக்கு கூட போய் வேகமா போயிட முடியும். அவ்வளவு வேகமானது மனது. ஆனா நான் சுதந்திரமா இருக்குன்னு சொல்லி நான் நினைச்சதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது, சரியானது செய்யறதுதான் நல்லதுன்னு என்னுடைய கருத்தை பதிவு செய்யறேன்.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அப்படியே நேரா போயிட்டு இருந்த விஷயத்த டக்கு டைவெர்ட் ஆன மாதிரி வந்து ரெண்டு நேர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செய்ய விட்டுருங்க, நினைச்சதெல்லாம் செய்ய விட்டாதாங்க சரியானது இதுன்னு கத்துக்குவாங்க, அதுதான் சுதந்திரமா அப்படின்னு கத்துக்குவாங்க நம்ம சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் நேர்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னு. நிகழ்ச்சி அடுத்ததா பாடலும் வந்துட்டே இருக்கு. அண்ணாமலையுடைய பாடல் வரிகளா நரேஷருடைய குரையில விஜயாண்டனுடைய இசையில உத்தம புத்திரன் திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்க இருக்கிறோம். நேகம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நீங்களும் கூட கால் பண்ணலாம். 0462 2123 1 அப்படின்னா 0462 2123 1 அப்படிங்க எங்களுக்கு பேசிட்டு இருக்கிறோம். சுதந்திரம் அப்படிங்கிறது நினைச்சதை செய்யறதா அல்லது சரியானதை செய்யறதா அப்படின்னு தொடர்ந்து பேசலாம். பாடல் இதோ

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: சரி சரி,
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேர்களை, 90 ஆண்டுகளாய் மக்கள் பணியில் வானத்தின் குரலாய் வளம் வருகிறது நம் ஆகாஷ்வாணி. ஒன்பது மணி 22 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நிகழ் கேட்டுக்கிறீங்க நிலை பண்பலை 102.6 ஆனந்த பூங்காடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில பேசுறதுக்காக அடுத்த நீர் யார் எங்கிருந்துன்னு கேட்டலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன் சார். யார் எங்கிருந்து?
5: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தோப்புத்தெரு கே சிவசுப்ரமணியன்.
4: சிவசுப்ரமணியம் சார், சொல்லுங்க.
5: சுதந்திரம் என்பது நினைத்ததை செய்வதா, சரியான விஷயத்தை செய்வதான்னு கேட்டுக்கீங்க. சுதந்திரம் என்பது நம்ம வந்து நினைச்சதை செஞ்சோம்னா அது சாத்தியப்படாது. நம்ம சரியான விஷயத்தை அதை வந்து குறிப்பிட்டு செஞ்சாதான் அது ஒரு நன்மை பயக்கும். இப்ப இந்த குழந்தைகள்லாம் இப்ப வந்து அரசு விடுமுறை விட்டுருக்காங்க, பள்ளிக்கூடம் எல்லாம் விடுமுறைகள். அவங்களை சுதந்திரமா நம்ம உல்லாசமா அவங்கள நம்ம இது பண்ணணும். அவங்க எப்பொழுதுமே வந்து அவசர காலத்துல பள்ளிக்கூடம் டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவங்களுக்கும் ஒரு மன உளைச்சல் ஏற்படும்.
6: நினைச்சதெல்லாம்
4: சொல்லுங்க.
6: அதாவது நினைச்சதெல்லாம் நம்ம முடிக்கணும்.

0: நினைச்சா அது பேர் சுதந்திரம்
1: கிடையாது,
0: அது பேர் சுயநலம்.
1: அந்த கேட்டகரியில வந்துடும். ஓகே,
0: அதாவது நினைச்சதெல்லாம் முடிக்கணும்னு நினைச்சா அதுல என்ன ஒரு அர்த்தம் இருக்கு? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல விஷயங்களா இருக்கணும், நல்ல காரணங்களா இருக்கணும், நம்மளுடைய உரிமைகளா இருக்கணும். அதான் நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறதுல வந்து நம்ம சுதந்திரத்தை காமிக்கணும். அதுல சில தலைகள் வந்தா அதை நம்ம முறியடிக்கணும். அதுக்காண்டி நினைச்சதெல்லாம் முடிக்கணும்னு நினைச்சு அதுல பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறத விட நல்ல நினைவுகளை நினைக்கணும். நல்ல காரணங்களுக்காக நம்ம அதை இது பண்ணோம்னா அந்த சுதந்திரம் வந்து நல்லா இருக்கும். சிலவங்க அந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் கண்டிப்பா தவறுக்கணும்.
1: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில பேசுறீங்க.
0: நன்றி மகிழ்ச்சி.
1: நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
2: நான் ஈரோடு சூரமட்டி வளர்ச்சி இளங்கோ பேசுறேமா.
1: இளங்கோ சார் சொல்லுங்க.
2: இப்ப நமக்கு பைக் ஓட்ட தெரியுது, கார் ஓட்ட தெரியுதுமா? ஆனா இதுக்கு லைசன்ஸ் வரும். தீர்மானிக்கிறது நம்ம கையில் இருக்குது. எதை எப்படி பேசணும் நாகரிகம் தெரியுதுல்ல, இடம் பொருள் ஏவலுங்கிற மாதிரி. அது மாதிரி இருந்தாதான் சுதந்திரம், உண்மையான சுதந்திரமா இருக்கும். கட்டுப்பாடு வேணும்.
1: சூப்பர் சார்.
2: சுதந்திரம் இருந்தாலுமே நம்ம சாப்பிடலாம், அவர் அளவு இருக்குது, எவ்வளவுதான் சாப்பிடணும்னு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் என்பது உரிமை, நம்ம கட்டுப்பாடோட இருந்துகிட்டோம்னு வச்சுக்கோங்க, சுதந்திரம் காக்கப்படும்.
1: நிச்சயமா, ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி.
2: நன்றிமா.
1: பயங்கர உதாரணத்தெல்லாம் பயன்படுத்தி புரியற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா, இதுதாங்க சுதந்திரம் அப்படின்ற மாதிரி. இது வரைக்கும் சொன்னீர்கள் சரியானதை செய்யுங்க, நினைச்சதெல்லாம் செய்யணுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அதை சொன்னால் புரியாது சிலர் இருக்கிறதுனால நினைச்சதெல்லாம் செய்ய விட்டாதாங்க சுதந்திரம்னா என்னன்னு புரிஞ்சுக்குவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நேரம் பார்த்தீங்கன்னா 9:26 ஆயிட்டுருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. தாமரையுடைய பாடல் வரிகளில் பாம்பே ஜெயஸ்ரீ, உன்னி மேனனுடைய குரலில் ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தை அந்த பாடல் கேட்க இருக்கிறோம். பாடலை தொடர்ந்து பேசலாம். கேரட்டை இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.0.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
2: நினைச்சதெல்லாம் செய்யறதுதான் சுதந்திரமா இல்ல சரியானது செய்யறதா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆனந்த பொங்கல் நிகழ்ச்சியில நேரம் 9:33 ஆகிட்டு இருக்குது. இது எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கம்.
3: மஞ்சள் காயில இருந்து சிங்காரம் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கம்மா.
2: சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது?
3: நம்முடைய சுதந்திரம் வந்து காச்சாச்சு வெள்ளம் போல போக கூடாது. நெலிஞ்ச நீரோடைய போனோம்னா இங்க எல்லாமே நல்லபடியா அந்த சுதந்திரத்துக்குள்ளான மதிப்பும் கிடைக்கும், யாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேரும் கிடைக்குமா. அதனால நம்ம வந்து சுதந்திரம் கிடைச்சிருந்தா ரொம்ப திமிராவும் இருக்க கூடாது, நல்ல தலைவணங்கி நல்லபடியா நடந்தோம்னா எல்லாருக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் தான் என்னுடைய கருத்து. வாய்ப்பு. நன்றி.
2: நன்றி சார்.

0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், மினிட்ல வந்துட்டீங்க. இணைப்புல இருக்கிறீங்க. ஓகே, குட்டீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. சொல்ல போனா அவங்கள விட அந்த பொண்ணோட சவுண்ட் தான் பயங்கரமா கேக்குது. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் இனிய காலை வணக்கம். ஜெனிமாவிற்கு தேனி மாவட்டம் சின்னமுள்ளு சசிகலா பேசுறேன்ப்பா.
0: சசிகலாமா, சொல்லுங்க.
1: அதாவது நம்ம எண்ணம், மனசு நல்லா
0: இருக்குன்னா
1: நம்ம சரியான தப்ப செலக்ட் பண்ணுவோம். அப்படி சரியானதை செலக்ட் பண்ணும் போல நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடப்பதா நமக்கு வந்து ஒரு அறிவு ஏற்படும்ப்பா. சரியானதை செய்யும் போல எதை செய்யணும் எதை செய்ய வேண்டாம் ஒரு அறிவு நம்மளுக்கு வந்துடும்ப்பா. அதனால பிறருக்கு நல்ல எண்ணம் நம்ம மேல ஏற்படும்ப்பா. இது நல்லவேங்கிற பேரும் கிடைக்கும்ப்பா. காலத்தாலும் அழியாத நல்ல பேர் நம்மளுக்கு கிடைச்சிருவோம்ப்பா. அப்ப நல்லதுக்காப்ப செஞ்சுக்கிட்டு இருப்போம். நினைத்தது செஞ்சாப்பா விளையாட்டு பிள்ளைன்னு சொல்லுவாங்கப்பா. இவனிடம் இருந்து வந்து எது நல்லது பெற முடியாது. இவனுடைய சொல்லும் செயலும் விபரீதமாக சென்றுவிடும் என்று சொல்லி நினைச்சிருவாங்கப்பா. அப்ப சுதந்திரமாக சுதந்திரன் சொல்லி எதுன்னு சொல்றோம்னா பிறரை காயப்படுத்த கூடாது, தவறான பாதையிலையும் செல்லக்கூடாது, பிறருக்கு உபத்திரமான செயலும் செய்யக்கூடாது. இப்ப எல்லா நேயரும் சொல்றாங்க பிள்ளைகளை செய்ய விடுங்க, நினைச்சதெல்லாம் செய்ய விடுன்னு சொல்றாங்க. அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. அப்படி செய்ய விட்டமாக்கா அது அந்த காரியம் அந்த செய்யக்கூடிய செயல் வந்து விவரத்துல முடிஞ்சு பெற்றோர்களுக்காக ஒரு அவமானம் ஏற்படும்ப்பா. நல்லதை சொல்லி செய்ய இதத்தையும் செய்யணும்னு சொல்லி வழியாட்டியாக பெற்றோர் இருக்கணும்ப்பா. சுதந்திரமாக சுதந்திரங்கிறது வந்து யாருக்கும் எந்த உபத்திரம் இல்லாமல் நல்லதே செஞ்சு நல்ல பேரை வாங்குறதுதான்ப்பா.
0: சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. சரியானதை செய்யணும், நினைச்சதெல்லாம் சேர்ந்து சரியா இருக்காது, உங்களுடைய கருத்தா இருக்கு. நன்றி மா, நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க. அப்ப உங்க
2: கருத்தை குமரி மாவட்டம் போது உண்மையிலேயே சுதந்திரமா இருக்கு. நம்ம இந்த கட்டுப்பாடு கண்டிப்பா இருக்கணும். இப்ப நான் எங்க வீட்டுல பேரம் பேச்சு எல்லாம் இருக்காங்க. லீவ் ஆன மேல ஏழ்த்தி வந்து அஞ்சாம் கிளாஸ் படிக்க, பேரம் வந்து ஒன்னாம் கிளாஸ் படிக்கிறான். இங்க சுதந்திரம் இல்ல பிள்ளைகள் பேரன் பேச்சு அடிக்கடி தயாராக வரும். பேரஞ்சில எனக்கு பிடித்த பொம்மை படம் போடுங்க அப்படின்னு சொல்லுவான். பொம்மை அந்த மாதிரி சில கட்டுப்பாடு இருந்தாதான் பிள்ளைகளும் நாமும் நாடும் சுதந்திரம் சொல்லிக் கொண்டு வாழ்க்கை நடைபெறுவோம். நான் செய்ய வணக்கம். சாபாஷ்.
0: நன்றி, நன்றி சார். பிள்ளைங்களை நினைச்சதெல்லாம் செய்ய விட சுதந்திரம் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சில வந்து இதுவரைக்கும் பேசின நேர்கள் எல்லாருமே சரியானது செய்யணும் அதான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசலாம். பாடலும் வந்துட்டே இருக்கு. மலைக்கோட்டை திரைப்படத்தை வந்து ரகுல் நம்பியாருடைய குரலில், மணி சர்மாவுடைய இசையில, யோகபாரதியுடைய பாடல் வரிகளில் பாடலை கேட்டு நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: இந்த மாதிரி மனதை மயக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: 9:42 ஆயிட்டு ஆனந்த பூங்காட்டிகள் சார், நாம பேசிட்டு இருக்கிறோம் சுதந்திரம் அப்படிங்கறது என்ன, நம்ம நினைச்சதை எல்லாம் செய்யறதா இல்ல சரியான விஷயத்த செய்யறதா அப்படின்னு நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
2: நெல்லை பண்பலைக்கு. காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். சொல்றது யாரு, எங்கிருந்து?
2: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பாளையம். சோமசுந்தரம்.
1: சோமசுந்தரம் சார், நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: மேடம், சுதந்திரங்கிறது சரியான வாதியில போகுதா இல்ல அப்படி உற்சாகப்படுத்துறதா கேக்குறீங்க?
1: சுதந்திரம்ங்கிறது சரியானது செய்யறதா நினைச்சதை எல்லாம் செய்யறதா?
2: சுதந்திரங்கிறது சரியான மட்டும்தான் செய்யணும். நினைச்சதெல்லாம் செஞ்சோம்னா அது வந்து சுதந்திர ஒத்து வராது. நம்ம ஒரு சுதந்திரமா விடுறாங்க, அதை கரெக்டா செஞ்சா நம்மளுக்கு பெருமையும் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். நம்ம வாட்ல நினைச்சதெல்லாம் செஞ்சோம்னா அது பாராட்டு கிடைக்காதுங்களே. நம்ம நம்பி ஒருத்தர் ஒரு வேலை கொடுத்தா, ஆனா இந்த ஒரு சோமசுந்தரம் செஞ்சிருவாரு அப்படியே ஒரு நம்பிக்கையா கொடுப்பாங்க. நாம சுதந்திரமா ஆனா நம்ம தொழிலை செஞ்சு நல்லா பேர் வாங்கலாம். அது மாதிரி பேர் வாங்கினா சுதந்திரமா செய்வது, சரியான பாதையில செய்யறது நல்லது மேடம்.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க. வணக்கம். ஸோ இது வரைக்கும் பேசின எல்லா நேர்களும் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கிறாங்க. ஏங்க, சமுதாயம் கிடைச்சிங்கிறதுக்காக நினைச்சதெல்லாம் செய்ய முடியுமா? அது எல்லாமே கரெக்டாக இருக்காது. ஒரு கட்டத்தில் பார்க்குற எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, இந்த பொண்ணை கொஞ்சம் சுயநலம் போல, இல்லை இவங்க வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதனால் சரியானதை செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய நேர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார்?

0: கேட்டலாம். வணக்கம் வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க. ஓகே வணக்கம் வணக்கம் வணக்கம், இனிப்பில் இருக்கிறீங்க, பேசலாம்.
1: வணக்கம், நான் வீரவன் டெப்புலுக்கு இந்த முருகன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்?
0: முருகன் சார் நலமா இருக்கிறேன், சொல்லுங்க சார்.
1: எங்குள்ள இன்னைக்கு கோயக்கூடம் மேடம்.
0: ஓகே, அந்த கேப்ல நீங்க ஃபோன் பண்ணிட்டீங்க.
1: ஆமாம் ஆமாம், கோயக்கூடம் நேரம் இன்னைக்கு கோயக்கூடம் கொட்டடிக்கு இன்னைக்கு இந்த முளைப்பாரிலாம் நைட்டு வரும், நல்லா வரும். பாஸ் பேர் எல்லாம் போட்டு ஒரு இதில் வச்சு ஒவ்வொன்று எல்லாம் மண்ணை போட்டு இருப்பாங்க, நல்லா முளைச்சிரும் மேடம்.
0: நான் சூப்பர் சார், நீங்கள் வந்து இப்போ கோயில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம ஆனந்த பூங்காட்டை நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது?
1: என் கருத்து தெரியலையே
0: தெரியலையே பாத்தீங்கன்னா, அந்த குஷியில நான் இதை மறந்துட்டேனே அப்படிங்கிற சொல்லிக்காங்க. நன்றி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்தனே வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: வணக்கம்,
0: கோட்டியப்பன் சார் சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது?
2: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கமா.
0: சொல்லுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா சொல்லிக்கலாம் சார்.
2: அதாவதுமா, சுதந்திரம் வந்து நம்ம கொடுக்க வேண்டியதான். சுதந்திரம் வந்து சுதந்திரமா இருக்கணும், அதே நேரத்துல நம்ம அளவுக்கு மீறி அந்த சுதந்திரத்தை
0: செயல்படுத்தக்கூடாது.
2: சின்ன பிள்ளைகள் வந்து சேட்டை பண்ணாங்கன்னா அவங்களை கொஞ்சம் அதட்டி வைக்கணும். அதுக்கு மேல நம்ம ரொம்ப லிபரலா விட்டோம்னா அவங்க சுதந்திரத்தை மீறி செயல்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால சுதந்திரத்தை நம்ம ஒரு கட்டுப்பாடோட வச்சுக்கிடணுமா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார், நன்றி. தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில், பாடலும் வந்துட்டே இருக்கு. அமரன் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையில கார்த்திக் நேதாவுடைய பாடல் வரிகளில் ஹரிச்சரன் ஸ்வேதா மோகன் இணைந்து பாடின பாடல். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். நிலை பண்பலை 102.6.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: ஒன்பது மணி 51 ஆகிட்டு இருக்குது. அந்த பூங்காட் நிகழ்ச்சியில் நாம பேசிட்டு இருக்கிறோம். சுதந்திரம் அப்படிங்கிறது நினைச்சதை செய்யறதா அல்லது சரியானதை செய்யறதா? நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: மேடம் காலை ஒரு பணிவான வணக்கம். மேடம் ரவிக்குமார் மூலருட்டி. மேடம்
1: ரவிக்குமார் சொல்லுங்க சார்.
2: அதாவது மேடம் நினைச்சதை சாதிக்கணும்னா நமக்கு எல்லாம் ஒரு 50 மேலதான் நம்ம பிள்ளைகளுக்காக சாதிக்க கொடுக்கணும். நம்ம எதையுமே ஆரம்பத்துல வந்து நினைச்சதை நம்ம சுதந்திரமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அது நடக்காது. எதுவுமே சிந்தனை பண்ணி சிதானமணி நம்ம குடும்பத்துல 10 ஒரு ஆலோசனை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கணும். சுதந்திரம் வந்து நம்ம எதிர்பார்க்கணும்னா அந்த காலத்துல ரத்தத்தை செஞ்சு நமக்கு போராடி நமக்கு விடுதலை கொடுத்துருக்காங்க. அது நமக்கு 50 பொருத்தமானது. நினைச்சு பார்க்கும் போது நம்ம சுதந்திரமா இருக்குன்னா அது கண்டிப்பா முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நாட்டை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும். 50 அப்புறம் தான் நம்ம சுதந்திரம் நம்ம நினைச்ச காரியங்கள் பேரன் பேத்திகளுக்கு கேட்டது வயங்கரப்பில் சேமிப்பு வச்சிருப்போம் பாத்தீங்களா. அந்த சேமிப்புல செய்யற பாருங்க, அப்பந்தான் நமக்கு சுதந்திரம் விடும். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுங்க. ரொம்ப நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி நன்றி. ஸோ நினைக்கிறதெல்லாம் செய்யறது வந்து இந்த வயசுல வந்து செட் ஆகாது, சரியானதை செஞ்சுதான் ஆகணும் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: டவுன் கல்லேட்டர் நடராஜன்.
1: நடராஜன் சார் சொல்லுங்க.
3: அதாவது நினைச்சது செய்யறதுதான் சுதந்திரம், ஆனா அந்த நினைச்சது செய்யறது வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாம செய்யணும். அதாவது யாருக்குமே எந்த கஷ்டமும் இல்லாம இருக்கும். அது சுதந்திரங்கிறது நினைச்சது செய்யறதுதான் சுதந்திரம், ஆனா அது யாருக்கும் பாதிப்பு இல்லாத செஞ்சா அது நல்லா இருக்கும்.
1: பரவாயில்ல சார், இவ்வளவே பாத்தீங்கன்னா சரியான செய்யணும் சொல்றாங்க. நீங்க தான் அப்படி கிட்டத்தட்ட நிகழ்ச்சி முடிய போற நேரத்துக்கு வந்துச்சு இல்லையா, அந்த டைம்ல வந்து நினைச்சதை செய்யணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கீங்க. நன்றி நன்றி
3: நன்றி மேடம்.
1: ஸோ சுதந்திரம் அப்படிங்கிறது சரியானது செய்யறதா அப்படின்னு பேசிட்டு இருந்த நேரத்தில் ஒரு நேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க நினைச்சதை செய்யணும், ஆனால் அது வந்து யாரையும் பாதிக்காமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, நிகழ்ச்சி அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. எங்கே பாடலை கேட்குறீங்க, என்னோட கருத்தை கேட்டு போயிருங்க. நீங்கள் நேர் வந்துட்டாங்க. வணக்கம். ஸோ பாடலையும் நம்ம கேட்டுடலாம். நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பாடல் கேட்கவே இருக்கிறோம். வேட்டைக்காரன் திரைப்படத்திலேருந்து விவேகாவுடைய பாடல்களை சுஜித்ரா கிரிஷ் அவர்கள் இணைந்து பாடினது விஜய் ஆண்டனுடைய இசையில். பாடலை கேட்டே நினைச்சிருங்க.

0: features.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: ஒன்பது மணி 58 நிமிடம் ஆயாச்சு. பாத்தீங்கன்னா நாம இன்னைக்கு அனந்த பூங்கட் நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசின எல்லா நேயர்களுக்குமே நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிடலாம். ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. உண்மைதாங்க, சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம நினைச்சதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்போம் இல்லையா. ஆனால் அது மற்றவங்களை எப்போவுமே காயப்படுத்தாத மாதிரி, மற்றவங்களுக்கு தொந்தரவு தராத

வேலையாக இருந்தால் ரொம்பவே சந்தோஷம்தான். அதுவும் குறிப்பாக சரியானது செஞ்சோன்னா அது ரொம்ப ரொம்ப வந்து சிறந்ததாக இருக்கும் இல்லையா? ஸோ இன்றைக்கி பேசின நேயர்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொடுத்தாலும் நாங்கள் தெளிவாக தாங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. நேயர்களுக்கு நன்றி சொல்லிடலாம், முயற்சி செஞ்சவங்களுக்கும் நன்றி சொல்லிடலாம். நிகழ்ச்சியுடன் நிறைவான பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான சிகிச்சிருக்கும், அதை தொடர்ந்து 10:02 மனம் விரும்புதல் நிகழ்ச்சியும், 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் நாரி அதாலத் திட்டம் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நம்ம பண்பலையில் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 79 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகளும் அதிகரித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மெட்டயபுரம் அருகே இன்று காலை நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது வேன் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாயக் கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் சீல் வைத்தனர். 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. திருப்பூர் அருகே நொச்சிப்பாளையம் பகுதியில் விற்பனைக்காக வைத்திருந்த 60 குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 கைது செய்தனர். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3 ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். 10:03 ஆயிட்டு இருக்கு. உங்க மனசுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. மானம் விரும்புதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. உங்களுடைய விருப்ப பாடலை விரும்பி கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணலாங்க. 0462-256-1133 இந்த எண்ணுக்கும், 256-1132 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயருக்கு நம்ம கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுறவர் யாரு? இதுதான் கேள்வி. வணக்கம்.
2: என்ன
1: பாடல் வேணும்
2: இன்னைக்கு?
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
2: ரொம்ப நன்றி மேடம்.

மனம் விரும்பிய நிகழ்ச்சி கேட்டுருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பிலிருந்து நிகழ்ச்சியில் நம்ம வந்து போன நேருக்கு கேட்டிருந்தோம், இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யார் அப்படின்னு. இவர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் இஸ்ரோ ஆகியவற்றில் விஞ்ஞானியாக பணியாற்றினவங்க ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க. இந்தியாவோட உள்நாட்டு ஏவுகணை தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு குறிப்பாக அக்னி, பிருத்திவி இந்த ஏவுகணைகள்லாம் ஏவுறதுக்கு முக்கியமான காரணமாக

0: இருந்தவரும் இவங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்த நேயருக்கு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லலாம். உலகத்தில் மிக ஆழமான அகழி எது? இதுதான் கேள்வி. வணக்கம்.
1: இசையோடு சேர்ந்து இதயங்களும் உரையாடி கொண்டிருக்கும் நெல்லை பண்பலை 102.6 அன்பான சோதிக்கும் இனிய காலை வணக்கம். மதுரை ஜவகர்புரத்துலேருந்து உங்கள் அன்பு சோறுன்னு ஆண்டனிப்பா.
0: சொல்லுங்க ஆண்டனி சார், நிகழ்ச்சியில் எனக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: ஒரு ஜானகி அம்மாவது பாடல், ஒரு பாடல் கொடுங்க. அந்த கவிக்கு வீடு கொஞ்சம் அழைத்து விடுங்கப்பா மதுரையில்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். ஆழமான அகழி எதுன்னு கண்டுபிடிச்சிங்களா?
1: கொஞ்சம் ஆப்ஷன் கொடுக்குறீங்களா? நான் ட்ரை பண்ணுறேன்.
0: இந்தியன் பெருங்கடல் சொல்லலாம், அப்படி இல்லட்டா பசிபிக் ஓஷன். எதில் இருக்குது?
1: பசிபிக் கடல் தான் மோஸ்ட்லி நினைக்கிறேன் ஆக்சுவலி.
0: சரி, மரியானா அகழி அதுக்கு பேர் சொல்கிறாங்க, பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடியது.
1: ஆமாம், மரியானா கடல்.
0: சூப்பர் சூப்பர், நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
0: நிகழ்ச்சியில் இப்போ அவங்க கேட்ட பாடல் இதை வந்துட்டே இருக்குது, கேட்டுருச்சிங்க.

0: 10:16 ஆயிட்டு இருக்கு. மனம் விரும்புதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதி நிகழ்ச்சியில அடுத்த நேயருக்கான கேள்வி சொல்லிடலாம். மனித உடல்ல மிக பெரிய உறுப்பு இதுதான். கேள்வி வணக்கம். வாங்க சுதாம்மா, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு சீரிவரும் கலைப்படத்துல
0: இருந்து கண்டிப்பா கொடுத்துடலாம். கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா? சூப்பர் சூப்பர். தோல் தான் இருக்கிறதுலே மிக பெரிய உறுப்பு. நம்ம உடல் எடையில சுமார் 16% வந்து தோளால வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம உட்புற உறுப்புகளை பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாம நம்மளுடைய உடல் வெப்பநிலையும் ரொம்ப சீராக்கக்கூடியதும் தோல் தான். நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றி நன்றி.

0: கண்ணுக்கு தெரியா காற்றலை வழியே மண்ணின் பெருமை பாடும் காவியம் 90 ஆண்டுகளாய் மாற அன்போடு நம்மோடு வாழும் ஆகாஷ்வாணி. 90 வருட மக்கள் பணியில் ஆகாஷ்வாணி. 10:22 ஆயிட்டு இருக்க மனம் விரும்புது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: முகவூர்லேருந்து ஜோதி பேசுறேன்
0: மேடம். ஜோதியம்மா, உங்களுக்கு கேள்வி சொல்லிடவா? பாட்டு கேட்குறீங்களா? இந்தியாவோட மிக உயர்ந்த விருது எது? அட்டகாசம்.
1: கண்டிப்பா
0: கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டது. இந்த பாரத ரத்னா விருது வந்து 1954 வருஷம் வந்து கொண்டு வந்தாங்க. கலை, இலக்கியம், அறிவியல், பொது சேவை, விளையாட்டு இந்த துறைகளெல்லாம் ரொம்ப சிறந்த ஆகச்சிறந்த பங்களிப்பை வழங்கிய இந்தியர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிற்கு கொடுக்குறாங்க. வழங்கப்படக்கூடிய நாட்டில் மிக உயரிய குடிமகன் விருது தான் இது, பாரத ரத்னா அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ வருது பாடல்.

0: மனம் இருந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயருக்கான கேள்வியை கேட்டுடலாம். மின்சார விளக்கை கண்டுபிடித்தவர் யார்? இதுதான் கேள்வி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலேருந்து முருகன்.
0: முருகன் சார், சொல்லுங்கள், பதில் கண்டுபிடிச்சிங்களா?
1: ஆமாம் மேடம், அது வந்து தாமஸ் ஆல்வா எடிசன்.
0: ம், சூப்பர் சூப்பர். அப்படியே பாடலை சொல்லிடுங்க.
1: கூல் படத்துலேருந்து கொடுவா மீட்டு அந்த பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
0: கண்டிப்பாக.

0: 10:34 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கான கேள்வியை சொல்லிடலாம். ஒலிம்பிக் கொடியில் எத்தனை வளையங்கள் இருக்கும்? இதுதான் கேள்வி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கிறோம். மோகன் சரஸ்வதி அம்மா, கண்டுபிடிச்சிங்களா ஒலிம்பிக் கொடியில் எத்தனை வளையங்கள் இருக்கும்னு?
1: 8000.
0: அதெல்லாம் இல்லை, 5 வளையங்கள் இருக்கும் சரிங்களா. நீலம், மஞ்சள், கருப்பு, சிவப்பு, பச்சைன்னு இருக்கும். இது ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கும். இது உலகத்தில் 5 முக்கிய கண்டங்களை குறிக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த வளையங்கள். ஓகே, இப்போ பாட்டு சொல்லுங்க. கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
1: நன்றிங்க.

0: 10:40 ஆயிட்டு இருக்கு. மனம் விரும்பிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். சூரிய குடும்பத்திலே மிக வெப்பமான கிரகம் எது, வெப்பமான பிளானட் எது, இதுதான் கேள்வி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் புதுக்குடி இருந்து அனுராதா பேசுறேன் மேடம்.
0: அனுராதா அம்மா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு? குறிப்பு குடுக்கணுமா? புதன் இல்லட்டா வெள்ளி.
1: வெள்ளி
0: வெள்ளி, ஆமா வெள்ளி தான் கரெக்டான ஆன்சர். நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. சூரியனுக்கு மிக பக்கத்துல புதன் கிரகம் இருந்தாலும் கூட வெள்ளி கிரகமே வந்து ரொம்பவே வெப்பமானதாம். காரணம் என்ன அப்படின்னா, வெள்ளியோட வளிமண்டலத்துல மிக அடர்த்தியான கார்பன் டை ஆக்சைடு வாயு இருக்கிறதுனால சூரிய வெப்பத்தை தனக்குள்ளேயே வச்சு தக்க வச்சுக்கிறதுனால இதோட வெப்பநிலை சுமார் 475 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வருது பாடல்.

0: 10:46 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. மனம் விரும்பி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேருக்கு கேள்வி சொல்லிடலாம். மனித உடல்ல இருக்கக்கூடிய மொத்த எலும்புகளோட எண்ணிக்கை எவ்வளவு? இதுதான் கேள்வி. பதில் சொல்றாங்களான்னு கேட்போம். யார் எங்க இருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? அது தெரியலையே. மனுஷன் பிறக்கும் போது அவனோட உடல்ல சுமார் 300 மேற்பட்ட எலும்புகள் இருக்கும். இது கேள்விப்பட்டிருக்கீங்க. சரி, இப்ப பாட்டு சொல்லுங்க.
1: புதிய
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
1: நன்றி மேடம்.

0: பத்து மணி 52 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. மனம் விரும்புதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புல இருந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய நேயருக்கான கேள்வி நம்ம சொல்லிடலாம். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? இதுதான் கேள்வி. வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல தான் இருக்கிறீங்க, பேசுங்க.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்கம்மா. யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: பத்மாமா,
0: சொல்லுங்க, கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா? சூப்பர் சூப்பர். வரையாடு, இதுதான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில குறிப்பா நீலகிரி ஆனைமலை பகுதிகளில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு அரிய வகை ஆட்டினம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் செங்குத்தான மலைப்பாறைகளில் ரொம்பவே லாவகமா ஏறுமா அந்த மலை வரையாடு. ஓகே, இப்ப பாட்டு சொல்லுங்க.
1: கண்டிப்பா
0: கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. இன்னைக்கு மனம் பெருமிதை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட, கலந்துக்க முயற்சி செய்த, கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம் மனம் பெருமிதை நிகழ்ச்சியை. நேர்களே, அடுத்ததா 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சி இருக்குது. அதில் தெரிஞ்சுக்க போறீங்க நாரி அதாலத் திட்டம் குறித்த தகவல்கள் தான் உங்களுக்காக விளம்பரம் இருக்குது. அதனைத் தொடர்ந்து நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சிநேகிதி நிகழ்ச்சியில் விடுமுறையில் செய்ய நினைத்த பயனுள்ள செயல்கள் பற்றி உங்களுடைய

கருத்துக்களை எங்க கூட நீங்க பகிர்ந்துக்க போறீங்க. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருந்தேன் உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. இப்போ வருது பாடல் கேட்டிருச்சிங்க.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் நிறைவாக இன்று இத்தாலி செல்கிறார். அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோ

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் நிறைவாக இன்று இத்தாலி செல்கிறார். அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரலாவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். வியட்நாம் சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார் நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 960 ரூபாய் அதிகரித்து 1,18,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 79 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகளும் அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இன்று காலை நேரிட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே இன்று அதிகாலை வேளாண் தோட்டத்திற்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதியில் விரட்டினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சீல் வைத்தனர். 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பளிஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 11:03 வெளிச்சம் நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நாம தெரிஞ்சுக்க வேண்டிய நமக்கு தெரியாத நிறைய அரசு நலத்திட்டங்கள் பற்றியும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளையும் தான் ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் நிகழ்ச்சியாக தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். கூடவே மனதையும் வைக்கக்கூடிய இடைக்கால பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக நானும் வந்துட்டேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதலாவதாக நம்ம தெரிஞ்சுக்க போகிற திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாரி அதாலத் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இந்த நாரி அதாலத் அப்படின்னா இது அரசாங்கத்துடைய மிஷன் சக்தி அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே வர ஒரு பகுதி. இது வந்து கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அலைஞ்சு காசை வீணாக்காமல் பெண்களுக்கு எதிராக நடக்கிற சின்ன சின்ன வன்முறைகள், குடும்ப பிரச்சனைகள், சொத்து தகராறுகளை கிராம அளவிலேயே பேசி தீர்க்கிற ஒரு திட்டம் கூட சொல்லலாம். நிகழ்ச்சியில் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல் பாடலும் வந்துட்டே இருக்குது. 1000 பூக்கள் மலரட்டும் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இருக்குள்ள மு மேத்தாவுடைய பாடல் வரிகளில், VS நரசிம்மன் அவருடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. FM Rainbow 102.6.

0: தடை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில நாரி அதால திட்டம் பத்தம் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நேரம் 11:10 ஆகிட்டு இருக்குது. இந்த திட்டத்தில் யார் நிதிபதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த திட்டத்தினுடைய ஸ்பெஷலாக இருக்குது. அதாவது அந்தந்த ஊரில் இருக்கிற பெண்கள் தான் இதில் இருப்பாங்க. அவங்கள நியாயாசகி அப்படின்னு சொல்வாங்க. இவங்க கோர்ட்டில் இருக்கிற வக்கீல் மாதிரி இல்லாமல் ஒரு தோழி மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுடைய குறைகளை கேட்டு ஒரு சுமூகமான தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க. சட்டப்படி தண்டிக்கிறதை விட ரெண்டு தரப்பையும் உட்கார வச்சு பேசி ஒரு நடுநிலையான முடிவுக்கு வரதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. இதனால் உறவுகளுக்குள்ள கசப்பு ஏற்படாமல் பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்க முடியுது. நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்குது. முத்துலிங்கத்துடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, இளையராஜா இசையில் இணைந்து பாடினது நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்தில் இருந்த பாடல் கேட்க இருக்கிறோம். பாடலை கேட்டு இணைச்சிருங்க.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: மனதில் மயக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிறீங்க. நேரம் 11:16 ஆகிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் நம்ம நாரி அதால திட்டம் பார்த்தா தெரிஞ்சுட்டு இருக்கோம். இங்கே என்னென்ன பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே வர சின்ன சின்ன சண்டைகள், சொத்தில் பங்கு கிடைக்காம இருக்கிறது, அரசு உதவித்தொகை வராமல் இருக்கிறது, பெண்கள் வேலை பார்க்குற இடத்துல வர தொந்தரவுகள், குழந்தை திருமணம், வரதட்சணை கொடுமை, இதுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. இப்படி இந்த திட்டம் மூலமாக போய் பிரச்சனைகள் சரி செய்கிறதுனால என்ன நன்மை கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு போக பயப்படுற பெண்களுக்கு இந்த திட்டம் ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கோர்ட்டில் வருஷக்கணக்காக போயிட்டே இருக்கிற கேஸை கூட இங்கே சில வாரங்களையே பேசி தீர்த்துடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது முழுக்க முழுக்க பெண்களுக்கு உதவுறதுக்காகவே இருக்கிறதுனால எந்த கட்டணமோ எந்த செலவும் இருக்காது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்குது. வைரமுத்துடைய பாடல் வரிகளில் அந்த 1 நிமிடம் திரைப்படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அவர்கள், இளையராஜா இசையில இணைந்து பாடின பாடல் இதோ காற்றலைகளில்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேர்லே தேசத்தின் குரலாய் மக்களின் மகிழ்வாய் 90ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து தன் சோர்விலா சேவையை தொடர்கிறது நம்ம ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க 11:24 வெளிச்சம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நாரி அதால திட்டம் பார்த்தா தெரிஞ்சிட்ருக்குறோம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா நீதிமன்றங்களில் பெண்களுக்கு தன்னாட்சி அதிகாரத்தை கொடுக்குது. ஒரு சாதாரண கிராமத்து பெண் சட்ட நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு நீதி வழங்குகிற நியாய சகியாக மாறும்போது அந்த ஊரே அவங்கள மதிக்கக்கூடிய

வகையில் இது இருக்குது. இது பெண்களுடைய தன்னம்பிக்கை கூட ரொம்பவே அதிகப்படுத்துதான். பொதுவாக இந்த திட்டம் மூலமாக பெண்கள் வந்து அவங்கக்கிட்ட வரக்கூடிய அந்த கேஸை வந்து ரெண்டு பக்கமும் விசாரித்து நியாயமாக தீர்ப்பு கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இதை மட்டுமே அவங்க செய்கிறதில்ல, இதையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. அது என்னங்கிறத இந்த பாடலுக்கு பிறகு சொல்கிறேன். பாடலும் வந்துட்டே இருக்கு. வைரமுத்துடைய பாடல் வரிகளில் பாடும் பறவைகள் திரைப்படத்துலேருந்து யஷ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம், இளையராஜா இசையில் பாடின பாடல் பாடலை கேட்டு இணைச்சிருங்க.

0: எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இதமான இன்னிசைகளோடு நம் இதயத்தை வருடி கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:31 ஆகி இருக்குது வெளிச்சம் நிகழ்ச்சியோட இணைச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில் நாரி அதால திட்டம் பத்தம் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த திட்டம் மூலமா வெறும் தீர்ப்பு மட்டும் இல்லைங்க, கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய புது புது சட்டங்கள், உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா வாரிசு உரிமை சட்டம், குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் மாதிரியான இந்த திட்டங்களை பத்தி விழிப்புணர்வு வகுப்புகளையும் எடுக்கிறாங்க. பொதுவாக நம்ம ஒரு விஷயத்துக்காக நீதி கேட்டு போகிறோம் அப்படின்னா எல்லாருமே பயப்படக்கூடியது, குறிப்பாக பெண்கள் பயப்படுறது வந்து நம்மளுடைய விஷயங்கள் வெளியில் தெரிஞ்சிருமோ அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஆனால் இந்த திட்டம் மூலமாக ரகசியம் காக்கப்படுது. நிறைய பெண்கள் போலீஸ்கிட்ட போகிறதுக்கு தயங்கிறதுக்கு காரணமே அதுதான். ஆனால் நாரி அதாலத்தில் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரகசியமாக வைக்கப்படுது. பெண்கள் அதனால் பயம் இல்லாமல் நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிற அந்த உண்மையை சொல்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. இது வெறும் பெண்கள் சங்கம் மாதிரி இல்லாமல் மாவட்ட அளவிலான சட்ட பணிகள் ஆணையத்தோடு இணைஞ்சு செயல்படக்கூடிய ஒன்றா இருக்குது. இதனால் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு நன்மையும் கிடைக்குது. நீதிமன்றத்துடைய படிகள் ஏறத்தயங்குகிற ஏழை எளிய பெண்கள் இந்த நாரி அதாலத் அப்படிங்கிற திட்டம் மூலமாக அவங்க வீட்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான அந்த நியாயத்தை அவங்க வந்து கேட்டு பெற முடியுமா. இவ்வளோ நேரமும் நாரி அதாலத் திட்டம் பார்த்தா வெளிச்சம் நிகழ்ச்சியை தெரிஞ்சிட்டு இருந்தோம். பாடலை தொடர்ந்து நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்குது. முத்துலிங்கத்துடைய பாடல் வரிகளில் காதல் பரிசு திரைப்படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஷானைக்கு இணைந்து பாடினது இளையராஜாவுடைய இசையில். கேட்டுட்டே இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6

0: दिशा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 11:38 ஆயாச்சு. வெளிச்சம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அந்த வகையில் செய்திகளையும் தகவலும் எடுத்துகிட்டு கோமதி வந்துட்டாங்க. சொல்லுங்க கோமதி.
1: ஆமாம், முதல் தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் நீலகிரி, கோவை உட்பட 6 மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பகுதிகளில் வந்து கடந்த சில நாட்களாக பரவலாக அங்கங்கே மழை பெஞ்சிட்ருக்குது. நேற்று அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லார் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அய்யலூர் பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்றைக்கி கூட சில பகுதிகளில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலோட கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்றைக்கும் நாளைக்கும் 2 டிகிரியிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் குறையும். வரக்கூடிய 21-22 தேதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க.
0: ஸோ நீங்கள் 21-22 சொன்னீங்க இல்லையா, அப்போ அதை சம்மந்தமாக அடுத்த செய்தியும் நானும் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மே 21 வரைக்கும் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அப்படிங்கிறதுனால மீனவர்கள் எச்சரிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தியிருக்கிறாங்க.
1: ஆமாம், அப்படியே இந்த தகவலோட உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது.
0: 100வது நாள் திரைப்படத்துலன்னா புலமை பித்தனுடைய பாடல் வரிகளில் இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகிரூரும் இணைந்து பாடுந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா, பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: கேட்டுட்டு இருக்கிறீங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 11:45 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்குறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 வெளிச்சம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு, ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நிறைய பாடப்பிரிவுகளில் முனைவர் பட்ட படிப்பு தகுதி தேர்வுக்கு இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இது தொடர்பாக பாடப்பிரிவுகள், அடிப்படை தகுதிகள், கட்டண விவரங்கள், தகுதி தேர்வு தேதி, அனுமதி நெறிமுறைகள், இது எல்லாமே பல்கலைக்கழக இணையதளத்தில் இருக்குது. www.msuniv.aciin இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். JRF யூஜிசி நெட்டு, CSIR நெட்டு, செட்டு, CMRF யூஜிசி நெட்டு, இது மூலமாக கூட நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இந்த தகுதி தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே வேளையில் தற்காலிக பதிவு ஆணை பெற்றதும் ₹3000 செலுத்தி முனைவர் பட்ட படிப்பு கலந்தாய்விற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தகுதி தேர்வு எழுத விரும்புகிறவங்க பல்கலைக்கழக இணையதளத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி பிரிவு பகுதி விண்ணப்பத்தில் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதற்கான கட்டணமாக ₹2000. தகுதி தேர்வு June 21 பல்கலைக்கழக வளாகத்திலேயே நடைபெறும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ தேவைப்பட்டவங்க இந்த தகவலை பயன்படுத்திக்கலாம்.
1: அதே போல் அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பிள்ளைங்களாம் பள்ளியில் இருக்கும் எப்படா ஸ்கூல் தயாருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருந்தாங்க.
0: அப்படி யாருக்கு இருக்கும் பிள்ளைங்க,
1: நிறைய பெற்றோர்களுக்கு வந்து அதான் எப்படா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக அந்த பத்திர நியூஸ் வந்துருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்தியை பார்க்கும்போது எனக்கு தோணியிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1-3 வகுப்புகளுக்கு வந்து June 4 பள்ளிகள் திறக்கப்பட இருக்குது. அதே போல் 4-12 வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு June 1 பள்ளிகளை திறக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, முக்கியமான விஷயம் என்னென்னா, நாளைக்கு May 20 இல்லையா, ஸோ நாளைக்கு வந்து 10th ரிசல்ட் வந்து வருது. ஸோ மாணவர்கள் வந்து உங்களுடைய ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு www.tnresults.nic.in அப்படிங்கிற இணையதள முகவரியில், அப்படி இல்லைனா www.tge.tn.gov.in அப்படிங்கிறதுலையோ results.digilocker.government.in அப்படிங்கிற அந்த இணையதள முகவரியில் வந்து உங்களுடைய ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக தான் இருக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட் சொல்லிடலாம் இன்றைக்கி வந்து மாணவர்களுக்கு.
0: ஆமாம், பெற்றோர்களுக்கு வயிற்றில் ஒரு பக்கம் புளியை கரைச்சாலும்
1: ஒரு பக்கம் சந்தோஷமான செய்தியாக சொல்லியிருக்கீங்க ஸ்கூல் திறக்கு, இந்த பக்கம் ரிசல்ட் வேறையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க.
0: தகவலும் இருந்திருக்கு. சரி, இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது.
1: ஸோ உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்தில் தான் பாடல் கேட்கவே இருக்கிறோம். கேஎஸ் சித்ரா, எஸ்பி பாலசுப்ரமணியம், இளையராஜா இசையில் பாடினது. முத்துலிங்கத்துடைய பாடல் வரிகள்லாம் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
4: பதினோரு மணி 54 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. வெளிச்சம் நிகழ்ச்சியில அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா,
5: நாகர்கோயில் டு மும்பை விரைவிரையில் மாற்றுப்பாதையில வந்து இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அரக்கோணத்தில் கடவு பாதை நவீனமயமாக்கல் பணிகள் நடைபெற்று இருக்கிறதுனால பயணிகளோட பாதுகாப்பை தொடர்ந்து குறிப்பிட்ட விரைவு ரயில்கள் வந்து செல்லக்கூடிய பாதைகள் வந்து மாற்றப்பட்டிருக்குது. May 21, 24, 28, 31 அதே மாதிரி June 4, 7, 11, 14, 18, 21 இந்த தேதிகளில் நாகர்கோயிலிருந்து காலையில் 6:15 புறப்பட்டு மும்பை சிஎஸ்டி நிலையம் செல்லக்கூடிய வாரம் 2 முறைக்கு இயங்கக்கூடிய விரைவு ரயில் வழக்கமான பாதைக்கு பதிலாக திருமால்பூர், மேலப்பாக்கம், திருத்தணி வழியாக இயக்குறாங்க. அதே போல மறுமார்க்கமாக வரக்கூடிய May 22, 25, 29 June 1, 5, 8, 12 இந்த தேதிகளில் மும்பை ஜிஎஸ்டி நிலையத்திலிருந்து 8:55 புறப்படக்கூடிய நாகர்கோயில் செல்லக்கூடிய விரைவு ரயில் வழக்கமான பாதைக்கு பதிலாக திருத்தணி, மேலப்பாக்கம், தக்கோலம், திருமால்பூர், காஞ்சிபுரம் இந்த நிலையங்கள் வழியாக இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒருங்கிணைந்த எம்ஏ தமிழ் படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம். பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் ஒருங்கிணைந்த 5 ஆண்டுகள் எம்ஏ தமிழ் பட்ட படிப்புக்கு, முதுநிலை பட்ட படிப்பு இதுக்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. 2026-27 கல்வியாண்டில் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த தமிழ் முதுநிலை பட்ட படிப்பு, முதுநிலை

0: பட்டப்படிப்பு, இதுக்கான சேர்க்கையும் நடந்துட்டுருக்குது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா www.ulagatamil அப்படின்ற இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நேர்லேயும் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த படிப்பில் சேரக்கூடிய மாணவர்களோட தேர்வின் அடிப்படையில் 15 பேருக்கு மாதந்தோறும் 2000 உதவித்தொகையும் கொடுக்குறாங்க. இந்த கல்வி நிறுவனத்தில் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக இலவச விடுதி வசதியும் இருக்குது. நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பத்தை தேவையான ஆவணங்களோட இயக்குனர் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் 2 முதன்மை சாலை மைய தொழில்நுட்ப பயிலக வளாகம் தரமணி சென்னை 613 இந்த முகவரிக்கு ஒருங்கிணைந்த தமிழ் முதுநிலை பட்டப்படிப்புக்கு ஜூன் 15 திங்கட்கிழமைக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். அதே போல் முதுநிலை தமிழ் பட்டப்படிப்புக்கு ஜூன் 30 செவ்வாய்க்கிழமைக்குள்ளே நேரில் போயிட்டு அல்லது அஞ்சல் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை கொடுத்துடணும். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது, அதில் கூட நீங்கள் டயல் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். 0442-2259-2 மறுபடியும் சொல்கிறேன், 0442-2549-2 இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமாக ஜூலை 17 சுய விவரங்கள் சமர்ப்பிக்கக்கூடிய முறை தொடங்க இருக்குது. அதே மாதிரி இந்த வீடு கணக்கெடுப்பு பணியப்போ மொத்தம் 33 கேள்விகள் கேட்கப்படும். பொதுமக்கள் வந்து தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 16 மொழிகளில் அவங்களுக்கு விருப்பமான மொழியில் அந்த சுய விவரங்களை பதிவு செய்கிறதுக்கான வசதியும் இருக்குது. சுய விவரங்களை பதிவு செய்யும் போது நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் என்ன, முதல்ல பதிவு செய்யக்கூடிய மொழி, குடும்ப தலைவருடைய பெயர், தொலைபேசி எண், இந்த விவரங்களை நீங்கள் பதிவு செய்யணும். ஒரு தடவை நீங்கள் பதிவு செஞ்சிட்டிங்கன்னா அதை மாற்ற இயலாது. ஸோ இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு கரெக்டாக பதிவு செஞ்சிடுங்க.
0: எஸ், சேகரிக்கக்கூடிய தனி மனித விவரங்கள் முறையாக பாதுகாக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் உள்ள நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன்னா உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீ வேகோமதி மற்றும்
1: நான் உங்கள் தோழி ஆஜே ஜெய்மா செபாஸ்டியன்.
0: மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேர்களே, நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு. வைரமுத்துடைய பாடல் வரிகளை இன்று நீ நாளை நாள் திரைப்படத்தில் இருந்து எஸ் ஜானகி பாடினது. இளையராஜாவோட இசையில விளம்பரத்தை தொடர்ந்து பாட கேட்கலாம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: GRT Jewelers வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 12 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz இனி வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பன்னிரண்டு 10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே, விடுமுறையில் செய்ய நினைத்த பயனுள்ள செயல்.

நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz-இல் இனி வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பன்னிரண்டு 10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே, விடுமுறையில் செய்ய நினைத்த பயனுள்ள செயல். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். மண்ணின் மைந்தர் பழங்குடியின ஊரக பகுதி மேம்பாட்டு இயக்கம். 1:10 நலம்தனா நிகழ்ச்சியில் பசலைக்கீரையின் மருத்துவ குணங்கள். 1:55 தொடர்ந்து நலம்தன நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கான உடல்நல ஆரோக்கிய குறிப்புகள். வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவர் ராஜ் கபூர் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு, நலந்தா பல்கலைக்கழகம் குறித்த தகவல்கள். 3:02 குக்கு நேயர் விருப்பப்படல்கள். 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 1983 வெளிவந்த திரைப்படங்கள். 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலைக்குமார். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல். அகநானூற்றில் இல்லற விழுமியங்கள். 10 மணிக்கு தாலாட்டும் தென்றல். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
3: சரி சரி,
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அன்கோ தான் சரின்னுட்டு.

0: இனிய நண்பர்கள் வணக்கம். நேர்களை கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞான வில்சன்.
1: நான் உங்கள் தோழி ஜெமிமா செபாஸ்டியன்.
0: எப்படி இருக்கிறீங்க ஜெமிமா?
1: சூப்பராக இருக்கிறேன். அதுவும் லீவ் டைம் வேறு.
0: ஆமாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லீவுக்கு எங்கேயும் ஊருக்கு போயிட்டீங்க போல இருக்குது.
1: ஆமாம், பிளான் ஓடிட்டே இருக்குது. ஆனால் லீவ், இந்த லீவுக்கு ஊருக்கு போகலன்னா அந்த லீவே ஃபுல்ஃபில் ஆகாது பார்த்தீங்களா. அது ஒரு ஒரு முழுமை அடையாதுன்னே சொல்லலாம்.
0: ஆமாம், ஆனால் லீவுக்கு ஊருக்கு போனால் தான் லீவ் வந்து முழுமை அடையும் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன
1: அது வந்து கோடை விடுமுறைனாலே நாங்கள் அப்படி ஆக்கிட்டோம். அதான் ட்ரெண்டும் கூட இந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல.
0: ஆமாம், என்னங்க நம்ம வந்து எங்க போனாலும் ஊருக்கு போற மாதிரியே தான் தினமும் போய்கிட்டே இருக்கிறோம். அதனால தனியா ஊருக்கு வேற போகணுமா லீவ்ல அப்படின்னு சொல்றதுதான்.
1: தோழிகளுக்கு வந்து லீவுனாலே ஊர் அப்படிங்கிற மாதிரி இருந்துரும்.
0: கண்டிப்பாக வந்து சரி, இந்த டைம் தான் பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல்ல இருந்து லீவ்ல இருக்காங்க.
1: நாங்களும் கிச்சனுக்கு லீவ் விட முடியலையா?
0: கிச்சனுக்கு எங்க லீவ் விடுதீங்க? ஊருக்கு போனாலும் போய் சமைக்கலாம். சரி, இது நம்ம வந்து சொல்லிடுவோம் என்ன விஷயம் அப்படிங்கிறத. அதாவது இன்னைக்கு வந்து ஸ்நேகிதியை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, விடுமுறையில் செய்ய நினைத்த பயனுள்ள செயல் அப்படின்னு வந்து நினைச்சிருப்பாங்களா தொழில்கள். அது என்னெல்லாம் செஞ்சாங்க, இல்லை இனிமேதான் செய்ய போறேன் அப்படின்னு வந்து அவங்க நினைச்சிருக்கிற விஷயங்கள் எது வேணாலும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க.
1: பயனுள்ள செயல் மறந்துடாதீங்க. இந்த விடுமுறையில நீங்க பிளான் பண்ணியிருக்கிறது கால் பண்ணி சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
0: 0462-256-1132
1: மற்றும் 0462-256-1133.

0: சரி, தோழிகள் வந்து என்ன செய்ய நினைச்சோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு
1: பிளான் பண்ணிக்கிட்டு
0: இணைப்பில்
1: இருப்பாங்கன்னு
0: வர்றதுக்குள்ள நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துருவோம். துஸ்தா திரைப்படத்திலிருந்து எஸ் சி ராஜ்குமார் இசையில், காளிதாசன் வரிகளில், ஹரிணி குரலில், சுப்ரமணியன் ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: ஆஹா.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: 12 மணி 19 நிமிடங்களில் ஸ்நேகிதி நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. விடுமுறையில் செய்ய நினைத்த பயனுள்ள செயல் என்ன அப்படின்னு சொல்லி தொழில் வந்து பயணத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 0462 256 1132 மற்றும் 0462 256 1133 என்ற எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க, விடுமுறை அப்படின்னாலே ஊருக்கு வந்து போகிறது தான் அப்படின்னு சொல்லியிருந்து சொல்லியிருந்தீங்க.
1: ஆமாம், கண்டிப்பாக
0: என்னுடைய பார்வைக்கு தோழிகளும் வந்து ஊருக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே வந்து
1: இன்னும் இணைப்பில் வரல இல்லையா? நம்மளும் பார்த்துட்டே இருக்கோம் என்ன தோழி வருவாங்க, யார் முதல் நேராக வருவாங்க அப்படின்னு.
0: அங்கே ஊருக்கு போகிறதே வந்து நாங்கள் நினைத்த ஒரு பயனுள்ள செயல் தான் அப்படிங்கிறத சொல்லாமல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு தோழி வந்துட்டாங்க.
1: சூப்பர், வாங்க வரவேற்றுவோம்.
0: வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க.
0: வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. வணக்கம்
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
2: பழையப்பட்டியிலிருந்து செல்வக்கனியம்மா.
1: செல்வக்கனியம்மா, ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டே இருந்தோம், முதல் நேரம் வந்துட்டீங்க.
0: சொல்லுங்க.
2: ஆமா
1: சொல்லுங்கம்மா, நீங்க இந்த லீவ்ல
2: கேட்டுக்கணும். ஆனா நல்லாமா அடிக்கிற வெயில்ல எங்க போய் என்ஜாய் பண்ணேன். வீட்லயே நல்லா இருந்து பேரம்பேட்டி எங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்க, நாங்க பேரம்பேட்டி செஞ்சோம், அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டியாச்சு.
0: சூப்பர் சூப்பர்
1: மாதிரி ஓடி.

0: கண்டிப்பா. நான் அடுத்த நாள் ஸ்கூல் திறக்கும் போது யூனிஃபார்ம் எடுக்கணும், டிஃபன் எடுக்கணும், அப்படி இப்படி இந்த பத்து நாளும் ஓடிடும்.
1: பெரும்பாலும் ஊருக்கு போவாங்க, பட் இருந்தாலும் இப்ப உள்ள காலத்துல கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. ஆனா இருந்தாலும் நிறைய பசங்க இப்ப ஊருக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க, சொந்தக்காரங்களை பாக்குறோம்.
0: பிள்ளைங்க வேலைக்கு போகும்போது நம்ம எப்படி நம்ம பாத்துக்கிட்ட வேண்டிய இருக்கு. அது அதுகிட்டே பிறகு என்னத்தை என்ஜாய் பண்ண, அதுவே ஒரு பெரிய என்ஜாய் தான்.
2: கண்டிப்பா நீங்க இதே கூட என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க, சந்தோஷமா பேசுனதுல முதல் நேரம் வந்திருக்கீங்க.
1: நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டீங்க.
0: நன்றிமா, நன்றிமா.
1: ஸோ என்ன பிளான்ங்க போடுறது, பிள்ளைங்க பேர பிள்ளைங்களை பார்த்துக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கு.
2: ஆனால் லீவ்ல பிள்ளைங்க இருந்தாங்க, இதுவும் ஒரு பயனுள்ள செயலாக தெரியுமா, புதுசு புதுசாக அதை அடிச்சு கண்டுபிடிச்சி சமைச்சு கொடுக்கறது. நம்மளும் ஒரு செஃப் ஆயிடுவோம்ல.
1: சரி, நம்ம நீங்கள் சேர்ந்து ஒரு பாடல் கேட்டு வந்துருவோமா?
2: கண்டிப்பா. என்ன பாடல், என்ன திரைப்படத்திலிருந்து?
1: கந்தசாமி திரைப்படத்திலிருந்து, தேவிசீர் பிரசாத் இசையில், விவேகா வரிகளில், ரீட்டா குரலில், சுப்ரன் ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டரசு தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் சரி சரி சரி சரி சரி வசந்த்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
5: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 12 மணி 28 நிமிடங்களில் சிநேகிதே நீங்கள் சங்கேட்டு இருக்கீங்க. நிலை பண்பலை 102.6ல் விடுமுறையில் செய்ய நினைத்த பயனுள்ள செயல் என்ன அப்படின்னு சொல்லி தோழிகள்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம்.
1: ஸோ தோழிகள் பார்த்தீங்கன்னா ஒரு தோழி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நான் வந்து எங்கெங்கே பயனுள்ள செய்ய, வீட்டில் இருந்து பேர பிள்ளைங்களோட என்ஜாய் பண்ணுறதான்ட்டாங்க இல்லையா.
0: ஆமாம்.
1: ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பயனுள்ள செயல் நான் பார்த்தேன். ஒரு
0: நீங்களும் பேர
1: தோழி
0: பிள்ளைங்களோட என்ஜாய் பண்ணியிருந்தீங்களா?
1: இல்லைப்பா, நான் வந்து ஒருத்தவங்களை பார்த்தேன், வந்து பேர பிள்ளையோட என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லை, பேர பிள்ளைங்களோட சேர்ந்து அழகாக அவங்க தோட்டத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. புதுசாக காய்கறி விதைச்சு அதுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து கரெக்டாக வேலை கொடுத்து அது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி லீவ்ல என்ஜாய் பண்ணி அவங்க பண்ணுறதை பார்க்கும்போது, ஸோ நீங்கள் அந்த மாதிரி எதாவது பார்த்துருக்கீங்களா வில்சன்?
0: நம்ம எங்க இதெல்லாம் பாக்குறது,
1: நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க மாட்டேன். நாங்க போற பிசிக்கு
0: நாங்க ஒரு டைலாக் சொல்லுவாங்க தெரியுமா, நான் ஏதோ ஆத்தை கண்டனா ஆழத்தை கண்டனா அப்படிங்கிற மாதிரி. சரி, நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு விடுமுறையில் செய்த நினைத்த பயனுள்ள செயல் என்னென்னு பகிர்ந்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132. நிகழ்ச்சியில் அடுத்த தோழி வணக்கம்.
1: கோமதி அம்மா சொல்லுங்க.
2: அதாவது எங்க அப்பார்ட்மெண்ட்ல பிள்ளைங்க எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. ஆனா நான் பார்த்த ஒரு விஷயம், அது வந்து மற்ற தோழி சிநேகிதிகள் செய்யலான்னு சொல்றேன். என்னுடைய இன்னொரு சிநேகிதி, அவட்டுக்கு பேருக்கையில பேத்திக்கு வந்து கோலம் போட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா. 3.3 வருஷம் வச்சு ஒரு கோலம் போட சொன்னா, புளி அதாவது புளி அந்த நெளிவு கோலம் கம்பி கோலம் அதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா. சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த கோலம் போடும் போது அவ என்னென்ன அனுபவிச்சா, அப்பமெல்லாம் நாங்க கோலப்படி வச்சு போடுவோம். அந்த காலத்துல நம்ம பாட்டி எப்படி இருந்தாங்கிறப்ப அவளுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா, அந்த பிள்ளைய ஆச்சரியமா கதைக்கிற மாதிரி கேட்டது. இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம பாட்டி இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க, இப்படி எல்லாம் கோலம் போட்டுருக்காங்க, இப்படி படம் வச்சிருக்காங்க, ஒண்ணுமில்ல சினிமாக்கு போனதை கூட சொல்லலாம் அந்த பிள்ளைங்களுக்கு. அந்த மாதிரி
1: போவோம் தெரியுமா அப்படின்னு
2: காலையிலிருந்தே நாங்க சினிமா போறத பத்தி இது பண்ணுவோம், கியூல நின்னு உள்ள போறது, அந்த நியூஸ் சினிமாக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நியூஸ் போடுவாங்க, அந்த பிள்ளைய ஆளு வயப்பழந்து கட்டுப்போம். சரி சரி, குழந்தை பாரு நீ பேச்சப்பட்டாத அப்படின்பா உடனே அந்த பிள்ளை

0: போடும். ஒரு அரை மணி நேரம் செலவிட்டாலும் இந்த மாதிரி செலவிட்டா எல்லாருக்கும் சந்தோஷம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கீங்கம்மா. நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டீங்க. நன்றி,
0: வாய்ப்புக்கு நன்றி.
1: ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க.
2: ஆமா.
1: ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வந்து 12:31 ஆகுது. ஒரு விளம்பரத்தை கேட்டு அப்படி பாடல் நீங்கிட்டு வந்துருமா?
2: கண்டிப்பா. என்ன பாடல் என்ன கேட்க போறோம்?
1: அரசு திரைப்படத்திலிருந்து மணிஷர்மா இசையில், கலைக்குமார் வருகையில், ஷாலினி குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி விளம்பரம் கேட்டு வந்துடும்.
3: ஏசியா ஏசி வாங்க, வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: 12:37 சிநேகிதியை நீங்கள் சங்கேட்டு இருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6 விடுமுறையில் செய்ய நினைத்த பயனுள்ள செயல் இதை பற்றி தான் வந்து தோழியில் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஜமீமா?
1: ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் இந்த விஷயத்தை தான் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இந்த லீவில் நான் பண்ணணும் விஷயம்னா தோட்டம் வந்து புதுசாக வைக்கணும் அப்படிங்கிறனால இதுக்கு மாதிரி கொஞ்சம் வேலை பிஸியாகவே போயிட்டனால அந்த பக்கம் போகவே முடியாத மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஆசை செடி கொடிலாம் இன்னைக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வளர்க்கணும்.
0: ஆனால் அடிக்கிற வேலுக்கு தண்ணிங்க அந்த பக்கம் போகாமல் தண்ணியை ஊற்றாமல் இருந்தால் அந்த செடி கொடிலாம் என்ன ஆயிருக்கும்?
1: அதான் அதனால அவங்க டைட்டில் கொடுத்துருக்கீங்க பயனுள்ள வேலையாக, அதை தான் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். கொஞ்சம் கண்ணு கருத்துமா பாதுகாத்து செய்வோமே அப்படின்னு யோசிச்சிருக்கேன்.
0: அதுக்கு அப்புறம் எப்படிங்க கண்ணு கருத்துமா பாத்துக்க போறீங்க?
1: அது ஏன் அப்படி பாசிட்டிவா யோசிங்க, நல்லா வளர்ப்போம் அப்படின்னு.
0: கண்டிப்பா அந்த செடி கொடிகளும் உங்களை நினைச்சு வாடி அப்படி இருக்கும்.
1: அடுத்த ஒருவேளை நீங்க ஸ்நேகிதியை வந்து நம்ம டைட்டில் வச்சோம்னா அந்த பயனுள்ள சேவையை நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லி கண்டிப்பா வந்து வளர்த்துருக்கேன்னு சொல்லி
0: வந்து காஞ்சி போகணும் சொல்ல உங்களை நினைச்சது வந்து வாடி வதங்கி வந்து அந்த தவிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் வந்து நான் சொன்னேன்.
1: தங்களின் நண்புக்கு நன்றி வில்சன் அவர்களே.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி
2: ஏனா, புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
4: சரி சரி சரி சரி
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இரண்டு நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா

0: 2 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நார்வே பயணத்தின் 2ம் நாளான இன்று நடைபெறும் இந்த மாநாடு நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமையும். புதுமை கண்டுபிடிப்புகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நீடித்த வளர்ச்சி ஆகிய துறைகள் குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. நார்டிக் நாடுகளுடனான பொருளாதார வர்த்தக நல்லுறவுகளை மேம்படுத்துவதற்கும் இந்த மாநாடு வழிவகுக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமது 5 நாடுகள் பயணத்தின் நிறைவாக பிரதமர் இன்று இத்தாலி செல்கிறார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து அவர் இருதரப்பு பேச்சுகள் நடத்த உள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரெலவையும் பிரதமர் சந்தித்து பேச உள்ளார். மத்திய மண்டல கவுன்சில் உயர்நிலை குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் உள்துறை செயலர், உளவுத்துறை இயக்குநர் மற்றும் இந்த மாநிலங்களின் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ராஜ்நாத் சிங், ஹனோயில் அந்நாட்டு அமைச்சருடனான தமது சந்திப்பு பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பை உறுதி செய்யும் வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பரஸ்பர நம்பிக்கை, தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல், பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமது பேச்சுகள் அமைந்ததாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது 22 நிமிடத்திற்குள் பாகிஸ்தானின் தீவிரவாத கட்டமைப்புகள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டதாக கூறினார். இந்த நடவடிக்கை நாட்டின் ராஜதந்திர செயல்பாட்டை உறுதி செய்ததாகவும் முப்படைகளின் ஒருங்கிணைந்த திறனை வெளிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். நமது ராணுவத்தின் திறமைமிகு ஆற்றலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாக ஜெனரல் உபேந்திர துவிவேதி கூறினார். பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 90 காசு உயர்த்தப்பட்டுள்ளது. விலை உயர்வுக்கு பின்னர் தில்லியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 98.64 ரூபாயாகவும் டீசல் விலை 91.58 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 104.49 ரூபாயாகவும் டீசல் விலை 96.11 ரூபாயாகவும் உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 68 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த ரயில் பாதை 993 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும், பயணிகளின் துரித போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணிகள் நிறைவடையும் பட்சத்தில் புறநகர் ரயில் சேவையில் மிகப்பெரும் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தை இது வலுப்படுத்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், மகேந்திரா சிட்டி, இருங்காட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார மற்றும் தொழில்துறை மண்டலங்களும் இந்த ரயில் வழித்தடம் மூலம் பயனடையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அத்தகைய நாய்களை முகாம்கள் அமைத்து பாதுகாக்க வேண்டும் என்று அதிகாரி

0: அதிகாரிகளுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவில் மாற்றம் செய்யக்கோரி தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதி திரு விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை திரும்பப் பெற முடியாது என்று கூறி தள்ளுபடி செய்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபரை சந்தித்து பேசிய நிலையில் தற்போது ரஷ்ய அதிபரும் பீஜிங் சென்று பேச்சு நடத்தவுள்ளார். அமெரிக்காவுடன் சீனா நிலையான நல்லுறவுகளை பராமரித்து வரும் சூழலில் ரஷ்ய அதிபரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கேட்டுக் கொண்டதன் பேரில் தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதள பதிவில் திரு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த நாடுகளின் தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளின்படி தாக்குதல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நாடுகளுடன் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒப்பந்தம் விரைவில் செய்து கொள்ளப்படும் என்றும் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கவில்லை என்பதை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டொனால்ட் ட்ரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கலிபோர்னியாவின் சாண்டியாகோவில் உள்ள மசூதி ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர். மசூதிக்குள் புகுந்த 2 சிறுவர்கள் அத்துமீறி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாகவும் பின்னர் அவர்கள் தங்களுக்கு தாங்களே சுட்டுக்கொண்டு உயிரிழந்ததாகவும் சாண்டியாகோ காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். G20 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் வரும் அக்டோபர் 30 மற்றும் 31 தேதிகளில் நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலக நாடுகளின் ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கான G20 நாடுகளின் நோக்கத்தை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீன தைப்பேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவுகளில் பவினா பட்டேல், சோனல் பட்டேல் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் பிரிவில் சுபம் வத்வா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தீரஜ் பொம்மதேவரா, நீரஜ் சௌஹான், யஷ்தீப் போகே, சஹில் ஜாதவ், குஷால் தலால் ஆடவர் பிரிவிலும் கீர்த்தி ஷர்மா, அங்கிதா பகத், ஜோதி சுரேகா வெண்ணம், பிரித்திகா பிரதீப் ஆகியோர் மகளிர் பிரிவிலும் பங்கேற்க உள்ளனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதிச் சுற்று காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-23, 21-16, 21-16 என்ற செட்கணக்கில் சீன தைப்பேயின் பை யு போவை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-8 என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் கீத் வாங்கை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய் புஷ்கரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பில்.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக.

0: 12:51 சிநேகிதி நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6 விடுமுறையில் செய்ய நினைத்த பயனுள்ள செயல் அப்படின்னு சொல்லி தோழிகள் வந்து சில விஷயங்களை பகிர்ந்துகிட்டாங்க. நீங்களும் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி விஷயங்கள், தோட்டம்
1: நீங்களும் சொல்லிடுங்க, நீங்களும்
0: நானும் சொல்லலாம் இருந்தேன். அதுக்குள்ள தோழி வந்துட்டாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட தான் நம்ம பேசணும்.
1: கேட்டலாம்.
0: வணக்கம். வணக்கம், இணைப்பு தான் இருக்கீங்க.
1: வணக்கம், யார்
0: எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுடைய குரல் சரியா கேட்கல, கொஞ்சம் தள்ளி வந்து பேசலாமா?
1: இல்ல மிமிக் எதுவும் ட்ரை பண்ணிருக்காங்களா தெரியல. வணக்கம் மட்டும் தான்
0: கேட்டது. தள்ளி வந்து பேசுங்கன்னு சொல்லவுடனே கட் பண்ணிட்டாங்க. ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு விடுமுறையில் செய்ய நினைத்த பயனுள்ள செயல் எது அப்படின்னு சொல்லுவது பகிர்ந்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462256113 மற்றும் 0462256113 என்ற எண்களுக்கு அழைக்கலாம்.
1: அந்த தோழி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து போயிட்டாங்க. சொல்லிடுங்க சார், நீங்கள் என்ன பிளானில் இருக்கிறீங்க?
0: பயனுள்ள விடுமுறை இதுதானா அப்படிங்கிற மாதிரி தெரியாது. ஏன்னா 7 நாளுமே நம்ம வேலை தான் அப்படின்னு வந்து செஞ்சிட்ருக்கோம். அதனால என்னைக்கு லீவு, என்னைக்கு வந்து ஒர்க்கிங் டே, என்னைக்கு ஹாலிடே அப்படிங்கிற மாதிரி தெரியாமல்
1: தினம் எல்லா டேயும் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல.
0: நம்மளா வேணா லீவ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால லீவ்ல இதுதான் செய்யணும் அப்படின்னு இல்ல, செய்யறதுக்காக வேணா லீவ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு.
1: ஷோ உங்க கூட சேர்ந்து சேனால இதை நான் நம்புவேன். தோழிகள் வந்து அப்படியா வில்சன் சார் அந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு
0: வந்து நம்புவாங்க. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ.
1: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேரு? உங்க பேரு
2: வசந்தா.
1: வசந்தாமா, சொல்லுங்க, இந்த லீவ்ல நீங்க என்ன விஷயம் செய்யணும்னு நினைச்சீங்க? பயனுள்ள செயல் இந்த விடுமுறையில நீங்க ஏதாவது விஷயம் செய்யணும்னு யோசிச்சிருப்பீங்கல்ல, பயனுள்ள விஷயமா அதை நான் பண்ணணும் நினைக்கிறேன் அப்படின்னு ஏதாவது.
2: பயனுள்ள விஷயமா? என்ன விஷயத்த சொல்ல,
0: நீங்க நினைச்சிருக்கதே இல்ல, நீங்க செஞ்ச விஷயம் ஏதாவது?
2: எல்லாம் நாங்க நல்லதுதான்
0: செய்து என்ன
2: செய்யாம இருக்கல.
0: இப்படி
1: வருவதில் நானும் எதிர்பார்க்கல.
0: நன்றிமா, நன்றி, நிகழ்ச்சியில கலந்துட்டேன், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்,
3: ராமநகர்ல இருந்து ரேவதி பேசுறேம்மா.
1: ரேவதிமா சொல்லுங்க.
3: சொல்லுங்க மேடம்.
1: நீங்க தான் சொல்லுங்க. இந்த பயனுள்ள விஷயமா என்ன செய்ய நினைச்சிருக்கீங்க?
3: இந்த பயல என்ன நினைச்சிருக்கோம், நாங்க என்ன நினைச்சிருக்கோம், நாங்க ஒவ்வொரு ஊரா போயிட்டு வரலாம்னு நினைச்சிருக்கோம்.
0: எந்த ஊருக்கு?
3: ஒரு எந்த ஊரா? பொள்ளாச்சி. போன வாரம்தான் பொள்ளாச்சி, திருப்பூரும் போயிட்டாச்சு. இந்த திருப்பூர் நான் ஒரு பக்கம் போகல.
1: போன வாரம் ஆகுது.
0: ஓ, போன வாரம் இருக்கீங்க. அடுத்த வாரம் எங்க போலாம்? அடுத்து
1: ரெண்டு நேரிகளுமே அவங்களுடைய பதில தெரிக்க விட்டுருக்காங்க.
0: சரி, நம்மளும் வந்து 12:55 நிகழ்ச்சியில நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்களோட காற்றலையில் இணைந்திருந்தோம். நான் உங்கள் கடையம் ஞான வில்சன்.
1: நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன்.
0: நிகழ்ச்சி நிறைவான படலாக ஜெமினி திரைப்படத்திலிருந்து பரத்வாஜி செய்யில் வைரமுத்து வரிகளில் சாதனா சர்க்கம் குழந்தை சோழனோட பாடல் இருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைவான ஒரு விளம்பரம் ஒன்று கேட்டுரும்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நாம் உத்கர்ஷ் அபியான் திட்டம் குறித்து சிற்றறி கேட்கலாம்.
1: மலைவாழ் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலைமையை உயர்த்துவதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள திட்டம்தான் பழங்குடியின மக்கள் வாழும் குடியிருப்புகளை பெரும்பான்மை கிராமங்களுக்குள்ளும் வளர்ச்சி நோக்கி முன்னேறும் மாவட்டங்களின் வரிசையிலும் கொண்டுவர திட்டம் வகுத்து அதன் அடிப்படையில் 63,000 கிராமங்களின் கீழ் 5 கோடி பழங்குடியினர் பயனடைகின்றனர். இந்த திட்டம் பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் அமல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டமானது ஏற்கனவே அமலில் உள்ள பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் PM ஜன்மன் என்ற திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு பழங்குடியின பகுதிகளில் அடிப்படை வசதிகளை கொண்டு வருவது, குறிப்பாக பாதிப்புக்கு உள்ளாகும் மலைவாழ் பழங்குடியின குடியிருப்புகளில் தேவையான வசதிகளை நிறைவேற்றுவது என பல செயல் திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதிக அளவில் பழங்குடியினரை கொண்டுள்ள மாநிலங்கள் இந்த திட்டங்களினால் பயனடையும் என மத்திய அரசு நம்புகிறது.

0: கீழ் 5 கோடி பழங்குடியினர் பயனடைகின்றனர். இந்த திட்டம் பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் அமல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டமானது ஏற்கனவே அமலில் உள்ள பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் PM ஜன்மன் என்ற திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு பழங்குடியின பகுதிகளில் அடிப்படை வசதிகளை கொண்டு வருவது, குறிப்பாக பாதிப்புக்கு உள்ளாகும் மலைவாழ் பழங்குடியின குடியிருப்புகளில் தேவையான வசதிகளை நிறைவேற்றுவது என பல செயல் திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதிகளவில் பழங்குடியினரை கொண்டுள்ள மாநிலங்கள் இந்த திட்டங்களினால் பயனடையும் என மத்திய அரசு நம்புகிறது. பெரும்பாலான மலைப்பகுதிகளில் பழங்குடியின மக்களுக்கு போதிய வசதிகள் கிடைக்கப்பெறாத காரணத்தினால் பகவான் பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த தினத்தில் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் PM ஜன்மன் திட்டம் கொண்டுவரப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மட்டும் சுமார் 25% மக்கள் பழங்குடியினர்கள் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டங்களினால் விரைவான நிதி ஒதுக்கீடு ஏற்படுத்தப்படுகிறது. மேலும் இதனால் பயணிக்க கடினமான பகுதிகளிலும் தேவையான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வாய்ப்பு கிடைக்கிறது. இதனோடு கூடவே நில சீரமைப்பு விதிகளும் இயற்றப்பட்டுள்ளன. நில நிர்வாகம், நகர திட்டமிடல் மற்றும் பயன்பாடு போன்றவை நகர்ப்புறங்களில் மட்டுமல்லாது கிராமப்புறங்களிலும் மேம்படுத்தப்படுகிறது. கிராம பகுதிகளிலும் நிலப்பதிவுகள் முறைப்படுத்தப்படும். இதற்காக நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தியுள்ளது. இதுபோன்ற பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் ஏகலவ்யா மாதிரி பள்ளிகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதனால் தொலைதூர பழங்குடியின பகுதிகளிலிருந்து வரும் மாணவர்களுக்கும் இவை பெரும் பயனளிக்கக்கூடியதாக அமைகின்றன. இனி தங்களுக்கும் நல்ல கல்வி தாங்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே கிடைக்கும் என்பதால் அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனோடு மட்டுமல்லாமல் உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளும் நிதி ஒதுக்கீடும் அளிக்கப்பட்டுள்ளன. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நலத்திட்டங்களை உருவாக்குவதற்கு நிதி ஒதுக்கீடு சுமார் 3000 கோடியிலிருந்து சுமார் 6000 கோடி வரை உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா திட்டத்திற்கான நிதி சுமார் 300 கோடியிலிருந்து 1000 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் துறைகள் ரீதியாக தனி கவனம் செலுத்தப்படுகிறது. கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் பழங்குடியின மக்களுக்கு போதிய ஊக்கத்தை அளித்து அவர்களுக்கு சலுகைகளை உருவாக்கித்தர மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. பல சமூக சிந்தனையாளர்களின் பார்வையில் இந்த திட்டமானது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பழங்குடியினர் வசிக்கும் கிராமங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதற்காக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதால் மலைவாழ் சமூகங்களுக்கும் அனைத்து விதமான வாய்ப்புகளும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. பழங்குடியின மக்களின் நலவாழ்விற்கு உதவும் தன்னார்வ அமைப்புகளுக்கும் தேவையான உதவி, தொழில் தொடங்க முதலீடுகள், பழங்குடியின மக்கள் தயாரித்துள்ள கைவினை பொருட்களை சந்தைப்படுத்துவது போன்ற பல விஷயங்களில் அரசு உதவி அளித்து வருகிறது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தர்த்தியாபா ஜந்தத்திய கிராம உத்கர்ஷ் அபியான் திட்டம் குறித்த சிற்றுரை.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
3: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
5: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi will attend the 3rd India-Nordic Summit in Oslo today, aimed at strengthening India's strategic partnership with Nordic nations in areas such as technology, renewable energy, defence, sustainability and trade. This summit will build upon the increased sectoral cooperation between India and the Nordic countries since the previous summit held in Copenhagen in Denmark in 2022. Earlier, Prime Minister Modi attended the India-Norway Business and Research Summit in Oslo. Crown Prince Haakon and the Prime Minister of Norway, Jonas Gahr Støre, also participated in the summit. Addressing the business and research community, Prime Minister Modi appreciated the growth in bilateral trade and investments following the entry into force of Trade and Economic Partnership Agreement.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேரம் 1:11 நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் நலம்தானா. இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் நம்ம பசலைக்கீரையோட மருத்துவ பயன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞான வில்சன். காய்கறி உணவில் கீரையை விட சத்தும் மருத்துவ குணமும் உள்ள காய்கறிகள் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு கீரையிலும் உடலுக்கு நன்மை தரக்கூடிய சத்துக்கள் வந்து இருக்குது. அந்த வகையில் பசலைக்கீரையும் முக்கியமானது. இது வந்து கொடி வகையில் சேர்ந்த ஒரு தாவரம் தான். இதில் புரதம், கொழுப்பு, மாவு பொருட்கள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, கரோட்டின், தயாமின், விட்டமின் சி இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் அவர்களில், பி. சுசீலா குரல்களில்.

மணி 15 நிமிடங்களில் நடந்தான நிகழ்ச்சி சார் கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 பசலைக்கீரையோட மருத்துவ குணங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்கப்பதாக சொல்லியிருந்தேன். பசலைக்கீரை உடம்புல ஏற்படக்கூடிய பாதி பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடியது. பசலைக்கீரையில் கலோரி கார்போஹைட்ரேட் இது வந்து குறையாக இருக்கிறனால இதை தினமும் நம்ம வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா நிச்சயம் நம்மளுடைய உடம்பு எடையை குறைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பசலைக்கீரையில் இருக்கக்கூடிய அந்த கரோட்டினைடு அப்படிங்கிற லூட்டின் கொலஸ்ட்ராலை குறைக்கிற தன்மையை கொண்டதாக இருக்கும். இதை அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து தங்குறத வந்து இது வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து வி குமார் இசையில், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா குரல்களில், வாலி வரிகளில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டரசு தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

மனம் மயக்கும் இசையோடு, பல்சுவை தகவல்களோடு உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நாள்தோறும் ஒலித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளாய் மக்கள் பணியில்.

0: குணங்களை பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். பசலைக்கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அடிக்கடி இந்த கீரையை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா எந்த நோய்களுமே நமக்கு வராது அப்படின்னு சொல்லலாம். புது ரத்தத்தை உற்பத்தியாக்கி உடலுக்கு பலம் தரக்கூடியது இந்த பசலைக்கீரை. இந்த பசலோட இலையை நல்லா சிதைச்சு பற்று போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா கொப்புளம், கழலை வீக்கம் இது எல்லாமே சரியாகும். இதோட இளந்தண்டை அரைச்சி வேர்க்குரு, கை கால் எரிச்சல் இதுக்கும் தடவுனோம்னா நல்ல குணம் கிடைக்கும். பசலைக்கீரையை சாப்பிட்றதுனால மூத்திர கடுப்பு, நீரடைப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளும் சரியாகும். நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், எல்லா ஈஸ்வரி குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டு கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: வரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துந்தனா.
2: Eight.

1:27 நடந்த நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. பசலைக்கீரை மருத்துவ குணங்களை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். மலச்சிக்கல், தொப்பை போன்றவற்றுக்கும் பசலைக்கீரை வந்து ஒரு நல்ல நிவாரணி அப்படின்னு சொல்லலாம். இந்த கீரையுடைய சாறு முகப்பெருக்கில் கூட நிற்கக்கூடியது. இதை பாசி பருப்போடு சேர்த்து சாப்பிட்டோம்னா வெள்ளை வெட்ட இந்த மாதிரியான நோய்களெல்லாம் சரியாகும். கர்ப்பிணி பெண்கள் இந்த பசலைக்கீரை சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் ஏற்படாமல் பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இது தண்டுடைய சாற்றை கற்கண்டு கூட சேர்த்து குடிக்க கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஜீரண சக்திக்கு உதவுறதோட சளி, நீர்க்கோவை இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சரி பண்ணும். இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால வாதம், பித்தம், கபம் இந்த மூணு பிரச்சனைகளையும் நீக்கி கண்களுக்கும் நன்மை தரக்கூடியதாக இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம். அது கூட நிகழ்ச்சியில் வந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. நேற்று, இன்று, நாளை திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில், புலமை பித்தன் வரிகளில் SB பாலசுப்ரமணியம் குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
5: மேகம் பூவாய் தூவும்.
4: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
5: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
4: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
6: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
4: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
7: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
4: என்ன இசைமலையா?
8: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
4: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
7: இது 102.6.
9: ஒரு மணி 32 நிமிடங்களில் நலம்தான் நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6. பொதுவாகவே கீரையை கடையல் இல்லைன்னா பொரியல் செய்கிறது மட்டும் இல்லாமல் சூப் மாதிரி செய்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. பசலைக்கீரையில் மெக்னீசியம் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோய் வராமலும் வந்து இது பார்த்துக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பசலைக்கீரையை நம்ம வந்து பச்சையாகவே கூட சாப்பிடலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சி இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6.

1:39 நலம்தான நிகழ் சங்க கேட்டுட்ருக்கீங்க நிலை பண்பலை 102.6 பசலைக்கீரையின் மருத்துவ குணங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் பசலைக்கீரையை எடுத்து நல்லா கழுவி அப்புறம் துண்டு துண்டாக நறுக்கி அவகேடோ பழத்தை பாதி அளவு துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கணும். இது கூட பருப்பு வகைகள் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் கலந்து இதை காலை உணவாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல பலன் கிடைக்கும். கீரைகள் வந்து எப்போவுமே குளிர்ச்சி தரக்கூடியது. பசலைக்கீரையோட பருப்பு சேர்த்து சாப்பிட்றதுனால உடல் வெப்பம் குறைஞ்சி நீர் சுருக்கு நீர்க்கடுப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரியாகும். ஆசன நோயில் ஏற்படக்கூடிய அந்த புண் கடுப்பு எரிச்சல் இதுவுமே வந்து குணம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். 1:40 நடந்த நிகழ்ச்சியோட நிறைய பகுதி வந்துட்டோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் பசலைக்கீரையின் மருத்துவ குணங்களை பற்றி பல்வேறு தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலிகளில் நான் உங்கள் கடையம் ஞானோல்சன். நிகழ்ச்சி நிறைவாக வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து ஜி ராமநாதன் இசையில், கே எம் பாலசுப்ரமணியம் வரிகளில், பி வி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா குரலில் சொல்கிற பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். செங்கல்பட்டு அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை திட்டத்தால் கூட்ட நெரிசல் குறையும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி குழுக்களின் பிரதிநிதிகள் முதலமைச்சர் திரு விஜயை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் எண்ணிக்கையை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, வர்த்தகம் உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்த மாநாடு வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது.

பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக டென்மார்க், ஐஸ்லாந்து, பின்லாந்து நாடுகளின் பிரதமருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். முன்னதாக நடைபெற்ற வர்த்தக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், வர்த்தக பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்ட பின்னர் இருதரப்பு வர்த்தகமும் முதலீடுகளும் அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். பிரதமர் தமது நார்வே பயணத்தை முடித்துக்கொண்டு தமது பயணத்தின் ஐந்தாவது இறுதிக்கட்டமாக இன்று இட்டலி செல்கிறார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உறுதிபட கூறியுள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் அந்நாட்டு அதிபர் துலாமை இன்று சந்தித்து பேசிய பின்னர் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கிடையே மேம்படுத்தப்பட்ட விரிவான ஒத்துழைப்பு எட்டப்பட்டதை தொடர்ந்து நட்புறவும் வலுப்பெற்றுள்ளதாக கூறினார். இந்தியாவும் வியட்நாமும் ராணுவம், பாதுகாப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மையில் பரஸ்பர நம்பிக்கையுடனும் ஒத்துழைப்புடனும் திகழ்கிறது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் ஜியாங்குடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் அவர் மேற்கொண்டார். சென்னை புறநகர் ரயில் கட்டமைப்பிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில் பாதை பணிகளுக்கு 993 கோடி ரூபாய் அளவிற்கு ரயில்வே நிதி அனுமதி வழங்கியுள்ளது. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் ரயில்வழி பாதையில் 68 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த இரட்டை ரயில் பாதை அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தற்போது புறநகர் பகுதியில் உள்ள கூட்ட நெரிசலை கையாளும் வகையிலும், செயல்பாடு மற்றும் நேரம் தவறாமையே முன்னெடுத்து செல்லும் வகையிலும் இந்த திட்டம் அமையும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பயணியர் மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்திற்கு இது வகை செய்வதோடு சிமெண்ட், மோட்டார் வாகனங்கள், உணவு தானியங்கள், இரும்பு, எஃகு போன்றவற்றின் போக்குவரத்திற்கும் இது வழிகோலும். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு 82 காசுகள் உயர்ந்து 104.49 ரூபாய் காசுகளாகவும், டீசல் 86 காசுகள் அதிகரித்து 96.11 ரூபாய் காசுகளாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் கூறியுள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை அடுத்து இந்த விலையேற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் நமது ராணுவ திறனையும், தகவல் கட்டுப்பாட்டையும், தூதரக சமிஞ்சலையும், பொருளாதார முடிவுகளையும் ஒருங்கே முன்னெடுத்து சென்றதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதே கூறியுள்ளார். புதுடெல்லியில் வளத்திற்கான பாதுகாப்பு, நீடித்த நிலையான தேச வளர்ச்சி கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இந்த துல்லிய தாக்குதல் தீவிரவாத கட்டமைப்பை தகர்த்ததாக எடுத்துரைத்தார். தடுப்பூசி மற்றும் கருத்தடை நடவடிக்கைகளுக்கு பின்னர் தெரு நாய்களை வீதிகளில் விடக்கூடாது என்ற முந்தைய உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக 2025 நவம்பர் மாத ஆணையை மாற்றியமைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் மீது இன்று விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் அத்தகைய நாய்களை அதற்கான முகாம்களில் பராமரிக்க அறிவுறுத்தியுள்ளது. குழந்தைகள், மூத்த குடிமக்கள், பாதசாரிகள் மீதான நாய்களின் தாக்குதல் கவலை அளிப்பதாக நீதிமன்றம் கூறியுள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு மையங்களை ஏற்படுத்துவதோடு ராபிஸ் நாய்க்கடி தடுப்பு மருந்துகள் இருப்பை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. ராபிஸ் தொற்று உள்ள ஆபத்தான நாய்களை கருணை கொலை செய்வது உள்ளிட்ட சட்டத்திற்குட்பட்ட நடவடிக்கைகள் உயர்நீதிமன்ற கண்காணிப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழக அரசின் பல்வேறு குழுக்களின் தலைவர்களும் உறுப்பினர்களும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். இதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழ்நாடு ஆலோசனைக் குழு, தண்டுவட பாதிப்படைந்தோர் சங்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்க கூட்டமைப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக நீதி இயக்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள்

0: கூட்டமைப்பு, சென்னை அணுகல் தன்மை ஆய்வு மையம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் மாற்று பாலினத்தோர் உரிமைகள் ஆர்வலர், சமூக நல அறக்கட்டளை இயக்குநர், சமூக பணியாளர்களும் முதலமைச்சரை இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசியுள்ளனர். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் வருகையும் எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் 1 முதல் 3 வரையிலான புதிய பாடநூல்களுக்கான பயிற்சி கையேட்டை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் சென்னை 100 ஆண்டு நூலகத்தில் நாளை வெளியிடப்படும் என்றார்.
1: தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பறை வசதி எல்லாம் மேம்படுத்தி குடிநீர் வசதியும் உறுதி செய்யப்பட்டு வகுப்பறைகள், சில வகுப்பறைகள் சேதம் அடைஞ்சிருக்கும், ஸ்மார்ட் கிளாஸ் தேவைப்படும், அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் அவர்களினுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த காரணம் கொண்டும் இடைநிற்றல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை வந்து ஆல்ரெடி நாம் அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அதை தீவிரப்படுத்தியிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் வந்து மாணவர்களினுடைய
0: வேலூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்கள் மற்றும் ஷேர் ஆட்டோக்களில் மாணாக்கரை ஏற்றிச் செல்லும் போது விதிகள் மீறப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி எச்சரித்துள்ளார்.
2: அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் இருக்கக்கூடிய வாகனங்கள்ல நீங்க அனுப்பாதீர்கள் என்பதை பள்ளி நிர்வாகத்தார் மூலம் பொதுமக்களுக்கு சொல்வது ஒன்று. யாரெல்லாம் நம்முடைய மாவட்டத்துல ஷேர் ஆட்டோ லைசன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாரையும் அழைத்து இத்தனை பேரை தான் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இதை மீறி செய்யும் பொழுது உங்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு கூட்டம் த்ரூ ஆர்டிஓ அண்ட் போலீஸ் வச்சு வரும் வாரத்திலே நடத்தி தெளிவுபடுத்துவோம். அதை மீறி செய்பவர்கள் மீது கடுமையாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்.
0: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் மேற்கொண்ட திடீர் சோதனையில் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளை மூடி சீல் வைத்துள்ளனர். மேலும் 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் 9ஆம்படி, டிவிஎஸ் மேடு, வசந்தா நகர், நேருநகர் உள்ளிட்ட இடங்களில் இயங்கி வரும் 26 சாய சலவை ஆலைகளில் சேலம் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் மண்டல இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் தலைமையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சில ஆலைகளில் விதிகளை பின்பற்றாமல் கழிவு நீரை அருகில் உள்ள சாக்கடை மற்றும் கால்வாய்களில் வெளியேற்றியது தெரியவந்தது. தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய தலைமை அலுவலக உத்தரவின்படி 11 பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மூடப்பட்டது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் வரும் கல்வியாண்டிற்கான சேர்க்கை விண்ணப்பங்களை தகுதியுடையவர்கள் இணையதளம் வாயிலாக சமர்ப்பித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தினார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதிகளில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளை விரட்டும் பணிகளை வனத்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இன்று அதிகாலை திகனாரை வனப்பகுதியில் இருந்து வந்த யானைகள் ரங்கசாமி கோவில் தோட்டப்பகுதியில் பயிர்களை சேதப்படுத்தின. தகவல் அறிந்த வனத்துறையினர் விவசாயிகளுடன் இணைந்து யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டினர். தொடர்ந்து யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் அம்சா கருணன் அர்ஜுனன் இணை பிரான்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அக்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையுடன் மோதுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். செங்கல்பட்டு அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை திட்டத்தால் கூட்ட நெரிசல் குறையும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி குழுக்களின் பிரதிநிதிகள் முதலமைச்சர் திரு விஜயை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:56, தொடர்வது நலம்தானா?

0: நலம்தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
1: இளைஞர்களுக்கான ஆரோக்கிய உடல்நல குறிப்புகள். வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் ராஜ்கபூர் அவர்கள்.
2: நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி 12 மணிக்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து குடலுக்கு வந்து செரிமானத்தை பண்ண முடியாத ஒரு நேரம். ஒரு ஞாயிறோ அல்லது மற்ற நாட்களோ நீங்கள் பகல் வேலையில் சாப்பிடலாம், மாலை வேலை வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அதை தாண்டி போகும்போது இரவு நேரங்களில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் மீன் ஒரு சிறந்த ஒரு புரத பொருளாக இப்போ நமக்கு சொல்லப்படுது. கடல் உணவுகள், கோழி, மற்ற முட்டை, இறைச்சி வகை, இது எல்லாமே வந்து நல்ல உணவு தான். எதுவுமே வந்து நம்ம வந்து கேடான அது பொருள்னு சொல்லலை. அதை வந்து உண்ணக்கூடிய நேர காலம், அதை உண்ணக்கூடிய விதம், பொறித்து சாப்பிடுவது, சமைத்து குழம்பு வைத்து சாப்பிடலாம். அதாவது வேக வைத்த முறையில் சாப்பிடுவது ஆரோக்கியத்தை தரும். பொறித்து சாப்பிடும்பொழுது உங்களுக்கு சுவை கிடைக்கும், ஆனால் அதோட ஜீரண சக்தி அதிகரிக்கும், டைம் நேரம் வந்து அதிகரிக்கும். அப்போது அது உடம்பு பாதிக்குது. கூடுமான வரைக்கும் உணவு அப்படிங்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தால், பழங்கள், தானியங்கள், காய்கறிகள், கீரைகள், சிறுதானியங்கள், கடலை வகைகள், இது போன்ற பொருட்களை உணவில் நிறையாக சேர்க்கலாம். இது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். இப்போது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அரிசிகளும் இப்போ நமக்கு நிறையா கிடைக்குது. அதாவது குதிரைவாளியிலேருந்து சாமை, திணை, வரகு, கருப்பு கவுனி, மூங்கில் அரிசி, பூங்கார் அரிசி, கருங்குருவை, 60 குருவை, நிறைய தானியங்கள் கிடைக்கும். அதெல்லாம் வந்து நம்ம உணவாக பயன்படுத்தினா நீங்கள் இன்னும் ஆரோக்கியத்தை நிறைய சந்திக்கலாம், இன்னும் மகிழ்ச்சியாக வாழலாம். காலை உணவு அப்படிங்கிறது நம்ம எந்திரிச்ச நேரத்தை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து பழைய காலங்களில் இருக்கட்டும், இப்போ பெரியவங்களாக இருக்கட்டும், எந்திரிக்கிற நேரம் அதிகாலை 5 மணி, மினிமம் குறைந்தபட்சம் 5 to 6, அந்த நேரத்தில் இருந்தும் 9, 8, 9 அவங்களுக்கு பசித்து விடும். ஏன்னா கண் முழித்து உடல் இயங்க தொடங்கிய உடனே நம்மளுடைய உடம்பில் பித்தநீரானது சுரக்க ஆரம்பித்து விடும். நமக்கு அந்த பசி வரும்பொழுது அந்த 9 மணிக்கு முன்னதாக, அதாவது 8 மணி, நீங்கள் எழுந்து 1-3 மணி நேரத்திற்குள் உண்ணுவது மிகச்சிறந்த ஒரு இது. அதேபோன்று மதிய உணவு என்பதும் 2 மணியை தாண்டாமல் 1 to 2 மணிக்குள் முடிந்தால் 12:30 to 1:30 அந்த நேரத்தில் தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம். இரவு 8 மணிக்கு முன்பாக இருந்தால் மிகச்சிறந்த நலமாக இருக்கும். உணவுக்கு நேரம் காலம் இல்லாமல் உண்பதால் நாம் கண்டிப்பாக நோய்வாயை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். இரவு நேரங்களில் 10 மணிக்கு மேல் அல்லது 11 மணிக்கு மேல் நாம் வந்து உணவு உண்ணும்போது அந்த உணவானது ஜீரணம் சக்தியை இழந்து குடலை பாதிக்கும். அதனால் நிறைய உடல் பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டி வரும். உணவு என்பது நம்மளுடைய ஆற்றலுக்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று என்பதை மட்டும் நாம் மறந்துவிடக்கூடாது. சுவைக்காக கிடையாது இது, உணவு வந்து உயிர் வாழ்வதற்கு உணவும் நீரும் மிகவும் அவசியம். மாமிச வகை உணவாக இருந்தாலும் சரி, அல்லது காய்கறிகள் சார்ந்த உணவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் இழந்து விடாமல் இருப்பதற்கான ஒரு பொருள், அது வந்து மறந்துவிடக்கூடாது.
0: நலம்தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
1: இளைஞர்களுக்கான ஆரோக்கிய உடல்நல குறிப்புகள். வழங்கியவர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் ராஜ்கபூர் அவர்கள்.
3: நேயர்களே, இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். இன்னும் சில நொடிகளில்
4: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi to attend 3rd India-Nordic Summit in Oslo aimed at strengthening cooperation in technology, renewable energy, defence and trade. Prime Minister Modi and his Swedish counterpart Ulf Kristersson, in a joint newspaper article, stress on partnerships in times of global uncertainty. Supreme Court refuses to recall its earlier order of keeping sterilized or vaccinated stray dogs in shelters. IMD issues yellow alert for heat wave in national capital for next 3 days. And in IPL cricket, Rajasthan Royals to take on Lucknow Super Giants in Jaipur this evening.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான இடங்கள் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருப்போம். அப்படி இன்னைக்கும் கூட எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நாம உலகத்துல இருக்கிற ஆக்ஸ்போர்ட்

யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய பல்கலைக்கழகங்களை ரொம்பவே வியந்து ஆச்சரியமாக பேசுகிறோம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் முன்னாடியே பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி உலகமே வியந்து ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்த கல்விக்கூடமாக இருந்தது நம்ம இந்தியாவில் இருந்த ஒரு பல்கலைக்கழகம் தான். அப்படிப்பட்ட பல்கலைக்கழகமான நளந்தா பல்கலைக்கழகம் பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி நிகழ்ச்சியில் முதல் பாடலும் வந்துகிட்டே இருக்குது. அங்காடி தெரு திரைப்படத்திலேருந்து நாமத்துக்குமாருடைய பாடல் வரிகளில் இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ்குமாருடைய இசையில் ஹம்சிகா பென்னிதயாள் இணைந்து பாடின பாடல் பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசி கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: நலந்தா பல்கலைக்கழகம் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மனிதர்நாடு நிகழ்ச்சியில நேரம் 2:23 ஆகிட்டு இருக்குது. பீகார் மாநிலத்துடைய ராஜ்கிர், அதாவது பாட்னாவுக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கிறதா இந்த இடம். கிபி 5வது நூற்றாண்டில், அதாவது கிட்டத்தட்ட 1600 வருஷங்களுக்கு முன்னாடி குப்த பேரரசர்களால் இது உருவாக்கப்பட்டுச்சு. உலகத்திலேயே முதல் முதல்ல மாணவர்களுக்கு தங்கும் வசதியோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னா அது இந்த நலந்தா பல்கலைக்கழகம் தான். உலகமே தேடி வந்த இடமாக இது இருந்துச்சு. ஆமாங்க, நலந்தா வந்து ஒரு சர்வதேச கல்வி மையமாக இருந்துச்சு. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் சீனா, ஜப்பான், கொரியா, திபெத், இந்தோனேஷியா, பெர்ஷியா அந்த மாதிரி நாடுகளில் இருந்தெல்லாம் மாணவர்கள் இங்கே வந்து தங்கியிருந்து படித்தாங்களாம். அதில் ஒருத்தர் தான் சீன பயணியாக இருந்த யுவான் ஸ்வாங். அவர் இங்கே வந்து பல வருஷமாக தங்கி படித்து அவர் படித்த அந்த அனுபவத்தை பற்றி தன்னோட புத்தகத்துலேயும் ரொம்ப பெருமையாக எழுதியிருக்கிறாராம். நிகழ்ச்சி நடத்தா பாடலும் வந்துட்டே இருக்கு. மாஸ்கோவின் காவேரி திரைப்படத்திலிருந்து கார்த்திக் சுசித்ராவுடைய குரலில் தமிழுடைய இசையில் வைரமுத்துடைய பாடல் வரிகளில் கேட்டுட்டே நெஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மணித்திறனாடு நிகழ்ச்சியாக கேட்டுருக்கிறீங்க. நேரம் 2:30 ஆகிட்டுருக்குது. இன்றைக்கி மணித்திறனாடு நிகழ்ச்சியில் நலந்தா பல்கலைக்கழகம் பார்த்தா தெரிஞ்சிட்ருக்குறோம். இந்த பல்கலைக்கழகமே ரொம்ப பிரமிக்க வைக்கிற விதத்தில் கெட்டப்பட்டிருந்ததான். அதாவது இங்கே ஒரே நேரத்தில் 10,000-க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சொல்லித்தரதுக்காகவே 2,000-க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் இருந்திருக்கிறாங்க. பெரிய பெரிய வகுப்பறைகள், தியான கூடங்கள், ஏரிகள், பூங்காக்கள்னு அந்த வளாகமே பார்க்கறதுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குமா. இங்கே படித்த மாணவர்களுக்கு கல்வி, தங்கக்கூடிய இடம், உணவு, மருத்துவம் எல்லாமே இலவசமாக தான் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஊர் அரசர்களும் மக்களும் அவங்க நன்கொடையாக கொடுத்த பணத்தை வச்சு தான் எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. வேறு என்னென்ன விஷயங்கள் இந்த நலந்தா பல்கலைக்கழகத்தில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறத பாடலுக்கு பிறகு சொல்கிறேன். பாடலும் வந்துட்டே இருக்குது. பாஸ் என்ற பாஸ்கரன் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரனுடைய குரலில் யுவன் சங்கராஜோட இசையில் நாமத்துக்குமாருடைய பாடல் வரிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க.
1: GRP Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க
3: இது 102.6.
5: ரெண்டு மணி 38 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் கேட்டிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மணித்திருநாள் நிகழ்ச்சியில் நலந்தா பல்கலைக்கழகம் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். இந்த நலந்தாவுடைய மிகப்பெரிய பெருமை அப்படின்னாலே அங்கே இருக்கக்கூடிய நூலகம் தான். அதுக்கு தர்ம கஞ்சா அப்படின்ற பேர் இருக்குது. அதில் ரத்ன சாகரா, ரத்ன ததி, ரத்ன ரஞ்சசஹானா அப்படின்னு ஒரு 3 பிரம்மாண்டமான கட்டிடங்கள் இருக்குது. அதில் 9 மாடி கொண்ட ஒரு கட்டடமும் இருக்குது. லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகளும் புத்தகங்களும் இங்கே வச்சு பாதுகாத்துட்டு வந்திருக்கிறாங்க. இங்கே வெறும் ஆன்மீகம் மட்டும் சொல்லித்தரலங்க, வானியல், மருத்துவம், தர்க்க சாஸ்திரம், கணிதம், அரசியல் தத்துவம், கலைகள்னு நல்லா நிறைய விஷயங்களையும் சொல்லி தந்திருக்கிறாங்க. நம்ம இந்தியாவுடைய புகழ்பெற்ற கணித மேதை ஆரியப்பட்டர் கூட இந்த பல்கலைத்தோட தலைவராக இருந்திருக்கார் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்தா பாடலும் வந்துட்டே இருக்குது. கோவா திரைப்படத்துலேருந்து கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில் ஆண்ட்ரியா ஜெரிமியா அஜீஷ் அவர்கள் இணைந்து பாடின பாடல் யுவன் சங்கராஜோட இசையில் தான் கேட்கவிருக்கிறோம். பாடலை கேட்டு நெஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: மனிதநாடு நிகழ்ச்சி கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில நலந்தா பல்கலைக்கழகம் பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இங்க படிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. உள்ள நுழையிற அந்த வாசல்ல ஒரு துவார பாலகர், அதாவது கேட் கீப்பர் இருப்பாங்க. அவங்க சும்மா காவல் காக்கிறவங்க கிடையாது, அவர் ஒரு பெரிய அறிஞர் கூட. அவர் கேட்குற கடினமான கேள்விகளுக்கு பதில் சொன்னால் மட்டும்தான் அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் நுழையவே உங்களால் முடியுமா. 10 பேர் எக்ஸாம் எழுதுனா அதில் 2 அல்லது 3 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்களாம். சொல்லப்போனால் இங்கே வெறும் இந்திய தத்துவங்கள் மட்டும் சொல்லித்தரப்படலை, ஹியாயானா அப்படிங்கிற மகாயானா அப்படின்னு சொல்கிற பௌத்த மத பிரிவுகள், வேதாந்தம், சாங்கிய தத்துவம், புனித வேதங்கள் இதெல்லாம் கூட சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதனால தான் உலக அறிஞர்கள் இங்கே வர்றதை ஒரு பெருமையாக நினச்சாங்களாம். நிகழ்ச்சி அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. பானா காத்தாடி திரைப்படத்துலேருந்து நாமத்துக்குமாருடைய பாடல் வரிகளில், சாதனா சர்கமுடைய குரலில், யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ரெண்டு மணி 51 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நலந்தா பல்கலைக்கழகம் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த நலந்தா பல்கலைக்கழகம் நிறைய இது வந்து இடிபாடுகளை தான் பார்க்க முடியுது. அதில் வெறும் 10% மட்டும்தான் இன்றைக்கி நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். இல்லை, இன்னும் 90% மண்ணுக்குள்ளே புதஞ்சு தான் கிடைக்குது. அகழ்வாராய்ச்சியில் தோண்ட தோண்ட அங்கே நிறைய செப்பு நாணயங்கள், சிலைகள், சுடுமண் பாத்திரங்கள் எல்லாமே அப்பப்போ இந்தியாவுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியை உலகுக்கு பறைசாற்றக்கூடிய ஒன்றாக கிடைச்சிட்டு தான் இருக்குது. கிவி 12வது நூற்றாண்டில் பக்தியார் கில்ஜி அப்படிங்கிற முகலாய தளபதி இந்த நலந்தா பல்கலைக்கழகத்து மேலே படையெடுத்து வந்து அங்கேருந்து

நூலகத்தை அழிச்சாங்க. பல நூற்றாண்டுகளாக மண்ணுக்குள்ளே புதஞ்சி கிடந்த இந்த வரலாற்று சின்னத்தை அரசாங்கம் அகழ்வாராய்ச்சி பண்ணி இப்போது உலக பாரம்பரிய சின்னமாக இருக்கிற யுனெஸ்கோ அதோடைய அது வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, பாரம்பரிய சின்னம் இந்த நலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயாவுடைய முயற்சியால் 2014 இதே பேரில் ஒரு புதிய சர்வதேச பல்கலைக்கழகம் அங்கே ஆரம்பிக்கப்பட்டு இப்போ ஒரு புது பொலிவோடு செயல்பட்டுட்டு வருது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் கேட்கவிருக்கிறோம். எந்திரன் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் இசையில் வைரமுத்து உடைய பாடல் வரிகளில் ஸ்ரேயா கோஷல், விஜய் பிரகாஷ் அவர்கள் இணைந்து பாடின பாடல் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

நீங்கள் இது வரைக்கும் கேட்டீங்க மணித்திருநா நிகழ்ச்சி நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலை தொடர்ந்து 3 மணிக்கு சேச்சிருக்கும். அதை தொடர்ந்து 3-2 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் தான். உங்களுக்கு விருப்பமான பாடலை எங்களுக்கு கேட்கலாம். கால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். 9444336079 அப்படிங்கிற எங்களுக்கு உங்களுடைய பேர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. பிடித்த பாடலை கேட்டுரசிங்க. நிகழ்ச்சி வரைக்கும் கூட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஜெய் ஜெயமா செபாஸ்டியன். மற்றும் ஒரு இனி நாளை சந்திக்கலாம். மேகலே, பாய் பாய், டேக் கேர்.

0: மூன்று மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று ஆலோசனை நடத்தினார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காத்திட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியின் ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இரண்டு நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சீன தைப்பையில் நடைபெற்று வரும் உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களை கேட்டுட்டு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேரம் 3:03 நீங்க கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி தான் குக்கு, உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் டைப் பண்ணி டெக்ஸ்ட் மெசேஜிலோ இல்லைனா உங்களோட குரல் பதிவிலோ வாய்ஸ் நோட்டாகவோ 9443630794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பி வைங்க. மீண்டும் சொல்கிறேன், 9443630794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு விருப்ப பாடலை நீங்கள் அனுப்பி வச்சு குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சிகள் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞான வில்சன். நிகழ்ச்சியில் முதலாவதா பாடல் கேட்டிருக்கிறாங்க பாளையங்கோட்டையிலேருந்து செம்புலன் ஆதிக்கவி கேட்டிருக்கிறாங்க. போக்கிரி படத்துலேருந்து மாம்பழமா மாம்பழம் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

3:09 குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி டவுன்லேருந்து கருப்பசாமி கேட்டிருக்கிறாங்க. சின்ன மாப்பிள்ளை படத்துலேருந்து காதோரம் உள்ளாக்கு அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டுத் தரும் நண்பனாய், நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: மூன்று மணி 14 நிமிடங்களில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443347949 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் டைப் பண்ணி டெக்ஸ்ட் மெசேஜில் இல்லைன்னா உங்களுக்கு குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாக அனுப்பி உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. வைக்காலிப்பட்டியிலிருந்து பிரதீபா பவிஸ்ரீ கேட்டிருக்கிறாங்க. என்று மண்புடன் படத்திலிருந்து துள்ளி தெரிந்தது ஒரு காலம் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: மூணு மணி 21 நிமிடங்கள்ல குக்கு நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நிலை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. கொடாரன்குளத்துலேருந்து ஆகாஷ் கேட்டிருக்கிறாங்க, வெடி படத்துலேருந்து இப்படி மழை அடித்தால் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

3:26 குக்கு நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் நபர் திரைப்படம் இதெல்லாம் மெசேஜ் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், அரங்கேற்ற வேலை படத்துலேருந்து ஆகாய வெண்ணிலாவே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இதமான எண்ணிசைகளோடு நம் இதயத்தை வருடிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: பத்தியோடு நிமிடங்களில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. திப் மீனாட்சிபுரத்திலிருந்து சித்ராதேவி தங்கப்பழம் கேட்டிருக்கிறாங்க. புது புது அர்த்தங்கள் படத்திலிருந்து கல்யாண மாலை அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: 3:36 நிமிடங்களில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுருச்சிங்கன்னா, ஆசைப்பட்டீங்கன்னா 9433364 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் வாய்ஸ் நோட்டோ இல்லை மெசேஜோ போட்டுவிடுங்க. உங்கள் குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டுருச்சிங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. ஆரியங்காவூர்லேருந்து ரஷிதா, சஸ்மிதா, இஷிகா, பிரதீஷா கேட்டிருக்கிறாங்க. ஜில்லா படத்துலேருந்து ஜிங்கினமணி அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நடப்புகள் உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: மூணு மணி 42 நிமிடங்களில் கொக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டுருக்காங்க. புதுப்பட்டியிலிருந்து தாமரை செல்வி, பாஷா படத்துலேருந்து அழகு அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பாட்டு 1 7

3:48 குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. குறுக்கு சாலையிலேருந்து மகேஸ்வரன், நல்லவனுக்கு நல்லவன் படத்துலேருந்து உன்னைத்தானே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனை

0: கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மணி 53 நிமிடங்களில் குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நிறைய நேயர்கள் வந்து பாடல் கேட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து நம்மளால் பாடல் கொடுக்க முடியல, இருந்தாலும் யார் யார் பாடல் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸ் லிஸ்ட்டே வந்து நம்ம சொல்லிடுவோம். ஸோ தென்காசிலேருந்து குத்தாலிங்கம், வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி, வீரவநல்லூர் ஜெயராணி, மதிவதனி, கருணாநிதி, தமிழ்ச்செல்வன், மருதம்புத்தூர் பாலா, சுபா, குருவன்கோட்டை முருகன், தீபக், தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், வி கே புரம், முகமது காசிம், ஜங்ஷன் மிருதுனா, திருச்செந்தூர் அருள்ராஜ், ராதா, சாய் பிரதீப், மேலப்பாளையம் ஹுசேன், கடங்கநேரி கண்ணன் சுமதி, ஆரியங்காவூர் ரஷிதா, வானரமுட்டி நம்பிராஜ், தூத்துக்குடி முள்ளக்காடு பாபு, திருச்செந்தூர் நாகராஜன், சத்தியமங்கலம் கோகிலா பழனிசாமி, சிவநாடானூர் மாரி, குருவன்குளம் இசக்கியம்மாள், கனியாமுடி கனகரத்தினம், பூலாங்குளம் முத்து, இவங்கெல்லாரும் பாடல் கேட்டு வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து பாடல் கொடுக்க முடியாது, இவங்களுக்கு நிகழ்ச்சியின் சார்பாக நம்ம வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்குவோம். நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக கேட்டிருக்கிறாங்க. உடையாம்புலியிலேருந்து ஆகாஷ் வந்து கேட்டிருக்கிறாங்க. பெரியண்ணா படத்துலேருந்து நிலவே நிலவே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நேர்களே, நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நான் உங்களோட காற்றலையில் இணைந்திருந்தேன். நான் தான் உங்கள் கடையம் ஞான வில்சன். நிறைவு பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 4 மணிக்கான செய்தி சுருக்கம்

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
1: நேர்களை நிறைவு பெற்றது குக்கு நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம் இன்னும் சில நொடிகளில். அதைத் தொடர்ந்து 4:02 புதிய துமி நிகழ்ச்சியில் தாயம் உருட்டி விளையாட மறந்துடாதீங்க.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காத்திட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியின் ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். சீன தைப்பையில் நடைபெற்று வரும் உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அரிஹரன் அம்சகரணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 95.95 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் பொதியை தும்பி நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன்.
1: எல் சுப்பிரமணியன்,
0: எப்படி இருக்கீங்கண்ணே?
1: தம்பி, நல்லா இருக்கிறேன். நம்ம சீசன் வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிச்சோன்னு ஒரு சின்ன அறிகுறி தென்படுது. ஆலங்குளம் பக்கம்லாம் கொஞ்சம் மழை அப்படி
0: மழை தான் பெய்யுது, ஆனால் சீசன் ஆரம்பித்த மாதிரி தெரியல.
1: இருந்தாலும் கூட
0: நேற்று கூட நான் பார்த்தேன், தண்ணியே இல்லை, வெறும் பாறை தான்
1: இருந்தது. அது வந்து குற்றாலத்தில், நம்ம பக்கத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த குளுமை வந்து இருக்கு இல்லையா?
0: ஆமாம்.
1: அந்த வெயிலினுடைய வெம்மை தணிந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் நம்ம நேர்களோட ரொம்ப சிறப்பாக வந்து குளுமையாக மகிழ்ச்சியாக உற்சாகமாக நம்ம இன்றைக்கி புதிய தும்பி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வந்திருக்கிறோம். நேர்களும் ஆர்வமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நம்ம

0: வந்து 1, 3, 5 அந்த எண்கள் வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் தாயத்தில்
1: சரி,
0: நாங்கள் வந்து உங்களை வந்து ஏதாவது கேள்விகள் வந்து கேட்போம், அதுக்கு
1: ஓ
0: வந்து நீங்கள் தயாராக இருந்துக்கணும்.
1: நாம
0: என்ன
1: வந்து
0: பண்ணுறோம்?
1: நேர்கள்ட்ட கேட்கணும்.
0: ஆமாம்,
1: சரி.
0: அதுவே 2, 4, 6 அப்படின்னு விழுந்ததுன்னு சொன்னால் அவங்க வந்து நம்மளை கேட்பாங்க, நாமளும் தயாராக இருந்துக்கணும்.
1: ஓ, அப்படி இருக்கு என்ன?
0: ஆமாம்
1: ஆமாம், இது வந்து ரெண்டு பக்கமும் வந்து சரி, இப்போ
0: இருமுனை
1: சமமான,
0: கத்தின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி தான்.
1: ஆமாம், சரி பலத்தில் சம பலத்தில்னு சொல்ல முடியாது, ஏன்னா நேர்கள் நம்மளை விட பலமாக இருக்காங்க.
0: ஆமாம்,
1: அதனால மகிழ்ச்சி தானே.
0: கண்டிப்பாக
1: ஆமாம்,
0: நமக்கே தெரியாத விஷயம்லாம் தெரிஞ்சு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா,
1: ஆமாம்,
0: அந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவங்க கிட்ட இருந்து.
1: இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டுறதுக்கு நேர்கள் வந்து
0: அழைக்க வேண்டிய எண்கள் 0462-2561-332 மற்றும் 0462-2561-333 என்ற எண்களுக்கு அழைச்சு நீங்களும் புதிய தீம்ல தாயமுருட்டி விளையாடுற கலந்துக்கலாம்.
1: நிச்சயமா.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இப்ப முதல் நேயர், வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
0: வணக்கம்
2: ஐயா. வணக்கம், நான் சந்திரன்வேலியிலிருந்து போட்டிஸ் பேசுறேன்.
1: நல்லா இருக்கும் ஐயா? நல்லா இருக்கும்,
0: நலமா இருக்கிறோம். சரி, உங்களுக்கு உருட்டிடலாமா?
1: தம்பிக்கு உங்களுக்கு தான் போட்டி.
2: நம்ம எல்லாரும் ஒரே கூட்டணி அமைஞ்சிருக்கோம்.
1: ஆமா ஆமா, போன
2: இருக்கும்
0: ஒன்று.
1: ஆமா, இப்ப தம்பி தான் உங்களை கேட்பாரு. கேளுங்க.
0: சரி, எந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்க, ரொம்ப ஈஸியா கேட்கல, கொஞ்சம் கஷ்டமா கேட்கவா? மரம் செடி இது எதுவுமே இல்லாத ஒரு காடு இருக்கு, அது என்ன காடு தெரியுமா? காடுனா எல்லாமே இருக்கும், அந்த மரம் செடி எதுவுமே இல்லாம ஒரு காடு இருக்கு.
2: மரம் செடி இல்லாத காடுகள் வந்து தார் பாலைவனம், சதுப்பு நில காடுகளா?
0: இல்ல இல்ல இல்ல, அங்கெல்லாம் இருக்கும். உங்கள் டைம் வந்து போயிட்டு இருக்குது, சீக்கிரம் சொல்லலாம்.
1: இன்னும்
0: 20 செகண்ட் இருக்குது. என்ன, எதுவும் தெரியும் இல்லையா? சிம் கார்டு. மரம் செடி எதுவுமே இல்லாத ஒரு கார்டு சிம் கார்டு. நன்றி நன்றி கோட்டியப்பா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி.
1: ஆமா தம்பி, இந்த பதில நானே எதிர்பார்க்கலையப்பா,
0: திடீர்னு தோணுச்சு போன் பண்ணும்போது.
1: பரவாயில்ல.
0: ஆமா, சரி, நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ சார்.
0: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
3: தென்காசி மாவட்டம் கோலாங்குளத்திலிருந்து சுப்பிரமணியன் பேசுறேன்.
0: சூப்பரா இருக்கிறோம்.
1: நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும். போட்டலாமா?
3: போடுங்க.
0: 3 விழுந்திருக்குது.
1: நான் தான் கேட்கறேன், கேட்கட்டுமா? ஆமா, ரொம்ப சிம்பிள். மாட்டு வண்டி அப்படிங்கிற வார்த்தை வர்ற மாதிரியான தமிழ் திரைப்பட பாடல் ஒரு 2 பாட்டு பாடுங்க பாப்போம்.
3: டக்குன்னு
1: ஆமா சொல்லுங்க. அவ்வளவுதான், முத வரியோட முடிஞ்சிட்டு அடுத்து வரணுமே. மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு அப்புறம் மட திறக்க போற மச்சானா? சரி இருக்கட்டும், ஒரு 1.5 மதிப்பெண் வச்சுக்கிறோம். அடுத்து
3: இன்னொன்னு,
1: மாட்டு வண்டி வரணும்.
3: மாட்டு வண்டி வரணும்
1: வரணும்ல,
0: அதுல வெறும் வண்டி தானே வருது. மாட்டு வண்டியில் மாம்பழம் போன பாட்டு சொல்லுங்க. இன்னொரு 10 செகண்ட் இருக்கு.
1: நேரம் இருக்கு, முயற்சி பண்ணலாம்.
0: 5 செகண்ட், 5 நொடிகள். ஓகே, உங்களுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு.
1: அந்த பாட்டை நீங்கள் முதல்ல பாடுனீங்க பாருங்க. அது என்ன படம் தெரியுமா? வீரபாண்டிய
3: கட்டபொம்மன்.
1: மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு காட்டு வழி போற பொண்ணே கண்ணியம்மா, காசு மால பத்திரமா பாத்துக்கம்மா. இருக்கு இல்லையா? சந்தோஷம். இன்னொரு பாட்டு சொல்லணும் இல்லையா, மாட்டு வண்டி பாட்டு. மாப்பிள்ள வந்தார், மாப்பிள்ள வந்தார் மாட்டு வண்டியிலே. இருக்கு இல்லையா? காவேரியின் கணவன், அதுவும் பழைய படம் தான். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தம்பி, அவங்களுக்கு 1.5 மதிப்பெண், எனக்கு 1.5 மதிப்பெண்.
0: ரெண்டு பேருக்கும் சரி சமமா பிரிச்சு கொடுத்துரும். சரி பாதியா,
1: நல்ல அருமையான முயற்சி.
0: நம்ம வந்து இப்ப நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துருவோம். வேலாயுதம் திரைப்படத்துல இருந்து விஜய் ஆண்டனி இசையில், சிவசண்முகம் வரிகளில் விஜய் ஆண்டனி, வீராசங்கர் குரலில் சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: Pizza.
1: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பந்தலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: 4:14 புதிய துமிங்கள் சங்கேற்றுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல் வழிவானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில். சரி, வந்து இப்போ தாயம் முட்டி தான் விளையாடிட்டு இருக்கிறோம். நேர்லாம் சூப்பராக விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம்.
1: ஆமாம், ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்காங்க. நமக்கும் விடையை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு. இருந்தாலும் வரட்டுமே,
0: டக்குன்னு கேட்டால் பக்குன்னு ஆகுது.
1: அதான் உண்மை.
0: சரி, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையத்திலிருந்து ஸ்ரீரங்கசாமி பேசுகிறேன்.
0: உங்கள் பேர் என்ன?
2: ஸ்ரீரங்கசாமி என்று கூறினேன்.
0: சரி, உங்களுக்கு தாயம் முட்டிடலாமா? உங்களுக்கு 4 விழுந்திருக்குது.
2: கேள்வி நான் தான் கேட்கணுங்க.
1: ஆமா, நீங்க தான் கேட்கணும். தம்பி பதில் சொல்வார்.
2: சரிங்களா, ரெண்டு கேள்வி இருக்குங்க. இதை ஒண்ணு சொல்றீங்களா?
0: ஒன்னு மட்டும் கேளுங்க.
2: மருத்துவர் இருக்கு இல்லைங்க, டாக்டர்.
0: ஆமா,
2: அந்த மனித டாக்டர் இருக்கும், கால்நடை டாக்டர் இருக்க இல்லைங்க, இருக்கும்ல வேறுபாடு என்னங்க?
0: என்னது புரியல?
2: வந்து கால்நடை டாக்டருக்குமே மனிதர்கள் பாக்குறீங்க, டாக்டருக்கு என்ன வேறுபாடுன்னு கேக்குறேங்க.
1: என்ன வித்தியாசம்?
0: என்ன வித்தியாசம்? அவங்க வந்து விலங்குகளை பாக்குறாங்க, இவங்க வந்து இது அவங்க வந்து விலங்குகளை பாக்குறாங்க, இவங்க மனுஷங்களை பாக்குறாங்க. அதான் வித்தியாசம்
2: இல்லைங்களா?
0: அப்ப அவங்க 4 கால் விலங்குகளை பாக்குறாங்க, இவங்க 2 கால் விலங்குகளை பாக்குறாங்க. அதுவா?
2: நான் நினைச்சது வேற மாதிரி இருக்கு.
0: வேற மாதிரியா? சரி, சொல்லிருங்க. அப்படின்னு
2: 4 கால் நம்ம கைய ஒண்ணு 4 கால் ஆயிருங்க அப்படின்னு சொல்லல. அதான் பாத்தீங்களா, மாட்டு டாக்டர் வந்தா நம்ம கூட்டு மனித அட்டன்றத கேட்க முடியுங்க. ஊசி போட்டு சரியா இருந்து மாடுகிட்ட கேட்க முடியாது. ஆனா இங்க மனுஷங்கிட்ட வந்து நம்ம நோயாளிட்டே நேரம் சொல்லலாம், ஊசி போட்டா சரியாயிரும், மருந்து சாப்பிட்டா சரியா.
0: ஓ, மாடுகிட்ட அப்படி சொல்ல முடியாதுங்கிறீங்க.
2: கரெக்ட், சரியா இல்லை?
0: கரெக்ட் தான், கரெக்ட் தான்.
2: பாய்ப்படி சார், நன்றி.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில கலந்துட்டேங்க. நன்றி,
2: நன்றி.
1: நல்ல வித்தியாசமான சிந்தனை தான் தம்பி.
0: ஆமா
1: ஆமா, அதாவது மனிதர்களை பார்க்கிற மருத்துவத்தை போனா நம்மகிட்ட என்ன குறைகள் இருக்குது, என்ன கஷ்டம் இருக்குது, சிரமம் இருக்குன்னு நாமளே சொல்லலாம். ஆனால் அது வாயில்லா ஜீவன், அது எப்படி சொல்லும்? நாமளாக புரிஞ்சுக்கிட்டு தான் மருத்துவம் பார்க்கணுங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை நம்ம நேயர் சொல்லிட்டு போயிருக்காரு.
0: கண்டிப்பாக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலேருந்து பாபு.
0: பாபு, உங்களுக்கு உருட்டிடலாமா?
3: ஆ, உருட்டுங்க.
0: என்ன ஒன்று எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் கேள்வி கேட்குற மாதிரியா, நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரியா? எதுனாலும் ஓகே. உங்களுக்கு விழுந்திருக்கிறது 3.
1: நான் தான் கேட்கணும். கேட்கணுமா?
3: கேளுங்க.
1: ஒரு 4 எழுத்து சொல்.
3: சரி சார்.
1: முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தா அடுப்பெரிக்க பயன்படும்.
3: சரி சார்.
1: இது வந்து கல்வியோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை.
3: கல்வியோடு சம்பந்தப்பட்டது.
1: ஆமா, 4 எழுத்து சொல். முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்ந்தா அடுப்பெரிக்க பயன்படும். கல்வியோடு மாணவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. 4 எழுத்து சொல்.
0: இன்னும் 25 நொடிகள் இருக்கு.
1: இதுக்கு மேல என்ன கொடுக்கறது சொல்லுங்க. வெரி குட், சூப்பர்.
3: உள்ள 2 எழுத்து
0: கறி சொல்லிட்டீங்க, அதை சொல்லிடலாம் ஈஸியா. உங்களுக்கு நேரம் முடிஞ்சிருச்சு.
1: ஐயா, நல்லா நெருங்கிட்டீங்க, ரொம்ப சரியா கூட வந்துட்டீங்க.
3: ஆமா,
1: மாணவர்களோடு படிப்போடு நெருங்கியது கல்லூரி.
3: கல்லூரி,
1: ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். முயற்சி,
0: நன்றி, நன்றி பாபு. நிகழ்ச்சியில் கலந்துட்டாங்க. நன்றி, அருமையாக முயற்சி பண்ணியிருந்தீங்க.
1: நல்ல ஒரு, அதான் நீங்க சொன்னதுக்காக தான் தம்பி.

0: இல்ல எனக்குமே ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சர் தெரியல, இவர் கரின்னு சொன்னே ரைட், அப்ப கல்லூரி அந்த நடுவில் இருக்கிற ரெண்டு எழுத்து அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம்.
1: இதுக்கு மேல நம்ம வந்து வந்து குறிப்பு கொடுத்தோம் வைங்களேன், அது விடையே சொல்றது,
0: அது விடையே சொல்லிடலாம்.
1: ஆமா ஆமா, இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல சிறப்பான முயற்சி.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நம்ம நிகழ்ச்சி வந்து இப்ப பாடல் கேட்டு வந்துருவோம். ஏகன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில், ஸ்னேகன் வரிகளில் பிளேஸ் நரேஷ் ஐயர், முகமது அஸ்லாம் குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: இன்பம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம் ஏகம்

0: காற்றலைகளில் கவி பாடி உங்கள் மனதின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். நான்கு மணி 24 நிமிடங்களில் புதிய தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. தாயம் ஒருட்டி தான் வந்து விளையாடிட்டு இருக்கோம். நேயர்களும் ரொம்ப சூப்பராக வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க நம்ம நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் கணேஷ் சார், எப்படி இருக்கீங்க? அண்ணாச்சி எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கமா, ரொம்ப நல்லா இருக்கு.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஆறுமுகம்பட்டியில இருந்து சாந்தி.
0: சாந்தி, உங்களுக்கு தாயம் ஒருட்டிடலாமா?
1: ஆ, ஒருத்தங்க நல்லா இருக்கீங்க சார்?
0: சூப்பரா இருக்கு.
2: நல்லா இருக்கமா, நல்லா இருக்கும். தாயம் போடுறாங்க தம்பிக்கு, உங்களுக்கும் போட்டு.
0: ஆறு விழுந்திருக்குது உங்களுக்கு?
1: ஐயா, எனக்கு பிடிச்சது வந்திருக்கு.
0: ஓ, பிடிச்சதா? சரி, யார்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க?
2: அவங்க கிட்ட தான் கேட்கணும்.
1: நீங்க பாட்டு பாடுங்க சார், பாட்டு பாடுங்க. இப்ப எல்லாம்
2: என்ன, நான்
0: பாட்டு
1: பாடணுமா?
2: பாட்டுங்கிறது யார்
1: படிச்சாலும்?
0: சரி, போனை கட் பண்ணிட்டு பேரக்கூடாது, அதான் சொல்லுவேன். பாட்டு
1: பாட்டு எல்லாரும் கேட்போம்.
2: இதை விட சிம்பிளா எப்படியா கேட்க முடியும்?
0: சரி, ஓகே. வெண்ணிலவை தட்டி தட்டி செய்து வைத்த சிற்பம் ஒன்று கண்டேன். அதன் விழிகளில் வழிவது அமுதல்ல விஷம் என்று கண்டேன். அதன் நிழலையும் தொடுவது பழி என்று விலகிவிட்டேன். வான்விழியால் வலை விரித்தாய் வஞ்சனை வெல்லாது. வலைகளிலே மீன் சிக்கலாம், தண்ணீர் என்றும் சிக்காது. வா என்றால் நான் வருவதில்லை, போ என்றால் நான் மறைவதில்லை. இது நீ நான் என்ற போட்டி அல்ல, நீ ஆணை இட்டு சூடிக்கொள்ள ஆண்கள் யாரும் பூக்கள் அல்ல. நேரம் முடிஞ்சிருச்சு. கரெக்டா,
2: போட்டி பாட்டே பாடிட்டார்.
1: என்னமா
2: அருமை,
0: சூப்பரா இருந்ததா? அப்ப நான் எனக்கு ஒரு மார்க் போட்டுக்கவா?
1: கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மார்க் உண்டு.
0: நன்றி, நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துட்டு.
2: நன்றி தம்பி. இப்படி பாடுவீங்க? நான் எதிர்பார்க்கல.
0: திடீர்னு பாட வரல, அந்த பாட்டு வரும்போது கேட்டுட்டு வந்ததுனால அப்படி பாட்டு
2: பிரமாதமா போச்சு.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். உங்களுக்கு 5 விழுந்திருக்குது.
2: நான் தான்
3: கேக்குறேன்.
2: அப்படியா கேட்டுமா? சரி, உங்களுக்கு தெரியற மாதிரியான ஒரு கேள்விய கேக்குறேன். விலங்குகள் பாடல்ல வர்ற மாதிரி ஒரே ஒரு ஒரு பாட்டு அல்ல ரெண்டு பாட்டு முடிஞ்சா. விலங்குகள் பிராணிகள்.
0: நேரம் போயிட்டு இருக்குது.
3: போனால் போகட்டும் போடா.
0: எதுக்கு நேரம் போயிட்டு இருக்குதுக்கா?
2: இல்லம்மா, விலங்குகள் பிராணிகள்.
0: நேரம் முடிய போகுது.
2: அதேதான். அப்புறம் சுண்டலிக்கும் சுண்டலிக்கும் திருமணமா?
3: என்ன

0: ஒரு பாட்டு கரெக்டா பாடுனீங்கம்மா, சுண்டலிக்கும் சுண்டலிக்கும் திருமணமா, நடுவில் சோழத்தட்டை பல்லாக்கிலே ஊர்வலமா. இன்னொரு பாட்டு, இன்னொரு பாட்டு நான் சொல்லட்டுமா? மீயாவும் மீயாவும் போன குட்டி, வீட்டை சுத்தும் போன குட்டி, அத்தான் மனது வெள்ளக்கட்டி, அவர் அழகை சொல்லடி செல்ல குட்டி. நல்ல பாட்டா? ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப
1: நன்றி, நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டேங்க, நன்றி.
0: ஆ சரிம்மா, உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுத்துருவோம்,
1: பாதி பாதியா கொடுத்துருவோம்.
0: ஆ சரி, நம்ம எப்பவுமே தம்பி நேர்களுக்கும் மதிப்பெண்ணும் நமக்கும் மதிப்பெண்ணும்,
1: ஆமா
0: ரெண்டும் விட்டு கொடுக்கப்படாது.
1: அதனாலதான் ரெண்டு நீங்க ஒன்னு சொல்லியிருக்காங்க, நாம் இதை சொல்லிக்கிறோம்,
0: அரை அரை மதிப்பெண்.
1: சரி, நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துருவோம். பேட்ட திரைப்படத்திலிருந்து அனிருத் திசையில், விவேக் வரிகளில், நகாஷாஷிஸ் குரலில் சொல்றேன் பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: 4:15 கேட்டுட்டுருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் புதிய தும்மி நிகழ்ச்சி தான் தாயம் ருட்டி தான் விளையாடிட்டு இருக்கிறோம். நேர்களும் ரொம்ப சூப்பராக வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்
1: வணக்கம் சார், இருவருக்கும் அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம்.
2: தம்பி மாட்டிக்கிட்டான் இன்னைக்கு.
0: எண்ணிய மாட்டி விட்டீங்களா?
2: சொல்லுங்க.
0: உங்களுக்கு இரண்டு விழுந்திருக்கு.
1: என்ன
0: திரும்ப சொல்லுங்க?
1: வல்லமை படைச்ச குண்டு, ஏழு வாசல் உண்டு, ஒரு வாசலுக்கு கதவு உண்டு, ஆறு வாசலுக்கு கதவு இல்ல.
0: ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க.
1: நம்ம தான் பேசுறோம்.
0: அது க்ளூ சொல்லுங்கன்னா பேசுறோம் சொல்றீங்க. சரி, நீங்க சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க.
1: நம்ம தலை தான் சார்.
0: எப்படி?
1: காது ரெண்டு, கண்ணு ரெண்டு, மூக்கு ரெண்டு, ஆறு வாய், வாய் கதவு ஒண்ணு இருக்குல்ல.
2: அப்ப இமை இமை கதவு கிடையாதா? கண்ணு இமை கதவு உண்டுல்ல, நினைச்சா முடிக்கலாம்ல.
1: என்ன சார்?
2: கண்ணு இமை
1: கண்ணு திறந்தானே இருக்கு. எப்படியும்
2: அப்ப நம்ம நினைச்சா முடிக்கலாம்ல, கதவு இருக்குல்ல.
0: வாய் மட்டும் என்ன எப்பயும் முடியவா இருக்கு? இல்ல நினைக்கிற நேரம் முடிக்கிறோம், திறந்துக்கோம்ல.
2: சரி, இருந்தாலும் மாணிக்கவாசம் இதுக்கு ரைட்டு.
1: சரி, உங்கள் விருப்பம்.
2: சரி, எப்படி வேணாலும் செஞ்சுக்கிறேன் தம்பி. உங்க பாட்டு அவர் பாட்டு, எனக்கு
1: எதுங்க விருப்பம். மார்க்க வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கிடுங்க,
0: வணக்கம்.
3: அகஸ்டின்,
0: உங்களுக்கு ஒண்ணு விழுந்திருக்குது.
2: நீங்க கேக்கணும். ஒரு கேள்வி. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வேணும், அப்படிதானா? ஏற்கனவே நிறைய முறை கேட்ட கேள்வி தான், அணிய முடியாத அங்கி.
3: அணிய முடியாத
2: அங்கி, அணிய முடியாத அங்கி.
3: புரியலை.

0: அங்கினா உடை. நீங்கள் பதிலில் வந்து அங்கி வரணும்.
1: அணிய முடியாத அங்கி.
0: ஆமாம், அணிய முடியாத அங்கி. ரொம்ப எளிமையாக தான் கேட்டிருக்கேன். ஒரு கடின்னு வைங்களேன், ஒரு கடி ஜோக். அங்கி, அணிய முடியாத அங்கி. இது எத்தனையோ தடவை கேட்டது. ஆமாம், போட முடியாத ஒரு அங்கி, உடுத்த முடியாத அங்கி. அந்த சொல்லில் அங்கின்னு ஒரு வார்த்தை வரணும்,
1: அவ்வளோதான்.
0: அது சாப்பிடக்கூடியதுன்னு கூட பொருள் தரும்.
2: கேரட் ஏற முடிய போகுது, முடிஞ்சிச்சு.
0: பீட்ரூட் அந்த மாதிரி.
2: இதுக்கு மேலே சொல்ல முடியாது,
0: மேலே சொல்லதுக்கு வாய்ப்பே இல்லை. அணிய முடியாத அங்கி, எந்த அங்கி தெரியுமா? முள்ளங்கி. எப்படி கடி நல்லா இருந்தா?
2: கேரட்னு சொல்லும்போதே முள்ளங்கின்னு வந்து இங்கே வச்சிருக்கலாம்.
0: சரி, பரவாயில்ல.
2: அவங்க அங்கின்னு வேற ஏதோ ஒன்று.
0: நல்ல முயற்சி, ரொம்ப
2: நன்றி. நன்றி, நிகழ்ச்சியில் கலந்துட்டேங்க. நன்றி
0: தம்பி. நம்ம வந்து ஒரு தடவை கேட்ட கேள்வியை தளர்த்தப்படாது. இருந்தாலும் கூட அவரு வேண்டாம் சார், எனக்கு தெரியாது சார்னு சொன்னதுனால.
2: ஆமாம், அவர் கேட்டிருக்க மாட்டார் அந்த கேள்வி.
0: ஆமாம், இருந்தாலும் கூட ஏதோ திடீர்னு உங்களுக்கு தோணிச்சு பாருங்க.
2: ஆமாம்,
0: அந்த சிம் கார்டு அதே பாணி தான் இதுவும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு மார்க் கிடச்சது.
2: ஆமாம்,
0: அதுவே ரொம்ப சந்தோஷம்.
2: சரி சரி, அப்படியே ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோம். குத்து திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்தேவா இசையில் வாலி வரிகளில் சிம்பு ரோஷினி குரல்களில் சுப்பிரண பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: எவனும்
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
2: நான்கு மணி 45 நிமிடங்களில் புதிய தும்பி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வந்து தாயமுருட்டி தான் வந்து விளையாடிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், நீ எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம், நான் கலைநிலை மாடிக்கிறேன், மகாலட்சுமி
4: பேசுறேன். வணக்கம்மா, வணக்கம். தாயம் போட்டுடலாமா?
3: நான் போட்டுடலாம்.
4: ஆ, போடுங்க.
2: உங்களுக்கு 3 விழுந்திருக்கு
4: தம்பி, தான் உங்களுக்கு
3: கேட்கணும்.
2: சரி, ஒரு ஜோக் சிம்பிளா கேட்கவா? சரி, பல்லு வலி இருக்குல்ல, அது வரதுக்கு என்ன காரணம்?
3: எப்படி
2: பல்லு வலி இருக்குல்ல, பல் வலி,
3: ஆமா,
2: அது வரதுக்கு என்ன காரணம்? சொல்லுங்க. வணக்கம்.
5: வணக்கம்
2: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
4: நல்லா இருக்கும் ஐயா, நல்லா இருக்கும். சொல்லுங்க.
2: எப்போதும் என்றான் மணி. ம், உங்களுக்கும் 3 தான்
5: விழுந்திருக்கு.
2: தானே கேட்பாங்க,
4: கேட்டுமா? அதாவது ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்து சொல்லணும், சரியா? பிட்டு பிட்டு கொஞ்சம் பிட்டு, பிட்டு பிட்டு கொஞ்சம் பிட்டு, லட்டு லட்டு கொஞ்சம் லட்டு, நீட்டு நீட்டு கைய
5: நீட்டு, கொஞ்சம் லட்டு, கொஞ்சம் லட்டு, நீட்டு நீட்டு கைய நீட்டு.
4: இன்னும் 2 தடவை. ரொம்ப சிறப்பு சார், அருமையா
2: சொன்னீங்க.
4: நானும் கூட கொஞ்சம் சிரமப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரே வார்த்தையை 2-3 இடங்கள்ல வர்ற மாதிரி வச்சு
2: சொன்னேன்.
4: சரியா சொன்னார், சிறப்பா சொன்னார்.
2: இப்ப நம்ம நிகழ்ச்சியில வந்து வழக்கம்ல ஒரு பாடல் கேட்டுதான் வரப்போறோம்.
4: நிச்சயமா, நிச்சயமா.
2: சச்சின்

0: 4:53 புதிய தம்பி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். நிகழ்ச்சியில் வந்து தாயம் ரொட்டி தான் விளையாடிட்டு இருக்கிறோம். நேர்லாம் ரொம்ப சூப்பராக விளையாடிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இனிப்பில் தான் இருக்கீங்க?
1: ஹலோ,
0: சரி, உங்க இனிப்பில் ஏதோ பிரச்சனை. வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: சொல்லுங்கம்மா. வணக்கம்
1: சொல்லுங்கம்மா. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. சரிங்கம்மா, சந்தோஷம். தாயம் போட்டலாமா? நல்லா இருக்கம்மா, ரொம்ப நல்லா இருக்கும்மா, ரொம்ப நல்லா இருக்கும்.
2: நிலையத்தில் எல்லோரும் நலமா?
1: ஆமாம்,
0: எல்லாரும் சூப்பராக இருக்கும்.
1: ஆமாம்.
2: சரி சார்,
0: உங்களுக்கு ஒன்று விழுந்திருக்கு,
2: நீங்க தான் கேட்கணும்.
0: ஆமாம்,
2: கொஞ்சம் சுருக்கமாக கேளுங்க.
0: சுருக்கமாக கேட்கணுமா?
2: ஆமாம், லேசாக கேளுங்க.
1: சரி, ரொம்ப லேசாக கேளுங்க தம்பி.
0: சரி, ரொம்ப ஈஸியாக அதை வந்து கேட்டுருதான். தமிழ் சினிமாவில் நடித்த வில்லன் நடிகர்கள், வில்லனாக நடிச்சிருப்பாங்கள்ல, அதில் ஒரு 5 பேருடைய பேரை மட்டும் சொல்லுங்கள்.
2: மன்சூர் அலிகான்.
0: மன்சூர் அலிகான், நம்பியார் மட்டும் சொல்லிருக்கீங்க, இன்னும் 20 செகண்ட் இருக்கு. எத்தனை படம் பார்த்திருக்கீங்க? எத்தனை பேர் வில்லனா நடிச்சிருக்காங்க?
2: நிறைய பேர் படம் பார்த்துருக்கோம்.
0: இந்த 5 செகண்ட் இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க.
2: சீக்கிரமா நீங்க தான் சொல்லணும்னு நினைக்கேன், எனக்கு சொல்ல வர மாட்டேங்குது.
0: நேரம் முடிஞ்சிருச்சு.
2: நேரம் முடிஞ்சிருச்சு.
0: ஆமா, ஒரு 3 பேர் சொல்லுங்க.
2: நீங்களே சொல்லுங்க, நீங்களே வச்சுக்கோங்க.
0: சொல்லிடுவோமா? ராதாரவி நடிச்சிருக்காரு வில்லனா.
2: ஆமா,
0: ரகுவரன் சொல்லலாம், பிரகாஷ்ராஜ், இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். நல்ல முயற்சி பண்ணிக்கமா, நிகழ்ச்சியில கலந்துட்டேங்க. நன்றி,
2: நன்றி.
1: வில்லன்னு சொன்ன உடனே நம்பியார் பேர் டக்குன்னு வந்து நிற்கும்.
0: ஆமாம்,
1: அது ஒரு சிறப்பு தான்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நிலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கிறோம்.
3: மிக்க மகிழ்ச்சி.
1: தாயம் போட்டலாம். நீங்க தான் நிறைய ஒரு
3: தாய் கசுப்பரா உருட்டி
0: இரண்டு
3: விளையாடுவீங்க பாப்போம்.
0: இரண்டு வந்துருக்கு உங்களுக்கு.
1: நீங்க தான் எனக்கு கேட்கணும் கேள்வி. என்னை கேட்க வேண்டும், கேளுங்க.
3: கேக்கட்டா?
0: சீக்கிரம்.
3: ஒரு ஈஸியான ஒரு ஜோக் கேக்கலாம் இருக்கீங்க?
1: அப்படியா?
3: ஆமா, ஒரு பையன் வெளியில போயிட்டு இருக்கான்.
1: சரி,
3: அந்த பையன் யார பார்த்தாலும் இது ரொம்ப ஓவர், இது ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்.
1: ஓ, இது ரொம்ப ஓவர்.
3: ஏன் ஏன் அப்படி சொல்றான்?
1: இது ரொம்ப ஓவர், இது ரொம்ப ஓவர். அவங்க வாத்தியார் அப்படி அடிக்கடி சொல்வாரோ, அந்த வார்த்தையை பயன்படுத்துவாரோ?
3: ஆமா, அவன் வந்து ஒரு ஒரு கிரிக்கெட்
0: ரசிகரான்
3: ஏன்னா அவங்க வீட்டுல அட்வைஸ் பண்ணிருக்காங்களா, வெளியில போகிறச்ச எப்பவுமே நீ நாணயமா நடந்து
1: போறான்.
0: ஸோ நம்மளும் வந்து நிகழ்ச்சியோட நிறைவுப்பகுதி வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து
1: ஒரு 2வது கேள்வியாவது நம்ம பதில் சொல்லிடலாம்னு நினச்சேன். அதுதான் இன்னொன்று ஒரு அனுமதியை கொடுத்தேன்.
0: ஆமாம்,
1: இருந்தாலும் கூட உனக்கு வாய்ப்பு இல்லைடா.
0: ஆனால் நீங்கள் 2 மதிப்பெண் வாங்கியிருக்கீங்களே.
1: அப்படியா?
0: ஆமாம்,
1: பரவாயில்லையே.
0: நான் அதை விட ஒரு 1/2 மதிப்பெண், 2.5 மதிப்பெண் வாங்கியிருக்கிறேன்.
1: சூப்பர்.
0: பட் நேயர்கள் தான் புலங்குளம் சுப்பிரமணியன், திருப்பூர் ரங்கசாமி, முல்லக்காடு பாபு, விஎம் சத்ரா அம்புஜம், மாணிக்கவாசகர், மேலக்கரம்பூர் மாணிக்கவாசகன், கடைநல்லூர் மகாலட்சுமி, எப்போதும் வென்றான் மணி, இடையர்த்தவனை மாறி, வேலூர் சந்திரசேகர், இவங்க எல்லாருமே வந்து மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க நேயர்களில். ஸோ இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை குறிவிட்டு நிகழ்ச்சி நிறைவு பாடலாக சிங்கம்ட்டு படத்துலேருந்து ஒரு சூப்பர் பாடல் வந்துட்டு நிகழ்ச்சியில் வல்லுநர்களோட காட்டல்களை இணைந்திருந்தோம். நாங்கள் கடையம் ஞானவில்சன்,
1: எல் சுப்பிரமணியன்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐஸ்லாந்து பிரதமர் கிஷ்ராகானுடன் தூய எரிசக்தி, மீன்வளம், நீடித்த வளர்ச்சி உள்ளிட்டவை குறித்து இன்று இருதரப்பு பேச்சு நடத்தினார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நோய்களை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் ஆபத்தான தெருநாய்களை கருணை கொலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காத்திட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102

மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. நேரம் 5:03 நீங்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி தான் படமும் பாடலும். இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1983 வெளிவந்த படங்களில் உள்ள பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காட்சிகளில் நான் உங்கள் கடையம் ஞான வில்சன். முதல் படமாக வந்து அடுத்த வாரிசு. எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ரஜினி ஸ்ரீதேவி நடிப்பில் இளையராஜா இசையில் வந்த படம் தான் அடுத்த வாரிசு. 1972 ஹிந்தியில் வெளிவான ராஜா ஜானி அப்படிங்கிற அந்த படத்தோட ரீமேக் தான் இந்த படம். ஒரு தொலைஞ்சு போன இளவரசியை போல நடிக்க ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து கடைசியில் அவள் தான் அந்த உண்மையான இளவரசி அப்படிங்கிறது தெரிய வரக்கூடிய ஒரு ட்விஸ்ட் தான் அந்த படத்தோடைய கதை. இந்த படத்தில் தான் ரஜினி ஸ்ரீதேவி முத முறையாக ஜோடி சேர்றாங்க.

ஜெய்சில வந்த படம் தான் அடுத்த வாரிசு. 1972 ஹிந்தியில் வெளிவான ராஜா ஜானி அப்படிங்கிற அந்த படத்தோட ரீமேக் தான் இந்த படம். ஒரு தொலைஞ்சு போன இளவரசியை போல நடிக்க ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து கடைசியில் அவள் தான் அந்த உண்மையான இளவரசி அப்படிங்கிறது தெரிய வரக்கூடிய ஒரு ட்விஸ்ட் தான் அந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் தான் ரஜினி ஸ்ரீதேவி முத முறையாக ஜோடி சேர்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே கெமிஸ்ட்ரியும் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக ஒத்து போனதுனால இதுக்கு அடுத்து 15 படங்களுக்கு மேலே ஜோடியாகவும் நடித்தாங்க. இந்த படத்தில் பெரும்பாலான காட்சிகளை வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் உதய்பூரில் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இளையராஜாவோட அந்த இசை தான். இந்த படத்தில் வர பேசக்கூடாது பாடல் அந்த காலத்து இளைஞர்களுடைய காதல் கீதமாகவே ஒழிச்சுது அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டோட மெலடியை இளையராஜா வந்து முதல்ல வேற ஒரு படத்துக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறாரு. ஆனால் அடுத்த வரிசை படத்தோட பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆனிச்சு அப்படிங்கிறனால இந்த பாட்டிலையும் அந்த இசையை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடியிருக்கிறாங்க. ரெண்டு பேரோட குரலும் ஒரே ஸ்கேலில் ஒரே ஹார்மோனியில் சேர்ந்து போகிற மாதிரி இளையராஜா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். அந்த காலத்தில் இது வந்து ஒரு பெரிய டெக்னிக்கல் சவால் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேரையும் ஒரே மைக்கில் நிறுத்தி ரெக்கார்ட் பண்ணது பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம்.

5:10 கேட்டுட்ருக்கிறீங்க. நிலை பண்பலை 102.6 படமும் பாடலும் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில் 1983 வெளிவந்த படங்களுடைய பாடல்கள் தான் கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததான் மண் வாசனை. மண் வாசனை வந்து ஒரு கிராமத்து காதல் கதை. பாரதிராஜா இயக்கத்தில், இளையராஜா இசையில், பாண்டியன் ரேவதி நடிப்பில் வெளிவந்த படம் தான் மண் வாசனை. படத்தோட கதாநாயகன் பாண்டியன், கதாநாயகி ரேவதி ரெண்டு பேருக்குமே இதுதான் முதல் படம். ஹீரோ பாண்டியனை பாரதிராஜா மதுரையில் பொம்மை வலையில் விற்கிறப்போ பார்த்து ஹீரோவாக கூட்டிகிட்டு வராரு. அதே மாதிரி ஆஷா கிலுனி அப்படின்னு பேர் வச்ச ஒரு பொண்ணை ரேவதின் பேர் மாற்றி ஹீரோயினாக ஆக்குறாரு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் முத்துப்பேச்சி கேரக்டரில் நடித்த ஹீரோயின் ரேவதி சாகக்கூடிய அந்த காட்சியில் அவங்க அழணும். ஆனால் ரேவதிக்கு கிளிசரின் போட்டும் அழுக வரல. அப்போ பாரதிராஜா என்ன பண்ணார் தெரியுமா? ரேவதியை உண்மையாகவே வந்து அரைஞ்சிட்டாரு. அப்போ வந்த அந்த உண்மையான கண்ணீர் தான் அந்த காட்சியிலே வந்து படமாக வந்து எடுத்திருப்பாங்க.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஐந்து மணி 15 நிமிடங்களில் படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6. அடுத்ததா உயிருள்ளவரை உஷா. டி ராஜேந்தர் இயக்கத்தில் வந்த படம் தான் உயிருள்ளவரை உஷா. இந்த படத்தோட டைட்டிலே அவருடைய மனைவி உஷா பேரில் வந்தது தான். டி ராஜேந்தரோட கல்யாணம் முடிஞ்சு அவர் எடுத்த முதல் படம் இது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு. இதுவரைக்கும் இயக்குனர், எழுத்தாளர், இசையமைப்பாளராக இருந்த டி ராஜேந்தர் இந்த படத்தில் முதல் முறையாக ஹீரோவாகவும் நடித்து அவதாரம் ஹீரோவாக அவதாரம் எடுத்திருப்பார். இது டி ராஜேந்தர் சொந்தமாக தயாரித்த முதல் படம். இந்த படத்தோட பாடல்களையும் அவரே எழுதி இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் வந்த வைகைக்கரை பாட்டு தான் இந்த படம் உருவாக காரணம். அதை வந்து கண்ணீரோட டி ராஜேந்தர் வந்து எழுதியிருப்பார் அந்த பாடலை. ஏன் அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே அவருடைய மனைவி உஷா அக்காவோட டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக வெளிநாடு போக வேண்டியிருக்குது. மும்பை வரைக்கும் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு டிஆர் திரும்பி வரும்போது அவங்க பிரிஞ்ச அந்த வழி தாங்க முடியாமல் மும்பையிலேயே இந்த பாட்டை வந்து எழுதுவார். அப்போ அவருடைய கண்ணீர் பேப்பரில் வந்து அந்த மை கூட அழிஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்வார். முதல்ல கங்கைக்கரை காற்றை அப்படின்னு அந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு டிஆர். ஆனால் உஷா, அவருடைய மனைவி உஷா வந்து மதுரையை சேர்ந்தவங்களாக இருக்கிறதுனால வைகைக்கரை காற்றை அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதியிருப்பாரு.

5 மணி 21 நிமிடங்களில் கேட்டுட்ருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6 படமும் பாடலும் நிகழ்ச்சி தான். 1983 வெளிவந்த படங்களை பற்றிய பாடல்கள் தான் வந்து கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததாக தூங்காதே தம்பி தூங்காதே. கமலஹாசன் ரெட்டை வேடங்களில் நடித்த படம் தான் தூங்காதே தம்பி தூங்காதே. 1983 தீபாவளி ரிலீஸாக வந்து 275 நாட்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் இந்த படம். படத்தில் பாடல்கள் சண்டை காட்சிகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதில் வர்ற ஒரு பாட்டு தான் வானம் கீழே அப்படிங்கிற ஒரு பாடல். அதை எடுக்கிறதுக்கே 17 நாள் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 6 லட்சம் மேலே செலவு பண்ணியிருக்கிறாங்க. 1983 6 லட்சம் அப்படிங்கிறது இப்போ 1 கோடிக்கு சமமான ஒரு அமௌண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்போவே அதிக செலவில் எடுக்கப்பட்ட ஒரு பாடல் காட்சி அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து சாதனை படைச்சது. இந்த படத்துடைய இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கிளைமேக்ஸில் வர அந்த ஹெலிகாப்டர் சேஸ் ஃபைட் சீன் தான். படத்துடைய ஆரம்பத்தில் கமல் வந்து ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குற மாதிரி அவருடைய கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ் காட்சிலையும் ஹெலிகாப்டர் சேஸ் வச்சு மேட்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹெலிகாப்டர் வெடிக்கிற அந்த லாங் ஷாட்ஸ் எல்லாமே ஹிந்தி படம் தில் கா ஹீரா அப்படிங்கிற அந்த படத்தோட கிளைமேக்ஸ்லேருந்து எடுத்து இந்த படத்தில் வச்சு மேனேஜ் பண்ணியிருப்பாங்க.

இன்னிசை பாடல்களோடு உங்கள் மனம் வருடி கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். ஐந்து மணி 28 நிமிடங்களில் நிலைப்பண்பலை 102.6 படமும் பாடல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. 1983 வெளிவந்த படங்களுடைய உள்ள பாடல்கள் தான் கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததாக பாயும்புலி. ரஜினிகாந்த், எஸ்பி முத்துராமன், ஏவிஎம் கூட்டணியுடைய ஹாட்ரிக் வெற்றியாக அமைஞ்ச படம் தான் பாயும்புலி. இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் ப்ரூஸ்லியோட 36th சேம்பர் ஆஃப் ஷாவலின் அப்படிங்கிற அந்த படம் தான். அந்த படத்தோட கதையை தமிழுக்கு ஏற்ற மாதிரி

0: மாற்றி எழுதினவர் பஞ்சு அருணாச்சலம். தன்னுடைய தங்கையை கொலை பண்ணினவனை பழிவாங்க பயந்த சுபாவம் உள்ள ஒருத்தன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூலில் சேர்ந்து பாயும் புலியாக மாறுறது தான் கதை. ரஜினிகாந்த் இந்த படத்துக்காக உண்மையாகவே மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டாரு. ரஜினியோட ஃபைட் சவுண்ட்ஸ் எல்லாமே ஜூடோ ரத்னம் தான் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அந்த காலத்தில் இது ஒரு வித்தியாசமான முயற்சியாக பார்க்கப்பட்டது. படத்தில் வில்லன் ரோலுக்கு முதல்ல திருலோகசந்திரன் முடிவு பண்ணாங்க, அவர் வந்து ஒத்துக்கிடலை. அதுக்கப்புறமா ஸ்டண்ட்மேன் கராத்தே மணி ஒத்துக்கிட்டு அவர் சைன் பண்ணார். பிறகு அவருமே விலகிட்டார். அதுக்கப்புறம் தான் கடைசியில் ஜெய்சங்கரை வந்து வில்லன் ரோலுக்கு வந்து முடிவு பண்ணி அவரை நடிக்க வச்சாங்க.
1: ஒத்துக்கிட்டு

5:34 படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 1983 வெளிவந்த படங்கள் உள்ள பாடல்கள் தான் கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததாக முந்தானை முடிச்சு. கே பாக்யராஜ் எழுதி டைரக்ட் பண்ணி நடித்த ஒரு காமெடி படம் தான் முந்தானை முடிச்சு. இந்த படம் தான் ஊர்வசியோட முதல் படம். இந்த படம் நடிக்கிறப்போ அவங்களுடைய வயசு 13. இது வந்து அப்போ ஒரு பெரிய பேசு பொருளாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. இந்த படம் 30 லட்சம் ரூபாயில் எடுக்கப்பட்டு 4 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி 25 வாரங்களுக்கு மேலே ஓடி வெள்ளி விழா கண்ட ஒரு படம். இதோடைய வெற்றி காரணமாக தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம்னு 3 மொழிகளில் இந்த படத்தை ரீமேக் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் சித்தி குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய விஷயமாக வந்து இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தோட நாயகி பரிமளம் அன்பான சித்தியாக மாதிரி வாத்தியாரோட குழந்தைய தன்னோட குழந்தையாக பார்த்துப்பாங்க. இது அப்போவே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வரக்கூடிய முருங்கைக்காய் வசனம் வந்து இன்றைக்கும் பாக்யராஜோட ஒரு ட்ரேட்மார்க் சீனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்காக பாக்யராஜுக்கு ஃபிலிம்ஃபேர் சிறந்த நடிகர் விருது வந்து கிடச்சிது. இளையராஜா இந்த படத்துக்கு 6 பாடல் கம்போஸ் பண்ணியிருந்தாலும் அதில் 5 பாடல் தான் படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க.

5:41 படமும் பாடல் நீங்கள் சங்கேட்டுருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 1983 வெளிவந்த படங்களில் உள்ள பாடல்கள் தான் கேட்டுட்ருக்குறோம். மலையூர் மம்பட்டியான், இது வந்து ஒரு கிராமத்து போராளியோட கதை. ஆனால் இந்த படத்தில் வர்ற சின்ன பொண்ணு சேலை பாட்டு கிராமத்து காதலை சொல்கிற மாதிரி வந்து வந்திருக்கும். இந்த பாட்டை இளையராஜா நாட்டுப்புற ஸ்டைலில் கம்போஸ் பண்ணியிருப்பார். மேற்கத்திய இசை இல்லாமல் தமிழ் கிராமத்து இசையை வச்சே ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணியிருப்பார். இந்த பாட்டை இளையராஜாவே பாடியிருப்பார். இளையராஜாவோட அந்த கரகரப்பான கிராமத்து குரலும் எஸ் ஜானகியோட அந்த மெல்லிய குரலும் ரெண்டுமே சேர்ந்து இந்த பாட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து கொடுத்துருக்கும். படத்தில் இந்த பாட்டு கிராமத்து ஆச்சங்கரை வயல்வெளிகளில் எடுக்கப்பட்டு கிராமத்து அழகை அப்படியே தத்ரூபமாக காட்டியிருப்பாங்க. காதல், வீராப்பு, சண்டை, சமாதானம் இது எல்லாமே இந்த பாட்டோட காட்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டு முழுக்க வீராப்பு வேணாம்னே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். காதலில் வீராப்பு வேணாம், சரணாகதி தான் வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியே வைரமுத்து இந்த பாடலோடைய வரிகளை வந்து எழுதியிருப்பாரு.

5:46 கேட்டுட்ருக்கிறீங்க. படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் நிலை பண்பலை 102.6 1983 வெளிவந்த படங்களில் உள்ள பாடல்களை தான் கேட்டுட்ருக்குறோம். ஆனந்தகும்மி இந்த படத்தில் இளையராஜா இசையில் வந்த பாடல் தான் ஒரு கிளி உருகுது. அந்த பாடல் படத்துடைய டைரக்டர் பாலகிருஷ்ணன் இளையராஜா கிட்ட நாட்டுப்புற மனம் கலந்த ஒரு மெலடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இளையராஜா மோகன ராகத்தை நாட்டுப்புற ஸ்டைலில் மிக்ஸ் பண்ணியிருப்பார். கிளி உருகி காதலில் விழுகிற மாதிரியான ஒரு உருவகத்தை வச்சுட்டு தான் இரண்டு மனசு சேர்றதை காட்ட ஓ மைனா ஓ மைனா அப்படின்னு சொல்லி அந்த ஹம்மிங் வந்து வரும். பாடல் வரிகளில் வைரமுத்தும் நிறைய இயற்கை உருவகங்கள் வந்து வச்சுருப்பாரு. தளிரிது மலரிது தானா அப்படின்னு வர அந்த வரியில், இது ஒரு தொடர்கதை தானா அப்படின்னு வரதில், மொட்டு முளைக்கிறது வளர்றது அப்புறம் தொடர்ந்து நடக்கிற மாதிரியே காதலும் ஒரு தொடர்கதை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாரு. இரு பிறை வளருது அப்படின்னு பிறை வளருத மாதிரியே இரண்டு மனமும் வந்து வளருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுதியிருப்பாரு. இந்த பாட்டு இரண்டு பெண்கள் குரலில் டூயட் பாடலாக வந்து வந்திருக்கும். எஸ் ஜானகியோட கிளாசிக்கல் வாய்ஸ் அப்புறம் எஸ்பி சைலஜாவோட மைல்டான வாய்ஸ் ரெண்டுமே சேர்ந்து பாட்டுக்கு ஒரு சூப்பரான ஃபீல் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம்.

இளமை காலங்கள். மணிவண்ணன் எழுதி இயக்கின முதல் படம் தான் இளமை காலங்கள். படம் முழுக்க 80களுடைய காலேஜ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் முதல் முதலாக காதல் விழுற அந்த பகுதியை பாட்டாக சொல்லணும்னு வந்தது தான் பாட வந்ததோ கானம் அப்படிங்கிற அந்த பாடல். இந்த பாடலில் வரக்கூடிய வயலின் புல்லாங்குழல் காம்பினேஷன் கேட்ட உடனே நம்மளை வந்து மனமயக்கம்னு சொல்லிடலாம். இதுதான் இளையராஜாவோட 80களுடைய சிக்னேச்சர் ஸ்டைல் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த பாட்டில் இளையராஜா மினிமலிஸ்டிக் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியிருப்பார். அதாவது பெரிய ஆர்கெஸ்ட்ரா இல்லாமல் வயலின் புல்லாங்குழல் கிட்டார் தபிலா மட்டுமே வச்சு கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த பாட்டோட மெலடி இளையராஜா ஒரே நைட்டில் கம்போஸ் பண்ணினது. முத்துலிங்கத்தோட பாடல் வரிகளை கேட்டதும் அடுத்த நாளே டியூன் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. கேஜே சேஸ்தாஸ் பி சுசிலா பாடியிருப்பாங்க. அதுவும் ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த லாலாலா அப்படிங்கிற அந்த ஆளாவனை பாட்டுக்கு வந்து தனி அழகு சேர்க்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம்.

5:57 படமும் படம் நிகழ்ச்சியோட நிறைய பகுதி வந்துட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட காற்றலைகள் இணைஞ்சிருந்தேன். நான் உங்கள் கடையம் ஞானவர்சன். இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நிகழ்ச்சி நிறைய பாடலாக சலங்கை ஒளி திரைப்படத்தின் சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. பாடலை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள்.

அன்பு நேயர்களுக்கு இனிமையான மாலை வணக்கங்கள். நேரம் மாலை 6 மணி. நேர்களை இப்போ தெரிஞ்சுக்க போறீங்க, இன்று இனியும் நாளையும் ஒலிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் நிகழ்ச்சி குறிப்புகளாக. நிகழ்ச்சி குறிப்புகளோடு நிகழ்ச்சிகளை வழங்க காற்றலைகளில் உங்களோட இணைஞ்சிருக்கிறேன். நான் உங்கள் பாசமலர் மீரா ராஜன். நேர்களை இன்று மாலை 6:10 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரைசை, 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலைக்குமார் அவர்கள், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேர்வரப்பு பாடல்கள், 9:15 திரைசை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் அகனநூற்றில் இல்லற விழுமியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்க போறீங்க. 10:00 தாலாட்டும் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களை இனி நாளை நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய எல்லை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் என்னென்ன நிகழ்ச்சிகள் விளம்பர காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாளை 25/2026 புதன்கிழமை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள். நேர்களை நாளை காலை 7:00 7:30 வணக்கம் பரணி, 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, காலை 8:02 8:30 திரை அருவி, நாளை காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். நேர்களை நாளை காலை 9:02 அனந்த பொங்காற்று நிகழ்ச்சியில் நினைவுகள் நம்மை சந்தோஷப்படுத்துகிறதா சங்கடப்படுத்துகிறதா அப்படிங்கிற தலைப்பில் தான் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்க போகிறீங்க. காலை 10:02 மனம் விரும்புதே நேர்விருப்ப பாடல்கள், முற்பகல் 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சி, நிகழ்ச்சியில் மேரி பஞ்சாயத்து செயலி பற்றிய தகவல்களோடு பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 ஸ்நேகிதி, நாளைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் வளர் இளம் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் சவால்களும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நிகழ்ச்சியை தோழிகள் நீங்கள் கலந்துக்கலாம். பிற்பகல் 1:00 நலம் தானே நிகழ்ச்சி, பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் நவோதயா வித்யாலயா திட்டம் பற்றி கேட்கலாம். நாளை பிற்பகல் 1:10 நலம் தான நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் ஏற்படும் நோய்களும் தடுக்கும் வழிகளும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1:55 தொடர்ந்து நலம் தான நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கான ஆரோக்கிய உடல்நல குறிப்புகள் ஆலோசனைகள் வழங்குறாங்க ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ராஜ்கபூர் அவர்கள். பிற்பகல் 2:15 மணி திருநாடு நிகழ்ச்சியில் விசாகப்பட்டினம் குருசுரா நீர்மூழ்கி கப்பல் அருங்காட்சியகம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 3:02 அன்பின் வரிகள், மாலை 4

இரண்டிற்கு பொதிகை தும்பி, மாலை 5:00 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் கோடைக்காலத்தில் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதற்கு சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் பங்கேற்பவர் டாக்டர் சுபாஷ் சந்திரன் அவர்கள். நாளை மாலை 6:10 6:10 பக்தி மாலை, 7:00 திரேசை, 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம், 8:05 கொக்கோ நீர் விருப்ப பாடல்கள், 9:15 செய்தி சுடர், 9:30 இலக்கிய சரல் நிகழ்ச்சியில் நாககுமார காவியம் குறிப்பிடும் இலக்கிய சுவை பற்றிய தகவல்களோடு பாடல் கேட்கலாம், 10:00 தாராட்டம் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்புநேர்களுக்கு இனிமையான மாலை வணக்கங்கள். நேரம் மாலை 6:11. நேர்களை இது படைத்த இறைவனை பக்தி பாக்களால் போற்றி தொழுதிடும் இனிய நேரம். ஆம் நேர்களே, இது பக்தி மாலை. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது மகிழ்ச்சிக்கான திறவுகோல் அல்ல, மகிழ்ச்சியே வெற்றிக்கான திறவுகோல். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் நேசித்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். நேர்களை, பக்தி மாலையில் முதலில் ஒலிக்க கேட்கலாம் அனுராதா ஸ்ரீராம் குரலில் பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நீங்கள் பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற நேரம் மாலை 6:17. நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை பெறுவதற்கு முன்பாக அதை நம் இதயத்திலும் மனதிலும் நேசித்து நினைக்க வேண்டும். நாம் நம்பினால் மட்டுமே அனைத்தும் சாத்தியம். பக்தி மாலையில் அடுத்து ஒலிக்க இருப்பது காயத்ரி கிரீஷ் குரலில் பாடல்.

மாலை 6:25 நிமிடம் ஒலித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை. நம்பிக்கை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் பயத்தை விட வலிமையானது. நம்பிக்கை கொள்வோம், வெற்றி பெறுவோம். பக்தி மாலையில் அடுத்து ஒலிக்க இருப்பது உன்னிகிருஷ்ணன் குரலில் பாடல்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கிடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். நார்வே நாட்டின் தலைநகர் ஆஸ்லோவில் இன்று தொடங்கிய இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா, நார்வே, ஸ்வீடன், ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் நாட்டு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து இந்த உச்சி மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் 19 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. இது மேலும் வளர்ச்சியடைவதற்கு இந்த உச்சி மாநாடு வழிவகை செய்யும் என்று எதிர்பார்ப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே உறவுகளை மேம்படுத்த கடந்த 2022 டென்மார்க்கின் கோப்பன்ஹேகன் நகரில் முதலாவது மாநாடு நடைபெற்றது. இந்த உச்சி மாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் நாடுகளின் பிரதமர்களுடன் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினைகளை சாதகமாக மாற்ற தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் போன்ற பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டதாக கூறிய அவர், உற்பத்தியை அதிகரித்து முன்னேற வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டில் தற்போது 1800 உலகளாவிய திறன் மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் 20 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனிடையே மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விளையாட்டுத்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்தும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் தலைமை செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக உறுதிபட தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் கட்சியின் பணிகள் மற்றும் மக்கள் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்தின் பொக்கிஷமான சோழர்கால செப்பேடுகளை நெதர்லாந்திலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சி குறித்து தமிழக முதலமைச்சர் திரு விஜய் எந்த கருத்தையும் தெரிவிக்காதது வருத்தம் அளிப்பதாக பிஜேபி சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, கடந்த 10 ஆண்டுகளாக வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இதற்கான ஆய்வுகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டதன் அடிப்படையில் அந்த செப்பேடு இன்று இந்தியா வசமிடம் இருப்பதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 ஆம் தேதி

0: முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனநலன் காக்கும் வகையில் தொலைபேசி வாயிலாக ஆலோசனைகளை பெறலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், நட்புடன் உங்களோடு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பெற்றோர்கள் 1446 அல்லது 1004 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற மாவட்ட தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த திட்டத்தின் கீழ் வருகின்ற 30ஆம் தேதி வரையிலான காலாண்டிற்கு கல்வி தகுதி கொண்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் பதிவு செய்து 5 ஆண்டு காலம் முடிவுற்ற பதிவுதாரர்களும் இம்மையத்தில் பதிவு செய்து 1 வருடம் முடிவுற்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் தகுதியானவர்கள் ஆவர். இவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு அனைத்து அசல் சான்றிதழ்கள் வேலைவாய்ப்பு அடையாள அட்டை ஆகியவற்றுடன் நேரில் சென்று விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. tnvelaivaippu.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: தமிழகத்தின் கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பு ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
1: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கட்டப்பட்டு வரும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டுமான பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான பயிற்சி முகாம் ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல்கட்டமாக 325 தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி வாகன ஓட்டுநர்களுக்கான மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் படுகாயமடைந்தனர். மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக நீர்வரத்து வினாடிக்கு 911 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற 30 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்ச கர்ணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ பாப்போ, தோமா ஜூனியர் பாப்போ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கிடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும்

தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்லி நேரம் மாலை 6:40 தொடர்கிறது பக்தி மாலை. நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் பிரச்சனையில் இருக்கின்ற வாய்ப்பையே காண்கிறார்கள். நம்பிக்கை இல்லாதவர்கள் மட்டுமே வாய்ப்பிலும் பிரச்சனைகளை காண்கிறார்கள். 6:41 பக்தி மாலையில் ஒலிக்க இருக்கும் பாடல் ஹேமாஜான் குரலில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 உடன்.

மாலை 6:51 நீங்கள் கேட்டுட்டுருக்கிறீங்க பக்தி மாலை. நம்முடைய வாழ்க்கையில் கடினமான பாதைகள் அனைத்துமே பெரும்பாலும் அழகான இடங்களுக்கே நம்மை அழைத்து செல்கின்றன. பக்தி மாலையில் அடுத்து ஒலிக்க இருப்பது எம் ஹனிஃபா பி வசந்தா குரல்களில் பாடல்.

நேர்களை நேரம் மாலை 6:56. நம்முடைய நம்பிக்கையே சாதனைகளுக்கு வழிவகுக்கும். நம்பிக்கையும் மன உறுதியுமின்றி எதுவும் சாத்தியமில்லை. நேர்களை, பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் கேட்க இருக்கிறோம். நிறைவான பாடல் நாஞ்சல் NS தீன் குரலில்

அன்பு நேர்களுக்கு மீண்டும் இனிமையான இரவு வணக்கங்கள் நேர்களே. நேரம் இரவு 7 மணி. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க திரை இசை. திரை இசையில் ஒலிக்க இருக்கும் பாடல் சத்யபிரகாஷ் சின்மயி குரல்களில் சாம் சி எஸ் இசையில் அடங்கமறு திரைப்படத்திற்காக

நேர்களை நேரம் இரவு 7:05 திரையசையில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் மதன் கார்கியின் பாடல் வரிகளில் பாகுபலி 2 படத்திற்காக மோகனாவின் குரலில் திப்பு இணைந்து பாடியிருக்காங்க. எம் எம் கீரவாணியோட இசையில் தான் பாடல் வருது.

0: குமார்,
1: நெல்லை மாவட்டத்தில் மே மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வருகிற 22ஆம் தேதி 4வது வெள்ளிக்கிழமை கலெக்டர் அலுவலக வளாகத்தின் 2ஆம் தளத்தில் உள்ள கூட்டரங்கில் வைத்து அன்று காலை 10 மணி அளவில் நடக்கிறது. கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகளின் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்க உள்ளனர். எனவே விவசாயிகள் குறை தீர்ப்பதற்காக நடைபெறும் கூட்டத்தில் நெல்லை மாவட்ட விவசாயிகள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய டெங்கு ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நெல்லை மாநகராட்சி சார்பில் மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா உத்தரவின்படி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டலத்துக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை பேருந்து நிலைய பகுதியில் தேசிய டெங்கு ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தென்மேற்கு பருவமழை தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நீர்வளத்துறையின் மூலம் மழை நீர் வழிந்தோடும் இடங்களை ஆய்வு செய்து நீர் தேங்காமல் செல்வதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், ஆக்கிரமிப்பு இடங்களை தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதுபோன்று பொதுப்பணித்துறையின் மூலம் மழைக்காலங்களில் பொதுமக்களை தங்க வைப்பதற்கான கட்டடங்களை தேர்வு செய்து நல்ல நிலையில் உள்ளதா என ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என கூறினார். மேலும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பாலங்களின் அடியில் மழைநீர் வடிந்தோடும் இடங்களை தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் வடிகால் அணைத்து மழைநீர் தங்குதலை இன்றி செல்வதற்கு தேவையான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மேலும் நீர்நிலைகளில் உடைப்பு ஏற்படும் இடங்களை கண்டறிந்து சரி செய்வதற்கான பணிகளை துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மரம் வெட்டும் இயந்திரங்கள், JCP இயந்திரம் போன்ற இயந்திரங்களை தயார் நிலையில் வைப்பதோடு அதனை இயக்குவதற்கான பணியாளர்களுடன் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், மின்சாரத்துறை மூலம் இடி, மின்னல், வெள்ளம் போன்ற நேரங்களில் தேவையான மின்கம்பங்கள், மின் மாற்றிகளுடன் உடனடியாக சரி செய்து பொதுமக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்ட அவர், அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து இயற்கை பேரிடர் காலங்களில் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றானதும் ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாகவும், நெல்லைக்கு வேலியிட்டு காத்தல் என திருநெல்வேலி பெயர் வர காரணமான சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். கடந்த 2018ஆம் ஆண்டு திருக்கோவிலில் திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக அதிகாலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு காலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மகா மண்டபத்தில் கலசங்கள் வைத்து யாகம் வளர்த்து பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் திருக்கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக சுவாமி நெல்லையப்பர் அல்லது காந்திமதி அம்பாள் விமானத்திற்கு எடுத்து வரப்பட்டு பூஜிக்கப்பட்ட கும்ப நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசங்களுக்கு பட்டு வஸ்திரம், மாலை அணிவித்து தீபாராதனை நடைபெற்றது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வெளியான நிலையில் நெல்லை மாநகராட்சி பள்ளி மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளனர். அவர்களை மேயர் ராமகிருஷ்ணன் பாராட்டினார். நெல்லை கல்வி மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளிலேயே டவுன் கல்லணை பெண்கள் மாநகராட்சி பள்ளி மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதன்மை இடங்களை பிடித்துள்ளனர். மாணவி சக்திஹரிணி வணிக கணிதம் பாடப்பிரிவில் பயின்ற இவர் 600க்கு 587 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் மாநகராட்சி பள்ளிகளில் முதலிடம் பிடித்துள்ளார். மாணவி ஜெயஸ்ரீ வணிக கணித பாடப்பிரிவில் 582 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும், மாணவி அன்பரசி கணினி அறிவியல் பாடப்பிரிவில் பயின்று 574 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளார். வெற்றி பெற்ற மாணவிகளை நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் பள்ளிக்கு நேரில் சென்று சாதனை படைத்த 3 மாணவிகளுக்கும் சால்வை அணிவித்து கௌரவித்து சன்மானம் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் மாணவர்களின் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேரணி நடைபெற்றது. செவிலியர்களை போற்றி பாராட்டும் வகையில் நடைபெற்ற விழாவில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் ரேவதி பாலன் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து செவிலியர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கி பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் திருவுருவப் படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர்கள், செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த நித்திய கல்யாணி அம்பாள் சமயதே வரகுண பாண்டீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சுமார் 60 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. பணிகள் நிறைவு பெற்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி யாகசாலை பூஜையிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மூலவர் அம்பாள் கோபுரங்கள் மற்றும் சுவாமி அம்பாள் பரிவார தேவதைகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாதாரணை பூஜை நடைபெற்றது.
0: திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் திருமலை குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி

பாகுபலி 2 திரைப்படத்திலிருந்து ஒலித்த அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது திரை இசை. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் திருநெல்வேலி மாவட்ட செய்திகள்.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சிமாநாட்டிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நகர்ப்புற பகுதிகளில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நீட் தேர்வு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை நேர்மையான முறையில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். தில்லியில் சாலை வசதிகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சோனா நெடுஞ்சாலை ஆறுவழிப்பாதையை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி பகுதியில் 87,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,850 கிலோமீட்டர் சாலை பணிகள் முடிவடைந்துள்ளதாக தெரிவித்தார். 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 225 கிலோமீட்டர் சாலை பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். விரைவு சாலைகள், உயர்மட்ட சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் மூலம் தில்லியில் சாலை போக்குவரத்து நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஆப்பிரிக்க தினம் தொடர்பான மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இந்தியா ஆப்பிரிக்கா இடையே வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறினார். ஆப்பிரிக்க நாடுகளின் திறன் மேம்பாட்டிற்கும் கட்டமைப்பு, நிலையான வளர்ச்சி, நிர்வாக சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மேம்பாட்டிற்கு இந்தியா ஒத்துழைப்பு அளிக்கும் என்று திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது முப்படை வீரர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திரா துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், நமது முப்படை வீரர்கள் பாகிஸ்தான் தீவிரவாத கட்டமைப்புகளை துல்லியமாக தாக்கி அழித்ததாக கூறினார். தேசிய நலனுக்காக அமைதியை நிலைநாட்டி வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திரா துவிவேதி அறிவுறுத்தினார். கேரளம் மாநிலத்தின் நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை தயார் செய்ய சிறப்பு குழு அமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தெரிவித்துள்ளார். அம்மாநில முன்னாள் அமைச்சரவை செயலர் டாக்டர் கே என் சந்திரசேகரன் தலைமையிலான இந்த குழுவில் கூடுதல் தலைமைச் செயலர் திரு ஜோதிலால், பொருளாதார நிபுணர்கள் டாக்டர் நாராயணன், டாக்டர் வீரமணி உள்ளிட்டோர் இடம்பெறுவார்கள் என்று திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதம்

0: வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நடப்பாண்டு கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்களை தடையின்றி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நடப்பு கரீஃப் பருவத்தில் மொத்த சாகுபடி பரப்பில் 40% 25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்காக 383,000 மெட்ரிக் டன் யூரியா, 105,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 83,000 மெட்ரிக் டன் பொட்டாஸ் உரங்களை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கிட பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தின் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெற உள்ள முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏலகிரிமலை கோடை கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இணைய வழி நிதி மோசடிகள், ஓடிபி மோசடி, போலி அழைப்புகள், சமூக வலைதளங்களில் நடைபெறும் குற்றங்கள் உள்ளிட்ட சைபர் குற்றங்கள் குறித்து இந்நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இத்தகைய குற்றங்களிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. அதேபோல் சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது தொடர்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களை பதிவு செய்யும் தேசிய இணையதளமான www.cybercrime.gov.in மற்றும் இலவச உதவி எண் 1930 பற்றியும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு வழங்கப்பட்டது.
1: நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வெறிநாய் மற்றும் ஆபத்தான தெருநாய்களை கருணை கொலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா, திரு என் வி அஞ்சாரியா ஆகியோரை கொண்ட அமர்வு தெருநாய்களை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. தெருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வந்த ஊடக செய்திகளை அடுத்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கு விசாரணையை கடந்த ஆண்டு தொடங்கியது. உத்தரகாண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான பி சி கந்தூரி டேராடவுனில் இன்று காலமானார். அவருக்கு வயது 91. முன்னாள் ராணுவ மேஜர் ஜெனரலான கந்தூரி 2 முறை உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றிய மேஜர் ஜெனரல் கந்தூரி மத்திய அமைச்சராகவும் உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் சிறப்பாக செயலாற்றியதாக கூறியுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தங்க நாற்கர சாலை திட்டம், தேசிய நெடுஞ்சாலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கந்தூரியின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதாக புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது முதலமைச்சர் பதவிக்காலத்தில் உத்தராகண்டின் வளர்ச்சிக்காக சிறப்பாக பணியாற்றியதாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், உத்தராகண்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் ரிஷப் பந்துக்கு பதிலாக கே எல் ராகுல் துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் 6ஆம் தேதி முலான்பூரில் தொடங்குகிறது. தரம்சாலா, லக்னோ மற்றும் சென்னையில் இரு அணிகளுக்கும் இடையே 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளன. உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க

நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை நேரம் இரவு 7:25 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. இது நம்மை சுற்றி. நம்மை சுற்றி பகுதியில் முதல் தகவல் என்ன அப்படின்னா, வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம், இந்த மாதிரி எல்லா பணிகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையோட இணையதளத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்களால் எந்தவித கட்டணமும் இல்லாமல் இந்த சேவைகள் எல்லாமே வழங்கப்படுது. இந்த எல்லா சேவைகளையும் www.tnvelaivaippu.gov.in அப்படிங்கிற இணையதளம் வாயிலாக மனுதாரர்கள் எல்லாமே வந்து செஞ்சுக்கிறதுக்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. அதனால் பொதுமக்கள் யாரும் இது மாதிரி போலி விளம்பரங்கள் அல்லது இடைத்தரகர்களை நம்பி தனிப்பட்ட விவரங்களையோ பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் அப்படின்ட்டு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த வேலைவாய்ப்பு பதிவு, புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, பதிவு, முகவரி மாற்றம் அப்படின்னு எல்லா சேவைகளையுமே இணையதளம் மூலமாக நம்மளே வந்து செஞ்சுக்கலாம். நாமை சுற்றியால் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தால் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மாதம் ஒருமுறை நடத்தப்படுது. இந்த மாதத்திற்கான சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வர வெள்ளிக்கிழமை 22/5/2026 அன்று காலை 10:30 அளவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் குலவணிகர்புரம் திருவனந்தபுரம் சாலையில் அமைஞ்சிருக்கிற இந்த மையத்தில் வச்சு நடைபெற இருக்கு. இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்க விருப்பம் இருக்கிறவங்க தன்னுடைய கல்வி சான்று இதர சான்றுகளோட பங்கேற்று பயன்பெறலாம். இந்த முகாமில் பணி நியமனம் பெறும் பதிவுதாரருடைய வேலைவாய்ப்பு பதிவு ரத்து செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சுக்கணும். இந்த முகாமில் கலந்துக்க இருக்கிற வேலை நாடுனர்கள் அது மட்டும் இல்லாமல் பங்கேற்க விருப்பம் இருக்கிற தனியார் நிறுவனங்கள் www.tnprivatejobs.tngov.in அப்படிங்கிற இணையதளத்தில் தங்களுடைய விவரங்களை பதிவு செஞ்சிருக்கணும். இந்த வேலை வாய்ப்பு தொடர்பான தகவல்களை பெறுறதுக்காகவும் முகாமில் கலந்துக்கூடிய நிறுவனங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நெல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் இணைந்து பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யக்கூடிய மாணவர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையுடைய இணையதளத்தில் பதிவு செஞ்சு எல்லா போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை இலவசமாக பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். அந்த இணையதள முகவரி என்ன அப்படின்னா, www.tamilnadu.careerservices.tngov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் மாணவர்கள் போய் அந்த மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் நடத்தக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமைகளில் நடத்தப்படக்கூடிய வேலைவாய்ப்பு முகாம் வந்து இந்த மாதம் 22 காலை

கடிதங்கள் வழியாக நீங்க கேட்குற உங்களுக்கு விருப்பமான பாடல்களை ஒலிபரப்புற இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு பாடல்களை ஆசையை வழங்க வந்துட்டேன் நான் உங்க மீரா. இன்னைக்கு ஆசையஞ்சல் நிகழ்ச்சிக்காக நிறைய கடிதங்கள் என்னோட கையில இருக்கு. இன்னைக்கு ஆசைஞ்சல் நிகழ்ச்சியில முதல் பாடல் யாருக்காக வருது அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு, பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, ஆழ்வார்குறிச்சி, பரமசிவானந்தம், திருநெல்வேலி டவுன், கலனை நடராஜன் இவங்களுக்காக தான் பாடல் வருது. ஜில்லா திரைப்படத்திற்காக கண்டாங்கி கண்டாங்கி அந்த பாடல் தான் கேட்டிருக்கிறாங்க. அந்த பாடல் கேட்டெல்லாம் எல்லா நேர்களுக்காகவும் 7:31 நிமிடத்தில்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இரவு 7:36 நேர்கள் செம ஹாப்பியா கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆசையஞ்சல் நிகழ்ச்சி. ஆசையஞ்சல் நிகழ்ச்சியில கடிதம் வழியாக அடுத்த பாடல் தெரிவு யாருடையது? மஞ்சள் நீர்காயல், எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குலையன் கிறிஸ்டல், சந்திரபோஸ், சுஜன் இவங்க தான் பாடல் கேட்டிருக்காங்க. மறுமலஜை திரைப்படத்திற்காக நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, இந்த பாடல் தான் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேர்களுக்காக மட்டும் இல்லை, எல்லா நேர்களுக்காகவும் வந்துட்டு இருக்கு. 7:37 நிமிடத்தில்

நேர்கள் நம நிலைப்பெண்மலை 102.6 ஆசியஞ்ச நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நேரம் 7:40. நம்ம நிகழ்ச்சியெல்லாம் அடுத்த பாட்டு யாருக்காக வரப்போகுது? தூத்துக்குடி ஸ்பிக் நகர்லேருந்து ராஜேஷ் தேவி ராஜேஷ், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர்லேருந்து செல்லப்பாண்டியன் ஜெயராணி இவங்களுடைய விருப்பமாக தான் பாடல் கேட்க போகிறோம். பாட்டு வந்துட்டே இருக்கு. பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திற்காக இளம் வயசு பொண்ணு அப்படிங்கிற அந்த பாடல் தான் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. கேட்கலாமா அந்த பாட்டு?

காலங்கள் பல மாறினாலும் புதுமைகள் பல வந்தாலும் நினைவு கொன்றா ஒலி ஓவியமாக உள்ளத்தில் நிற்கும் அன்பு அலை. இது உங்கள் ஆகாஷ்வாணி அடியெடுத்து வைத்திருப்பது 90வது ஆண்டில். நேர்கள் நேரம் 7:45 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆசியஞ்சல் நிகழ்ச்சி. நம்ம ஆசையஞ்சல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக வந்துட்டுருக்கு? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன் பாடல் கேட்டிருக்காங்க. கொம்பேரி முகன் இந்த படத்திற்காக ரோஜா ஒன்று இந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க. கேட்கலாம் அந்த பாடலிட்டோம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. அடுத்து ஒலிக்கு இருக்கும் பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டிருக்காங்க. சாத்தான்குளம் எம் எஸ் மயில், பாப்பாக்குடி செல்வமணி, உக்கரன்கோட்டை மணி, தச்சை மணி, இவங்கெல்லாம் பாடல் கேட்டிருக்காங்க. நேர்கள் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு அந்த பாடல்.

0: பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் ப பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம்
1: பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம்
0: பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் க க க கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே க க க கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே க க க கி கி கு கு
1: வெரி குட்
0: க க க கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே பாடுங்க.

0: நடப்புகள் உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நேர்களை நேரமாயிடுச்சு, 7:58 நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி கொக்கோ நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்ட எல்லா நேர்களுக்கும் நன்றி. நிறைய நேர்கள் இன்னும் வந்து ஆசையஞ்சல் நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்டிருக்காங்க. ஆசையஞ்சல் நிகழ்ச்சியில் கடிதம் வழியாக வந்து தென்னங்கீற்று அப்படின்ற பாடலாம் தென்னங்கீற்று படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. நீலம் நாராயணன், காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய்வென்பா, ஆதிரா, இனியா இவங்கெல்லாம் பாடல் கேட்டிருக்காங்க. அதே போல் ஆழ்வான் தொல்குறப்பட்டியிலேருந்து தாவீது, குமாரவேல், கனகராஜ் இவங்கெல்லாம் பாடல் கேட்டிருக்காங்க. பொட்டல்லிருந்து பால்பாண்டி, லதா, குணசேகரன், மேரி, முருகேசன், லக்ஷ்மி இவங்க பாடல் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வாகையூர் ராமசாமி, திருமலிசை மணிவண்ணன், ராணி, சாத்தான்குளம் எம்எஸ்மயில் இவங்க எல்லாருமே வந்த பாடல்கள் கேட்டிருக்கிறாங்க. நேரம் போதவில்லை அப்படிங்கறதால உங்களுடைய பாடல்களை ஒளிபரப்ப இயலவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பாடல் கேட்ட எல்லா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிட்டு நம்ம ஆசைஞ்சல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். நேர்களே, இன்று 8:05 கொக்கோ நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9443637794. மீண்டும் சொல்கிறேன், 9443637794 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டிடமற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊர் எல்லாத்தையும் சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி அறிக்கை. அதனைத் தொடர்ந்து கொக்கோ நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. வாட்ஸ்அப் வழி பாடல் விருப்பம் தேர்வாக

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் இணைந்து செயல்பட முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சிமாநாட்டுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நீட் தேர்வு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளை களைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை நேர்மையான முறையில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினைகளை சாதகமாக மாற்ற தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோவிட் போன்ற பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டதாக கூறிய அவர், உற்பத்தியை அதிகரித்து முன்னேற வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் தற்போது 1800 உலகளாவிய திறன் மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் 20 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நகர்ப்புற பகுதிகளில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதிக் கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள இந்த முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்களை தடையின்றி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நடப்பு கரீஃப் பருவத்தில் மொத்த சாகுபடி பரப்பில் 40% 25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்காக 383,000 மெட்ரிக் டன் யூரியா, 105,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 83,000 மெட்ரிக் டன் பொட்டாஷ் உரங்களை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கிட பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக உறுதிபட தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில், மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனநலன் காக்கும் வகையில் தொலைபேசி வாயிலாக ஆலோசனைகளை பெறலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், நட்புடன் உங்களோடு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள், மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், பெற்றோர்கள் 1-4-4-1-6 அல்லது 104 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னையில் இன்று மாலை மிதமான மழை பெய்தது. ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பையர் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற 30 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது.

உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மியான்மரை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆன்ம நேயர்களுக்கு மீண்டும் இனிமையான இரவு வணக்கங்கள். நேரம் இரவு 8:05. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்புல நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க. இது குக்கு. வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் குக்கு நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். 9443360094 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடமற்ற திரைப்படம், மறக்காமல் உங்கள் பேர், ஊர் எல்லாத்தையும் சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் சாய்ஸில் முதல் பாடல் யாருக்காக குக்கு நிகழ்ச்சியில் வரப்போகுது அப்படின்னா, ராஜபாளையத்தில் இருந்து ராக்கப்பன்

நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க. இது குக்கு. வாட்ஸ்அப் வழியா உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க குக்கு நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். 9443360094 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடமற்ற திரைப்படம், மறக்காம உங்க பேரு, ஊர் எல்லாத்தையும் சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் சாய்ஸ்ல முதல் பாடல் யாருக்காக குக்கு நிகழ்ச்சியில வரப்போகுது அப்படின்னா, ராஜபாளையத்துல இருந்த ராக்கப்பன், ராஜேஸ்வரி, பிச்சையம்மாள், ஹர்ஷவர்தன் இவங்கெல்லாம் பாடல் கேட்டிருக்காங்க. மாநகர காவல் இந்த படத்துல இருந்து வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை அப்படின்ற அட்டகாசமான பாட்டு தான் முதல் பாடலாக வந்துட்டே இருக்கு. நேர்களுக்காக கேட்கலாம் அந்த பாடல். இதோ

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேர்களுடைய விருப்பு பாடல் வாசப்பழி தேர்வாக கேட்டுட்டுருக்கிறீங்க. குக்கு நிகழ்ச்சி நேரம் 8:12 நிமிடத்தில். நம்ம குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க? துலக்கப்பட்டியிலிருந்து அசோக், மம்தா, சிமியோன், அஸ்வின் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பாட்டை கேட்டிருக்காங்க. கரகாட்டக்காரன் இந்த படத்திலிருந்து மாங்கோ இலை பூங்கு இலை பாடல் தான் கேட்டிருக்கிறாங்க. எல்லா நேர்களுக்காகவும் இந்த அட்டகாசமான பாடல் வந்துகிட்டே இருக்குது. 8:13 நிமிடத்தில்

நாங்களும் எங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு நிகழ்ச்சியை புதுசாக கேட்குற நேயர்களுக்காக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேயர்களே. வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் எண்கள் நான் சொல்கிறேன், 9944336394 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் மறக்காமல் உங்கள் பேரையும் உரையும் குறிப்பிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 8:17 நிமிடம் ஆகிட்டுருக்கு. நம்ம குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு யாருக்காக வந்துட்டுருக்கு அப்படின்னா, ஆழ்வார்லேருந்து ராமலக்ஷ்மி பாட்டு கேட்டிருக்காங்க. வள்ளி திரைப்படத்திற்காக என்னுள்ளே என்னுள்ளே அப்படிங்கிற இந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க. கேட்கலாம், அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.

9443607 இதாங்க வாட்ஸ்அப் எண்கள். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நமநிலை பண்பலை 102.6 கேட்டு ரசிக்க. குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற நேரம் 8:25 ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக? தூத்துக்குடியிலேருந்து வாஜித் பாடல் கேட்டிருக்காங்க. அவள் வருவாளா இந்த பாடல் தான் கேட்டிருக்கிறாங்க. எந்த திரைப்படத்துலேருந்து அப்படின்னா

செம ஹாப்பியாக கேட்டுட்ருக்குறீங்க குக்கு நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் விருப்பமாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிட்டுருக்குறீங்க. அந்த வரிசையில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு யாருக்காக வந்துட்ருக்கு அப்படின்னா, குருவன் கோட்டையிலிருந்து முருகன் தீபக் இவங்க பாடல் கேட்டிருக்காங்க. எங்கள் ஒரு பாட்டுக்காரன் இந்த படத்தில் என்ன பாடல் வந்துட்டே இருக்குது, மதுரை மறிக்கொழுந்து வாசம் அப்படின்னு செம்மையான அந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க. 8:32 நிமிடத்தில் பாட்டு கேட்கலாமா?

கேட்பவரையும் பேசுபவரையும் இணைக்கும் நிரந்தர பாலம், அறிவை வளர்க்கும், அன்பை விதைக்கும். என்றும் இது உங்கள் ஆகாஷ்வாணி. அடியெடுத்து வைத்திருப்பது 90வது ஆண்டில். நேர்கள் கேட்டு ரசிட்டுக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி. 8:38 ஆயாச்சு. நம்ம குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு யாருக்காக வந்துட்டுருக்கு? மேலே பாண்டவர் மங்கலம் இங்கத்துலேருந்து, பத்திரகாளியம்மன் கோவில் தெருலேருந்து ஆறுமுகசாமி மீனாட்சி இவங்க தான் பாடல் கேட்டிருக்காங்க. நாட்டாம படத்துக்காக தான் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கொட்டா பாக்கம் அப்படிங்கிற அந்த பாடல் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். மனோ ஜானகி குரல்களை

நேர்களை நேரம் 8:43. நம்ம குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக பாடல்கள் கேட்டு வச்சுட்ருக்கிறீங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் பெண்கள் தெரியல, நானும் பாட்டு கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9443360794 இதுதான் வாட்ஸ்அப் பெண்கள். ஓகே, நம்ம நிகழ்ச்சியெல்லாம் அடுத்த பாட்டு யாருக்காக வந்துட்டுருக்கு, மானூர்லேருந்து வின்சியால் பாடல் கேட்டிருக்காங்க. தொள்ளாத மனமும் தொள்ளும் படத்திற்காக இன்னிசை பாடி வரும் அப்படிங்கிற பாடல் தான் கேட்டிருக்காங்க, கேட்கலாமா?

குக்கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 8:48 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நம்ம குக்கோ நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யாருக்காக? சங்கரன் கோவிலிருந்து சொக்கலிங்கம் பாடல் கேட்டிருக்காங்க. ரமணா திரைப்படத்திலிருந்து வானமதிரவி அந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் கேட்கலாம். அந்த பாட்டு வந்துட்டே இருக்குது.

ஒன்னி கிருஷ்ணன் சாதன சர்க்கம் குழுவினர் குரல்களில் ரமணா திரைப்படத்தில் தான் பாடல் கேட்டோம். 8:54 நிமிடம் ஆயாச்சு. நமக நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் வந்து பாடல்கள் கேட்டிருக்காங்க. நிறைவான பாடல் யாருக்காக கேட்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளாங்குழியிலேருந்து ஸ்ரீமதி பாடல் கேட்டிருக்காங்க. கிழக்கு வாசல் திரைப்படத்திற்காக பச்சைமலை பூ, இதுதான் நம்ம குக்கு நிகழ்ச்சி நிறைவு பாட்டாக வரப்போகுது. அப்போ எங்கள் பாடலாம் என்னாச்சு அப்படின்னா, 1 மணி நேரம் உங்கள் பாடல்கள் எல்லாரும் பாடல்களையும் கொடுக்கறதுக்கு டைம் பத்தலைங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய பேர் பாடல் கேட்டிருக்கிறீங்க. வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி பாடல் கேட்டிருக்காங்க. புதுக்குடியிலேருந்து விஷ்ணுராம் கணேஷ் அமுதா மகிழினி கேட்டிருக்கீங்க. உடையாம்பள்ளி சரிதா, மம்சாபுரம் மீனா, முருகேசன் விக்னேஷ் சுரேஷ் வெங்கடேஷ், தென்காசிலிருந்து கன்னிகா பாடல் கேட்டிருக்கீங்க. உடையாம்பள்ளியிலேருந்து தினகரன் பாடல் கேட்டிருக்கீங்க. அரியாபுரம் சாஸ்தா, மேலகரம் ஜெயக்குமார், இந்திரா, ரேணுகா, பிரியா கேட்டிருக்காங்க. உடையாம்பள்ளியிலேருந்து அருள்ராஜ், பத்மா, அபிஷேக், அனீஷ், புதுப்பேட்டையிலிருந்து செல்வபூரணி, புதுப்பட்டியிலிருந்து செல்வபூரணி, அப்புறமா தென்காசியில் புலான்குளத்திலிருந்து முத்துசார் பாடல் கேட்டிருக்காங்க. கடையத்திலிருந்து குமார் பாடல் கேட்டிருக்காங்க. முகமது பாடல் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து வைதேகி, தென்காசிலேருந்து கீழச்சுரண்டியிலேருந்து வெற்றிவேலன், சிவகாமி, நாகராஜன் பாடல் கேட்டிருக்காங்க. டவுன்லேருந்து ரேணுகா பாடல் கேட்டிருக்காங்க. திரும்பவும் புதுப்பட்டியிலேருந்து பரமேஸ்வரி, அகஸ்டின், மைக்கேல் இவங்களும் பாடல் கேட்டிருக்காங்க. தென்காசிலேருந்து போஸ் பாரதி, கோபால் பாடல் கேட்டிருக்காங்க. அகசேர்பட்டியிலேருந்து கார்த்திக் பாடல் கேட்டிருக்காங்க. பெங்களூர்லேருந்து சிஎஸ் ராஜா, நீங்கள் பாடல் கேட்டிருக்கீங்க. பாளையங்கோட்டையிலேருந்து கணேஷ் பாடல் கேட்டிருக்காங்க. கீழ சுரண்டையிலிருந்து தர்ஷினி, தர்ஷன் இவங்கெல்லாம் பாடல் கேட்டிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பாட்டு நான் கேட்டேன்.

0: ஆகணுங்க அப்படின்னு சொல்லி பாடல் கேட்ட எல்லா நேர்களுக்கும் நன்றி. ஒரு மணி நேரம் போதவில்லை அப்படிங்கிறதெல்லாம் இத்தனை பாடல்கள் மட்டும்தான் ஒளிபரப்ப முடியுது. நம்ம நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து நமக்கு நிகழ்ச்சியின் நிறைவு பாடலா.
1: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேன்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்போடு இணைஞ்சிருக்கிற அன்பினியர்களுக்கு மீண்டும் இனிமையான இரவு வணக்கங்கள். நேரம் இரவு 9:15. நேர்கள் கேட்க இருக்கிறீங்க, இது திரை இசை. திரை இசையில் முதல் பாடல் ஒலிக்க இருக்கு பாச பறவைகள் திரைப்படத்திற்காக கங்கை அமரனுடைய பாடல் வரிகள்னு. இளையராஜா இசையில் கே.ஜே. யேசுதாஸ், சித்ரா குரல்களில் பாடல் இதோ.

மதிய அலை மற்றும் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. திரைசை 9:20 நிமிடத்தில் திரைசையில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. வாலியின் பாடல் வரிகளில் சின்ன ஜமீன் படத்துக்காக தான் பாட்டு கேட்க போகிறோம். இளையராஜா, ஸ்வர்ணலதா பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில் தான் பாடல் வந்துட்டே இருக்குது.

திரையிசை கேட்டுட்டு இருக்கிற நேரம் 9:25 நிமிடம். திரையிசையில் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் வாலியின் பாடல் வரிகளில் சைலஜா குரலில் சகல கலா வல்லவன் திரைப்படத்திற்காக.

நேரம் சரியாக 9:30 நேர்கால் கேட்டு ரசிக்க போறீங்க இலக்கிய சாரல். நேர்களை இலக்கிய மனம் பரப்பும் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில இன்னைக்கு அகநானூற்றில் இல்லற விழுமியங்கள் பற்றி தான் பேச போகிறோம். சங்க காலம் அப்படிங்கிறது தமிழருடைய வரலாற்றில் ஒரு தலை சிறந்த காலம். சங்க கால மக்களுடைய மாசற்ற வாழ்க்கையை வெளிப்படுத்தக்கூடிய காலம் சொல்லலாம். சங்க காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் கருத்து வளமும் கற்பனை சிறப்பும் பொருந்திய அழகான பாடல்களை கொண்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர் வாழ்ந்த வாழ்க்கையை விளக்கி நமக்கு சொல்லக்கூடியது. தமிழ் மக்கள் பலமுறை பயின்று படித்து பயன்பெறும் வற்றாத செல்வங்கள் அவையெல்லாம். புறத்தை தோன்றக்கூடிய காட்சிகளையும் அகத்தை தோன்றும் கருத்துக்களையும் புனைந்து நிற்கும் அழகு ஓவியங்கள் அப்படின்னு சொல்லலாம். சொல்வளமும் இனிமையான ஓசையும் கொண்டு மனித மனத்தை ஆராய்ந்து சொல்கிறதோட நிறைய இல்ல

விழுமியங்களை வெளிப்படுத்துறதுல சங்க நூல்கள் சிறப்புமிக்கதா இருக்கு. அதிலும் குறிப்பா நம்மளுடைய பண்பட்ட வாழ்க்கைக்கு அடித்தளமா திகழ்றது அக வாழ்க்கை அப்படின்னு சங்கப்பாக்கள் நிறைய சொல்லியிருக்கு. அதுல குறிப்பா அகநானூரில் நிறைய இல்லற விழுமியங்களை நாம பார்க்க முடியும். அதை பற்றி தான் இன்றைக்கி இலக்கியச்சார நிகழ்ச்சியில் பேச போகிறோம். 9:31 ஆயிட்டுருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். வாலியின் பாடல் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன் குரல்லாம் பாடல் வந்துகிட்டே இருக்கு. உரிமை குரல் திரைப்படத்திற்காக.

முடிப்பேன் அழைச்சி எல்லாம் முடிப்பேன் நேத்து போட்டாலே.

வரும். இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு. நேத்து பூத்தாளே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ லேசா.

அகநானூற்றில் இல்லற விழுமியங்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். ஆண் பெண் இருவரும் மனம் ஒத்து கருத்தொத்து இணைந்து வாழ்க்கையை நடத்துவதோடு நிறைய அறங்களையும் ஆற்றுபவர்களாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இல்லறம், அந்த இல்லறத்தின் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இல்வாழ்க்கை வாழ்பவன் பெற்றோர் மனைவி மக்கள் இங்கே எல்லாருக்கும் துணையாக இருக்கணும், பழிக்கு அஞ்சுறவனாக இருக்கணும், பகுத்துண்ணும் வழக்கமுடையவனாக வாழணும், அவனுடைய வாழ்க்கையில் அன்பும் அறனும் நிறைய இருக்கணும். இப்படி அறநெறியில் இல்லறத்தில் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்கிறவன் தெய்வத்துக்கு சமமாக கருதப்படுவான். சங்க இலக்கியங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த அகநானூற்றில் இந்த மாதிரி சிறப்புகளையும் மாண்புகளையும் கொண்ட தலைவன் தலைவியரை மையமாக கொண்ட பாடல்கள் நிறைய புனையப்பட்டிருக்கு. இன்னும் பேசலாம் அகநானூற்றில் இல்லற விழுமியங்கள் பற்றி. பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காகவே. உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக டிம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் வரிகளில் பாடலிதோ.

அகநானூற்றில் இல்லற விழுமியங்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்குறோங்க. அதாவது சங்க காலத்தில் இல்லற கடன் ஆற்றுதல் வேண்டி தலைவன் பொருள் தேடி செல்லலும், அவன் வர்ற வரைக்கும் தலைவி ஆற்றி இருந்து இல்லற கடன் ஆற்றுதலும் அகநானூற்றில் சிறப்பாக விளக்கப்பட்டிருக்கு. வாழ்க்கையில் அறம் பல புரிகிறதுக்கும் பிறர் கடைவாயில் சென்று நிற்காத நிலைமைக்கும் இல்லறத்திற்கு பொருள் இன்றியமையாதது அப்படிங்கிறத அறன்கடை படாக வாழ்க்கையும் பிறன்கடை செலா செல்வமும் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த இல்வாழ்க்கையில் அறம் தவறாதிருக்கணும் அப்படிங்கிறதையும் பொருள் இல்வாழ்க்கைக்கு இன்றியமையாதது அப்படிங்கிறதையும் விளக்கி இல்லற விழுமியங்களை வெளிப்படுத்திருக்க இந்த அகநானூற்று பாடல். இன்னும் பேசலாம் அகநானூற்றில் இல்லற விழுமியங்கள் பற்றி. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. பட்டிக்காடா பட்டணமா படத்துலேருந்து கண்ணதாசனின் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

நேரம் 9:48 கேட்டுட்ருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இது இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் அகநானூற்றில் இல்லற விழுமியங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். விருந்தோம்பல், விருந்தோம்பல் அப்படிங்கிறது இல்லறத்தில் மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று. விருந்தோம்பும் பெருவாழ்க்கையை மகளிர் விரும்பி இருக்காங்க. போக்குவரத்து வசதிகளும் காசு கொடுத்து அறுசுவை உணவு சாப்பிடக்கூடிய உணவு சாலைகளும் இல்லாத அந்த காலத்தில் விருந்தோம்பல் பண்பு அப்படிங்கிறது சிறந்த இல்லற அறமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு. விருந்து புறந்தறுதலும் சுற்றம் ஓம்பலும் பிறவும் அன்னக்கிழவோர் மாண்புகள் அப்படின்ற வரிகள் விருந்தோம்பலை தலை சிறந்த விழுமியமாக எடுத்துரைக்கிறத நம்ம பார்க்க முடியும். பண்டை காலத்தில் வீடு தேடி வரக்கூடிய புதியவர்களே விருந்தினர் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. அவங்கள அகமும் முகமும் மலர இனிதே வரவேற்று விருந்தளித்தாங்க அப்படிங்கிறத வருங்கை வம்பலர் தாங்கும் பண்பீர் செறிந்து சேரி செம்மன் மூதூர் அப்படின்ற வரிகள் அழகாக விளக்கியிருக்குங்க. அகநானூற்றில் இல்லற விழுமியங்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். 9:49 ஆயிட்ருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தெல்லாம் ஜி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் பாடல் வரிகளில், பெரிய இடத்து பெண் படத்திற்காக பாட்டு வந்துட்டுருக்கேன்.

நேரம் இரவு 9:53. அகனா நூற்றில் இல்லற விழுமியங்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. தன்னலமற்ற பண்பு அப்படிங்கிறது ஒரு சிறந்த இல்லற பண்பாக இருக்கு. விளைக வயலே வருக இரவலர் அப்படிங்கிற அடி தமிழருடைய அருள் நெறியே ரொம்ப அழகாக விளக்கியிருக்கும். வயலில் தானியங்கள் விளையிறது நமக்கு மட்டும் கிடையாது, இல்லாதவர்களுக்கு உதவுறதுக்காக தான் அப்படின்ற கருத்தை கொண்டாதான் இந்த அடி. இல்லறமே நல்லறம் அப்படிங்கிற கொள்கை தமிழருடைய உயர்ந்த அருள் நெறியை உணர்த்துது. இல்லறத்தில் வாழ்கிறவங்க உழைச்சி உற்பத்தி செஞ்சு பிறருக்கும் உதவக்கூடிய தன்னலமற்ற பண்பு உடையவங்க அப்படிங்கிறத அகநூல்கள் உயர்ந்த விழுமியமா காட்டியிருக்கங்க. தமிழர்கள் அகத்தையும் புறத்தையும் இரண்டு கண்களாகவே பார்த்துருக்காங்க. அகம் புறம் இரண்டும் ஒற்றுமை வேற்றுமைகளை பெற்றிருந்தா கூட புறத்திலும் அகமே சிறப்புடையதாக கருதப்பட்டிருக்கு. ஆண் பெண் இணைந்து வாழக்கூடிய உயர்த்திணை வாழ்வினை இல்லறம் அப்படின்னு சிறப்பிக்கிறாங்க. இல்லறத்தில் தலைவனும் தலைவியும் இணைந்து அன்பினறி பூண்டு விருந்தோம்பல் விட்டு கொடுத்தல் காத்திருத்தல் பகுத்துண்ணல் சுற்றத்தை காத்தல் கேட்டினை விளக்கல் புகழ் தேடல் இந்த மாதிரி உயரிய விழுமியங்களை வெளிப்படுத்த இல்லற மக்கள் கை கொள்ளக்கூடிய ஒழுக்கங்களுக்கு இடப்படுற சிறப்பு பேர் தான் பண்பு. பயன் தரும் பண்பின் இரட்டை குழந்தைகள் தான் அன்பும் ஆரமும். இது அகநானூறு அழகா இல்லற விழுமியங்களா வெளிப்படுத்திருக்கு அதோடைய பாடல்கள் மூலமா. இலக்கிய சாரல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான பாடலும் கேட்க போறோம். நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திற்காக கண்ணதாசனின் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்கள்ல, கோவர்தனுடைய இசையில.

பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து ஒலித்த அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இலக்கிய சாரல் நேர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

அன்பு நேர்களுக்கு மீண்டும் இனிமையான இரவு வணக்கங்கள் நேர்களே. நேரம் இரவு 10 மணி. நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்போடு உங்கள் மனதையும் செவிகளையும் தாளாட்டும் இனிய பாடல்களோடு கேட்டு ரசிக்கலாம். இது தாளாட்டும் தென்றல். தாளாட்டும் தென்றல் நிகழ்ச்சியை வழங்க காற்றல்களில் மீண்டும் உங்களோடு நான் உங்கள் மீரா. தாளாட்டும் தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம். உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக வாலியின் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

0: சாந்தனாய் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே நண்பனே நண்பனே.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

வாழ் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் ஏன் ஏன் நண்பனே அந்த

பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்? புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லை.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போ

கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

இரவு 10:07 தாலாட்டும் தென்றலில் அடுத்து ஒலிக்க இருப்பது போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து. எல்ஆர் ஈஸ்வரி சந்திரபாபு குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் பாடல் வரிகளில்.

0: தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு நேரம் 10:11. தாலாட்டும் தென்றலில் அடுத்து தவழ்ந்து வர காத்திருப்பது டிஎம் சவுந்தரராஜன் பேசு சில குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் பாடல் வரிகளில் பலே பாண்டியா திரைப்படத்திற்காக.
1: நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
2: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
1: விடுறா தரத்துல விடு.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: சக்க போடு போடு ராஜா, என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சுட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காற்றில மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா. சக்க போடு போடு ராஜா.

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலா காயுது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிரங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

தானா கனிகிற கனியே, ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும்? என்ன நீ ரேக்காதே, போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டானே இந்த நேரத்திலே, உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனால் என்ன? என்னையாளா எட்டி போக சொல்றேன்?

கொண்டாட்டம் தென்றால் ரொம்ப மகிழ்ச்சியை கேட்டுட்ருக்கிறீங்க. 10:24 நிமிடத்தில் நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய காணங்களான பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். தானட்டம் தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் பாடல் வரிகளில் தங்கப்பதக்கம் திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் கேட்டுட்ருக்கிறீங்க தாலாட்டும் தென்றல். மண்ணின் வாசனையுடன் மக்களின் மொழியில் பேசும் கிராமம் நகரம் பேதமின்றி ஒவ்வொரு வீட்டிலும் நுழையும் மனங்களை இணைக்கும் வானம்பாடி, இது உங்கள் ஆகாஷ்வாணி. அடியெடுத்து வைத்திருப்பது 90வது ஆண்டில் நேர்களை தாலாட்டம் தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பாசம் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் பாடல் கேட்கலாம் ஜானகி குரலில்.

நேரம் இரவு 10:33. தாலாட்டம் தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில், கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசனின் பாடல் வரிகளில், மாட்டுக்கார வேளன் திரைப்படத்திற்காக.

நேரம் 10:37 தாலாட்டும் தண்டல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் வாலியின் பாடல். வரிகளில் வி. குமார், இசையில் டி. எம். சவுந்தரராஜன், குரலில் மேஜர் சந்திரகாந்த். திரைப்படத்திற்காக

தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு

கேட்டது எல்லார் ஈஸ்வரி குரலில் கேவி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் பணமா பாசமா திரைப்படத்திற்காக. அடுத்து ஒலிக்கியிருக்கும் பாடல் ரகசிய போலீஸ் 115 அந்த திரைப்படத்திற்காக. பி சுசிலா, ஜி எம் சவுந்தரராஜன் குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல் இதோ.

0: நான் சொல்றதுக்கு எதுதா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், நான் பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

கிடைத்தது என்னன்னு திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் பாடல். இவ்வொலிக்க இருப்பது டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எங்கள் தங்கம் திரைப்படத்திற்காக.

நீர்களின் நேரம் இரவு 10:56. தாலாட்டம் தின்ற நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலித்த அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது தாலாட்டும் தென்றல். நேர்களை நேரம் இரவு 11 மணி. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz-இன் ஒளிபரப்பில் நாளை ஒளிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களை நாளை 20/5/2026 புதன்கிழமை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமைத் தோழர் ஜே ரூஜன் அவர்கள். காலை 7:00 to 7:30 வணக்கம் பரணி. நேர்களே, நாளை காலை 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8:02 to 8:30 திரையருவி, காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

நேர்களின் நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நினைவுகள் நம்மை சந்தோஷப்படுத்துகிறதா சங்கடப்படுத்துகிறதா, இந்த தலைப்பில் தான் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். காலை 10:02 மனம் பெருமிதே நிகழ்ச்சி, முற்பகல் 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் மேரி பஞ்சாயத்து செயலி பற்றிய தகவல்களோடு பயனுள்ள உள்ளொரு தகவல்களையும் நேர்கள் தெரிஞ்சுக்கலாம். நாளை நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள் 12:10 12:50 தோழிகள் மட்டுமே பங்கு பெறும் சிநேகிதி நிகழ்ச்சி. நாளைய சிநேகிதி நிகழ்ச்சியில் வளரிளம் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் சவால்களும் அப்படிங்கிற தலைப்பில் தோழிகளே நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். நேர்களை நாளை பிற்பகல் 1 மணிக்கு நலம் தர நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் நவோதயா வித்யாலயா திட்டம் பற்றி தெரிஞ்சுக்கலாம்.

நாளை பிற்பகல் ஒன்று பத்திற்கு நலம்தான நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் ஏற்படும் நோய்களும் தடுக்கும் வழிகளும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிற்பகல் 1:55 நலம்தான நிகழ்ச்சியில் தொடர்ந்து இளைஞர்களுக்கான ஆரோக்கிய உடல்நல குறிப்புகள் ஆலோசனைகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ராஜ்கபூர் அவர்கள். நேர்களின் நாளை பிற்பகல் 2:15 பாரதத்தின் பெருமை பேசும் மணித்திருநாடு. நாளைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் விசாகப்பட்டினம் குருசுரா நீர்மூழ்கி கப்பல் அருங்காட்சியகம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். கூடவே சூப்பரான பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். நாளை பிற்பகல் 3:02 அன்பின் வரிகள், மாலை 4:02 பொதிகை தும்பி, மாலை 5:02 ஆலோசனை நேரம். கோடை காலத்தில் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதற்கு சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் பங்கேற்பவர் டாக்டர் சுபாஷ் சந்திரன் அவர்கள். மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். ஆறு பத்திற்கும் பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சபரீஷ். 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பசும்பால் சேமிப்பு முறைகள் மற்றும் பாலில் கலப்படங்களை கண்டறியும் முறைகள் உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தொழில்நுட்பத்துறை இணை பேராசிரியர் முனைவர் வி ஜெயலலிதா அவர்கள். 8:00 கொக்கோ நேர்வரப்பு பாடல்கள், 9:15 செய்திச்சுடர், 9:30 இலக்கிய சார நிகழ்ச்சியில் நாககுமார காவியம் குறிப்பிடும் இலக்கிய சுவை பற்றிய தகவல்களோடு பாடல்கள் கேட்கலாம். 10:00 தாலாட்டும் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில். நாளை ஒளிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் நிகழ்ச்சி குறிப்புகளாக. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது பீஸ்ட் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் ஜோனிதா காந்தி இணைந்து பாடியுள்ள பாடல்.

நேரம் இரவு 11:57:53. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம்.

திரைக்கானத்தில் அடுத்து வலிக்கவிருப்பது மாரி படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் அலிஷா தாமஸ் இணைந்து பாடியுள்ள பாடல்.

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ஒலிக்கவிருப்பது மாற்றான் படத்திலிருந்து விஜய் பிரகாஷ், கார்த்திக் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

நேரம் நள்ளிரவு 12:27, 17 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது மஜ்னு படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ, ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஓ எஸ் அருண் இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், இளையராஜா மற்றும் எஸ்பி ஷைலஜா இணைந்து பாடல.

நேரம் நள்ளிரவு 1:31:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது காதல் தேசம் படத்திலிருந்து ஒன்னி கிருஷ்ணன் பாடல.

0: Earlier, Rajasthan Royals won the toss and opted to bowl, put into bat first. Lucknow Super Giants made 220 for 5 in stipulated 20 overs, and that is the end of this news bulletin.
1: நேரம் 2:10.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.

இரவு நேர இன்னிசை சாரலாக உலாவர இருக்கிறது, நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று புது புது அர்த்தங்கள் மற்றும் கேளடி கண்மணி ஆகிய திரைப்படங்களுக்காக ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்வுக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்தா குரல்களில் வருகிறார் குருவாயூரப்பன், புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து.

ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணி என் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நேரம் 2:16. ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

இதமான கானங்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நெஞ்சம் மறப்பதில்லை தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 2:21.

0: மனம் விரும்பும் கானங்களை காற்றாலைகளில் இசைத்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிலையத்தின் நேரம் 2:26. ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து பாடியது. உடன் பாடியிருக்கின்றார் எஸ்பி பாலசுப்ரமணியம்.
1: வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஓ, 1-2 கொடுக்கணுமா? சரி, 1, 2, 3, 4. அது ஏன் வாசிக்கல? ரிதம் என்னன்னு சொல்லணுமா? ஜும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் வாசிங்க.

0: என்னடா சொல்றா?
1: ஐயோ

நேரம் 2:31. ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ்பி சைலஜா ஆகியோர் குரல்களில்.

நேரம் 2:36 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். இதுவரை புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக சில பாடல்கள் காற்றாலைகளில் உலா வந்தன. அடுத்ததாக கே ஜே எஸ் தாஸ் மற்றும் உமாரமணன் ஆகியோர் குரல்களில் கேளடி கண்மணி.

நேரம் 2:41. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சிக்காக வரவிருக்கும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

மென்மையான கானங்களை காற்றாலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி. சுசிலாவின் குரலில். பாடல் ஒலிக்கும் நேரம் 2:46.

நேரம் 2:51. நேயர்கள் ரசித்து கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணி என் FM கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் KJ யேசுதாஸ் மற்றும் சித்ரா ஆகியோர் குரல்களில்.

0: நேரம் 2:56 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை நிறைவான கானம் வருகிறது. இளையராஜா இசையமைத்து குழுவினரோடு பாடியது.
1: ஐயா கொஞ்சம் பாடுகிறீர்களா?
2: என்ன பாடுவது?

0: அட பாடு அண்ணா.
1: பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது.
0: கேட்டியா? பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது, வேற என்ன தெரியும்?
1: வேறயா? நான் பாடம் நடத்துவேன்,
0: அப்புறம்
1: ப்ரே பண்ணுவேன்,

0: 3 with 5 balls to spare. Earlier, Rajasthan Royals won the toss and opted to bowl, put into bat first. Lucknow Super Giants made 220 for 5 in stipulated 20 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் 3:10.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டிட் உல்காஸ் கஷல்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். அதைத் தொடர்ந்து பங்கஜ் முல்லிக் அவர்களின் பஜன் கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: காஞ்சிபுரம் எம் ரத்னவேல் அவர்கள் தவில்.
1: ஜெய ஜெய பத்மநாப சரசாங்கி ராகம் ஆதிதாளம் சுவாதி திருநாள் சாகித்யம்.

0: அவர்களின் நாகஸ்வரேசி கேட்கலாம்.
1: காஞ்சிபுரம் எம் ரத்னவேல் அவர்கள் தவில்.
0: ஜெய ஜெய பத்மநாப. சரசாங்கி ராகம், ஆதிதாளம், சுவாதி திருநாள் சாகித்யம்.

காலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கல்யாணி ராகத்தில் அமைந்த நிதிச்சால சுகமா தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்ரச்சாப்பு தாளம்

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். காஞ்சிபுரம் எம் ரத்னவேல் அவர்கள் தவில்.

புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸ் வழங்கும் புலரும் பொழுது. முதல் பாடலாக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா ஆகியோர் குழுவினரோடு பாடிய பாடல் ரத்த திலகம் திரைப்படத்திற்காக.

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மலேசியா வாசுதேவன் ஆகியோர் குரல்களில் சட்டம். பாடல் ஒலிக்கும் நேரம் 5:15.

ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நேரம் 5:19. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்து குழுவினரோடு பாடியது காதல் தேசம்.

நேரம் 5:25 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். புலரும் பொழுதுக்காக அடுத்த பாடல் பாட வருகிறார் சுஜாதா, பாண்டவர் பூமி திரைப்படத்திற்காக.

புலரும் பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் சிலம்பரசன், டி இமான் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆகியோர் குரல்களில் விசில். பாடல் ஒலிக்கும் நேரம் 5:30.